நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்ரபத மாதம் 12 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 3 நாள் இன்று வியாழக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 53 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நாளொரு குரல். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லோரும் எல்லப்படும். பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்கின்றவன் எல்லோராலும் இகழப்படுவான். ஆம் நேயர்களே, கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவன் எல்லோராலும் இகழப்படுவான். செய்நெறி போதாரின் கூற்றளவா இது. 191வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லோரும் எல்லப்படும். நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் பு கற்பகம் அவர்கள் படைப்பு. ஆகாஷவாணி மதுரை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோழி குஞ்சுகளுக்கு கரையான் தீவனம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை பாதுகாப்பில் நம் முன்னோரின் பங்கு வழங்குபவர் KR சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. ஜே பி ஸ்ருதீஷ் சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை. எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின். அக்ஷய் அனந்தபத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலும் இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். தலைப்பு ஊட்டச்சத்தின் அவசியம். 12:00 வளமான பாரதம். பிரதான் மந்திரி மத்ய சம்பதா யோஜனா பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் குறித்த சித்திரம் பகுதி 1. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாசம் முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டிவி சுந்தரவழி அவர்கள் பாடியுள்ளது. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இந்த நிகழ்ச்சி 102.8 FM ரெயின்போவிலும் இதே நேரத்தில். 1:00 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் RJ சிவகங்காவதி. இந்த நிகழ்ச்சியும் இதே நேரத்தில் 102.8 FM ரெயின்போவில். 2:15 இன்று மீனியவை. 2:55 வானிலை கே சென்னையிலிருந்து. 3:10 பன்மொழி பாடல்களும். 3:30 சங்கீத சாரல் KS சித்ரா அவர்களின் பாட்டு. 4:00 எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை வி குமார். கதை திரைக்கதை வசனம் இயக்கும் கே பாலச்சந்தர். 5:00 பொன்மாலை பொழுது மலர் என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி இடம்பெறும். 6:00 6:10 வரையிலும். 7:00 7:15 வரையிலும் திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மணியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். எல்லினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம்

0: science, technology, and innovation cooperation is an important pillar of the partnership, and India and Belgium have developed cooperation in renewable energy, clean technologies, and sustainability. Defense cooperation is also emerging as an important new dimension of the partnership, reflecting the diversification of bilateral ties into strategic and security-related areas. Suparna Saikia, Akashwani News, Delhi.
1: Japan credit rating agency JCR has upgraded India's long-term foreign currency and local currency issuer ratings by one notch from BBB+ to A-, while maintaining the stable outlook. JCR has also raised India's country ceiling by one notch to A. The finance ministry said that the upgrade reflects India's solid economic growth, the effectiveness of economic policies in strengthening the foundations for growth, and the improved soundness of the financial system. Union Agriculture and Rural Development Minister Shivraj Singh Chauhan will chair a high-level meeting with banks and state rural livelihoods missions in Mumbai today. The meeting will focus on doubling the individual enterprise credit portfolio to enhance the average quantum of disbursement to self-help groups. India has stepped up its relief operation in flood-hit Nepal, with New Delhi delivering a fifth tranche of emergency material. India's ambassador to Nepal in a social media post shared that the fifth Indian aircraft carrying relief and rescue assistance arrived in the Himalayan nation yesterday. The aircraft carried an 11-member rescue team equipped with specialized tunnel rescue equipment along with 5.5 tons of essential medicines. In women's cricket, India will take on Hong Kong in their second Group A match in the 2020 Asia Cup 2026 at Dubai International Stadium in UAE today. The match will begin at 8 p.m. Indian Standard Time. The women in blue opened their campaign with a convincing 94-run win over Thailand in Dubai on Sunday. A victory over Hong Kong will help the Harmanpreet Kaur-led side secure a place in the semi-finals of the ongoing eight-team tournament. India will host the Hyundai World Archery Para Series for the first time at Ahmedabad's Sabarmati Riverfront from September 5th to 9th, with over 100 athletes from 20 countries participating. The event is third stage of the 2026 series, following competitions in Bangkok and Czechia. And that is the end of this news bulletin.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
4: இயற்கையை காப்போம். ஒரு நாட்டின் வளம் என்பது இயற்கையை சார்ந்ததாகும். இயற்கையே ஒரு நாட்டின் உயிர் நாடியாகும். இயற்கை வளம் இல்லாத நாடு நாடாக இருக்காது. ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் இயற்கையை சார்ந்தே வாழ்கிறோம். மனிதனது அடிப்படை தேவைகள் அனைத்தும் இயற்கையிடமிருந்தே கிடைக்கின்றன. இயற்கையை பாதுகாக்க தவறும் நாடும் நாட்டு மக்களும் அண்டை நாடுகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். நம் பாரத நாடு இயற்கை எழில் சூழ்ந்த வளமான நாடாகும். ஒரு நாட்டில் இயற்கை சூழல் மாசுபட்டால் அந்த நாட்டில் காற்று, நீர், பயிர்கள், உணவு என எதுவும் தூய்மையாக இருக்காது. அதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையை பாதுகாத்தனர். இயற்கை என்பது தானாக உருவாவது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் எனும் ஐந்தும் கலந்ததே உலகம். அதுவே இயற்கை. இதனை தொல்காப்பியம் நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது. யாருடைய முயற்சியுமின்றி தானாக உருவாகும் இயற்கை பஞ்சபூதங்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களின் இணைவினால் தோற்றம் பெற்றது ஆகும். இதனை அடிப்படையாக கொண்டே முரஞ்சியூர் முடிநாகராயர் மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்று அங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் என்கிறார். நிலமும் இயற்கை சூழலும் சரியாக இருந்தால் மட்டுமே மழை சரியாக பொழியும். அந்த மழையே உலக உயிர்களை காக்கும் அமிழ்தம் போன்றதாகும் என்கிறார் வள்ளுவர். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. இந்த மழை நெருப்பு போன்று ஒளி வீசுகின்ற கதிரவன் மற்றும் காற்றின் உதவியாலும் பொழிகின்றது என்பதனை கபிலர் நிறையிறும் பவும் குறைபட முகந்து கொண்டு அகளிரு வானத்து வீசுவழி கலாவலின் முரசு அதிர்ந்தன இன்குரல் ஏற்றோடு நிறைசலல் நிவப்பின் கொன்மூமயங்கி இன்னிசை முரசின் சுடற்பூன் சேய் ஒன்னார்க்கு ஏந்திய இலங்கு இலை எகின் மின்மயங்கு அருவிய கல்மிசை பொழிந்தன என குறிப்பிடுகிறார். இவ்வாறு பொழிகின்ற மழையினால் இயற்கை மேலும் செழிப்படைகிறது. இத்தகைய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வினையே முதல் கரு உரிப்பொருள் என பிரித்து வகைப்படுத்தியுள்ளார் தொல்காப்பியர். நிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என மலை, காடு, பயல், கடல், மணல் என்ற இயற்கை முறையில் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்களை சார்ந்து உருவான இயற்கை பொருள்

0: அனைத்தும் கருப்பொருள் என சுட்டப்படுகின்றன. நிலம், பொழுது, கருப்பொருள் இணைந்த வாழ்வியலில் செயல்படும் மனிதனது செயல்பாடுகளே ஒழுக்கம் என்ற உரிப்பொருளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது சங்க இலக்கியம் முழுமையுமாக நீட்சிக் கொண்டிருக்கிறது. இயற்கையின் செழிப்பினை கூறுகின்ற கபிலர் பாறையில் சுனைநீர், அதில் மிளகு, மாங்கனி, பலாச்சுளையின் நீர், தேன் துளிகள் விழுந்து தெளிந்த தேரலாக மாறுகிறது. அதனை நீர் என கருதிய மயில் பருகி மயக்கத்தில் நடனமாடுகிறது என்பதனை பழுமிளகு உக்க பாறை நெடுஞ்சுனை முழுமுதற் கொக்கின் தீங்கனி உதிர்ந்தன புள்ளரி பிரசமோடு ஈண்டி பலவின் நெகிழ்ந்து நரும்பழம் விளைந்த தேரல் நீர் செத்து அயின்ற தோகை என்று இயற்கையின் ஓவியத்தனை எழில் உரத்திட்டுகிறார். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வில் மலர்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. மனிதனுடைய அனைத்து நிகழ்விலும் மலர்கள் இடம்பெறுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஐவகை நிலங்களும் மலர்களின் பெயர்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. போருக்கு செல்பவர்களும் அந்தந்த சூழலுக்கான மலர்களாக வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, வாகை என்பனவற்றை சூடிய போருக்கு சென்றதனை நம் இலக்கண இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. மலர்களிடமும் மரங்களிடமும் தன் ஆற்றாமை, வருத்தம், அன்பு முதலாக உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தமையினை இளையோர் சூடார், பழையோர் கொய்யார், நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் புத்தையே ஒல்லையூர் நாட்டி என்ற புறநானூற்று பாடல் எடுத்து எம்புகிறது. அத்தகு மலர்களின் பெருக்கம் குறையும் போது தேனீக்கள் அழிந்து போகும். தேனீக்கள் இல்லாத நாடு இயற்கையை பாதுகாக்க தவறிய நாடாகும். நீர்வளமும் நிலவளமும் பெருகி இருந்ததனால் இயற்கையும் செழிப்பாக இருந்தது. காவிரி பொய்க்காது ஓடியதனை பட்டினப்பாலை வெள்ளி மீன் தன் வடதிசையிலிருந்து மாறி தென் திசைக்கு சென்றால் மழை பொழியாது. அப்படி நடந்தாலும் காவிரியின் வளம் எப்போதும் குறைவதில்லை என்கிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். இவ்வாறே வைகை என்னும் பொய்யா குலக்கொடி குறித்து மாங்குடி மருதனார் இயங்கு புனல் கொளித்த வெந்தலை குவவு மணல் கான்பொழில் தழிய அடைக்கரைதோறும் தாதுசுல் கோங்கின் பூமலர்த்தாய் கோதையின் ஒழுகும் விருநீர் நல்வரல் அவிர் அரல் வையை துறைதோறும் பல்வேறு பூத்திரல் தண்டலை சுற்றி என்று அதன் வளத்தை கூறுகிறார். எனவே இயற்கையை பாதுகாப்போம், மனித சமுதாயத்தை நலம்பெறச் செய்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. பக்தி பாக்கல் இசையோடு கலந்து நல்ல எண்ணங்களை புகுத்த ஆன்மீக காற்றலையில் சுவாசிப்போம். இது தெய்வீக ராகம். தொடக்கமாக டி.எல். மகாராஜன் பாடிய பாடல்.

மெய்ஞானம் அருளவே அனுமனின் ஆசி பெற்றோம் பாடல் வழி நேரம் 6:19:45. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக ஜாலி அப்ரஹாம் குரலில்.

உண்மைகள் பல உரிக்க சீடர்களோடு நடத்திய கட்டளைகள் சொன்னதை உணர்த்தியது பாடல் வழி. அடுத்ததாக ஜெஸ் சையத் அலி குரலில்.

வரலாற்று நிகழ்வுகளை நேரில் நினைவுபடுத்தியது பாடல் வழி. இந்த பாடலோட தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. இனி சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் ஆவணி திருவிழா 2026 நான்காம் நாள் திருநாளில் இன்று காலை 7 மணிக்கு சுவாமி தங்கமுத்துக்கிடா வாகனத்திலும் அம்மன் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி 8 திக்கு வீதிகளிலும் உலாவருதல். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா நரசிங்கன்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிக பெரிய நாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஜீர்ணோதரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 9 மணிக்கு வாஸ்து சாந்தி, பிரவேச பலி மற்றும் மூலவர் கும்ப அலங்காரம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpondi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 17 வியாழக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோழி குஞ்சுகளுக்கு கரையான் தீவனம் குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: செல்லங்களா வாங்க வாங்க வாங்க, இந்த கம்பு கேழ்வருக கொத்திக்குங்க, வாங்க வாங்க வாங்க.
1: என்னப்பா காலையிலே உட்கார்ந்துட்டு என்ன கோழிக்கெல்லாம் தீவனம் போட்டு வளர்றியா?
0: ஆமாம்பா, கம்பு கேழ்வரகு போட்டுக்கிறேன்.
1: எப்பா நாட்டு கோழி தானா வளரும், அதுக்கு எதுக்குப்பா தீவனம் போடுற?
0: தானா வளருமா? கம்பு கேழ்வருக்கு இது மாதிரி போட்டாதான் நல்லா முட்டையிடும், குஞ்சு பொறிக்கும், கோழி நல்லா சத்தா இருக்கும்.
1: எப்பா நீ சத்தா கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீன்னா நான் ஒரு வழி சொல்றேன், அத கேக்குறியா?
0: என்ன வழி காத்த முத்த?
1: கரையான எல்லாம் உற்பத்தி பண்ணி நீ உன்னுடைய நாட்டு கோழிகளுக்கு அதெல்லாம் உணவா கொடு. குஞ்சுகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பாது, அத நீ கொடுக்கணும்பா.
0: ஐயோ கரையானா, நீ வேறப்பா ஏதாவது கரையான கொடுத்து கோழி உசுருக்கு சேதம் ஆயிட போது?
1: அதெல்லாம் உண்ணாவதுப்பா. கரையா நல்ல சத்து உள்ள ஒரு விஷயம், புரதச்சத்து அதிகமா இருக்குது, தாராளமா நாட்டு கோழி இனங்களுக்கு கொடுக்கலாம்பா.
0: காத்தமுத்த, என்னது கரையான்ல இவ்வளவு சத்து இருக்குதா?
1: ஆமாப்பா சத்து நிறைய இருக்குப்பா.
0: சரி காத்தமுத்த, நீ சொல்றது உண்மையா இருந்தா இந்த கரையானுக்கு நான் எங்க போறது?
1: எப்பா நீ எங்கேயும் போக வேண்டாம், உன் குலையில தான் நிறைய சத்தெல்லாம் கிடக்குல்ல.
0: ஆமா,
1: குப்பை குளம் நிறைய கிடக்கு.
0: ஆமா,
1: தென்னை மட்டையெல்லாம் வெட்டி போட்டு வச்சிருக்க.
0: பணம் வாரையெல்லாம் கிடக்குது.
1: மரம் எல்லாம் உளுத்து போய் கிடக்கு.
0: ஆமா,
1: இந்த பகுதிகள் எல்லாம் நல்லா கரையா இருக்கும்பா.
0: அப்படியா காத்தமுத்து, நீ சொல்ற மாதிரி கரையெல்லாம் இருக்குதுதான், ஆனா இதெல்லாம் நான் எப்படி புடிச்சுட்டு வந்து கோழி கொடுக்க முடியும்?
1: எப்ப நீ போய் பிடிக்க வேண்டாம்ப்பா.
0: சரி,
1: நீ ஒரு பானைய வச்சுன்னா தானா உள்ள வந்து எல்லாம் உட்காந்துரும்பா.
0: ஏன் காத்துபுத்த, காலையில வந்து கிண்டல் பண்ண வந்திருக்கியா? பானைய வச்ச காலையா வந்துருமா?
1: எப்பா வரும்பா, அது முறையோட வைக்கணும்.
0: அது என்ன முறை காத்தமுத்த, தெளிவா சொல்ல.
1: ஒன்னு இல்லப்பா.

0: சேவல் நாட்டுக்கோழியில ஒரு 6 மாசம் கழிச்சு தான் நல்லா கூவும்.
1: சரி,
0: கொண்டையை பத்தி நல்லா பெருசா இருக்கும்.
1: ஆமா,
0: ஆனா 5 மாசத்திலேயே நல்லா கூவ வைக்கணும் அப்படின்னா நீ நல்லா சத்து உள்ளதா கொடுக்கணும்.
1: சரி சரி,
0: இதுக்கு கரையான் சத்து ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா கரையான்ல புரதம் வந்து 36% இருக்கு, கொழுப்பு வந்து ஒரு 44.5% இருக்கு. இப்ப 100 கிராம் கரையான எடுத்துக்கிட்டோம்னா 560 கலோரி சத்து எரிசக்தி இருக்குதான்.
1: ஓஹோ,
0: புரியுதா? இது போக கரையான்ல வளர்ச்சி ஊக்கிகள் 20% இருக்கிறதுனால கோழி குஞ்சுகள் விரைந்து வளருமா.
1: ஓஹோ,
0: எடை அப்படியே டபுள் ஆயிடுமா. புரியுதா?
1: ரொம்ப அதிசயமா தான் இருக்குது நீ சொல்றதெல்லாம்.
0: ஆமாப்பா, நம்ம கிராமங்கள்ல நம்மள சுத்தி கிடக்கக்கூடியதுதான் இந்த கரையான்.
1: ஓஹோ,
0: அத எப்படி நம்ம கோழிகளுக்கு உணவாக்கலாம் அப்படின்னு பாக்குறதா ரொம்ப முக்கியம். புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
0: பொதுவா கரையான் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கும்பா.
1: ஆமா,
0: கரையான் கூட்டத்துல 500 to 50,000 வரைக்கும் எண்ணிக்கை இருக்கும். இத வந்து கரையான்ல பாத்தீங்கன்னா எப்படி தேனியில வந்து ராணி தேனி இருக்கு.
1: ஆமா,
0: அது மாதிரி கரையான்லயும் ராணி கரையான்னு ஒண்ணு இருக்கும்பா.
1: என்னது?
0: ஆமாப்பா, அது இருக்கிறதுல பெருசா இருக்கும், அதுதான்ப்பா குட்டி போடும்.
1: என்ன, எல்லாமே வியப்பா இருக்குதுப்பா.
0: ஆமாப்பா, அதே மாதிரி தேனியில இருக்கிற மாதிரியே ஆண் கரையான் இருக்கும், அது இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான்.
1: ஓஹோ,
0: அப்புறம் வாகை கரையான் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்கு ஒரு கரையான் கூட்டம் இருக்கும்.
1: எறும்பு கிட்ட இருந்து தங்களுடைய கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக போர் வீரர்களை போல இருப்பாங்க போல.
0: ஆமாப்பா, அதாவது பாதுகாப்பு பணிக்கு இவங்க இருக்காங்க. அது போக பனிக்கரையான்கள், எப்படி நம்ம தேனி வளர்ப்புல வந்து பனித்தேனின்னு சொல்றோம், அது மாதிரி பனிக்கரையான்களும் இருப்பாங்க. இவங்க உணவை கொண்டு வர்றது, அப்புறம் புற்றை கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க செய்வாங்க. ஒரு 2 வருஷம் வரைக்கும் கரையான்கள் உயிரோட இருக்கும்பா. சரியா?
1: சரி காத்தமுத்த. காத்தமுத்த, நீ சொல்றதெல்லாம் ஓகேதான். மண்பானைக்குள்ள கரையானை தானா வர வைக்கணும்னு சொன்னேன்ல?
0: ஆமா சொன்ன.
1: அத சொல்லுப்பா. இப்பா
0: எப்பா, நீ என்னமோ நான் சொல்றத நம்பாத மாதிரியே கேக்குறியப்பா.
1: கொஞ்சம் நம்பதான் முடியல காத்தமுத்த.
0: எப்பா, ஒரு பழைய மண்பானை எடுத்துக்க.
1: சரி,
0: இந்த மண்பானைக்குள்ளார கிழிஞ்ச துணி, கோணி சாக்கு இதெல்லாம் போட்டுரு. காஞ்ச மாட்டு சாணம் கொஞ்சம் போட்டுரு.
1: ஓஹோ,
0: அப்புறம் அந்த கந்தல் துணியா இருக்கிறது, அப்புறம் அந்த நீ உளுத்து போன மரக்கட்டை, அப்புறம் செடி கொடி, அப்புறம் தென்னை ஓலை, பனை ஓலை, அப்புறம் இந்த மக்கக்கூடிய பொருள், ஏதாவது காகிதமா இருக்கலாம், மத்த ஏதாவது வேணாலும் இருக்கலாம், இது எல்லாத்தையும் அந்த பானைக்குள்ளார போட்டு லேசா தண்ணி தெளிச்சு அப்படியே அந்த பானைய பொழுது சாஞ்ச உடனே இந்த மாதிரி குப்பை கூளம் இருக்க இடத்துல பார்த்து கொள்ள பக்கமா கவுத்து வச்சுட்ட.
1: சரி சரி சரி.
0: இப்ப காலையில நீ என்ன பண்ற, ஏஞ்ச உடனே பொழுது விடிஞ்ச உடனே அதை போய் பாக்குற.
1: சரி,
0: இப்படி பார்க்கும் போது அந்த பானைக்குள்ளார இந்த ராத்திரி நேரத்துல நிறைய கரையாம போய் ஏறிடும்பா. இப்ப நீ திறந்த உடனே பாத்தீங்கன்னா கரையானா இருக்கும். அந்த நேரத்துல தாய் கோழியோடைய உதவியோட இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளை அது பக்கத்துல ஊட்டின்னு வச்சுக்க. அப்படியே அல்வா சாப்பிடற மாதிரி கப கபுக்கு கப கபுக்குன்னு அப்படியே இந்த கரையான புடிச்சு புடிச்சு எல்லாம்
1: சாப்பிடும்பா.
0: சாப்பிட்ட பிறகு ஒரு 30 நிமிடத்துக்கு நம்ம தண்ணி கூட குடுக்க கூடாது.
1: ஓஹோ,
0: இப்படி கரையான நிறைய சாப்பிட்ட அந்த குஞ்சுகள் உடம்பு பாத்தீங்கன்னா குஞ்ச நாளே டபுளா மாறிடும்பா.
1: வெயிட் அதிகமா போயிடும்.
0: வெயிட் அதிகமா போயிடும். பொதுவா இந்த கரையான் செம்மண் பகுதியில அதிகமா இருக்கும். பொதுவா நம்ம பகுதியிலயும் அதிகமா தான்ப்பா இருக்கு. இப்ப இந்த மாதிரி இந்த பானையில வந்து நம்ம கவுத்து வச்சு நம்ம கரையான உண்டு பண்றோம் இல்லையா, பானை கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீட்டுல எல்லாம் வந்து கூட வச்சிருப்பாங்க இல்லையா,
1: முழுன கூட
0: இந்த மூங்கி மரத்துல செஞ்சிருப்பாங்களே, அந்த கூடைய நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தி கரையான உற்பத்தி பண்ணி நம்ம கோழிகளுக்கு உணவா கொடுக்கலாம். ஒரு பானை பத்தல அப்படின்னா எங்கெங்கெல்லாம் முடியுமோ நிறைய பானை கூட நீ வச்சுக்கலாம்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: இந்த மாதிரி கரையான்களை இயற்கையான முறையில நம்ம பானைக்குள்ளார கொண்டு வந்து அதை நம்மளுடைய கோழி குஞ்சுகளுக்கு அப்புறம் தாய் கோழிக்கு உணவா கொடுத்தோம்னா அருமையான புரோட்டீன் சத்து நம்மளுடைய கோழிகளுக்கு எல்லாம் கிடைச்சிரும்பா. ஆமாப்பா, இந்த கரையான்களை தயாரிக்க ஏதாவது பணம் செலவானுச்சா உனக்கு?
1: ஒரு செலவும் இல்ல.
0: ஒரு செலவு கிடையாது. மருத்துவம், உணவு, பூச்சிக்கொல்லி எந்த செலவும் கிடையாதுப்பா.
1: அதான் ஒரு இயற்கை உணவு மாதிரி ஆயிடுது கோழி.
0: ஆமாப்பா, இயற்கை உணவே தான். இத நீ செஞ்சு பாரு, நீ உன் கோழி எல்லாம் பாரு, 2-3 மாசத்திலேயே நீ விக்கிற அளவு கொண்டு வந்துருவ பாரு.
1: ஆமாங்க காத்தமுத்தையா.

0: அது முத கம்பு கேழ்வரகு வாங்கினா காசு செலவாகுது. நீ சொன்ன இந்த கரையான் தீவனம் அருமையான தீவனம்பா.
1: ஆமாம்பா, நீ தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த கரையான தீவனமா கொடு. அதுக்காக நீ கம்பு அந்த சோளம் இந்த தானியத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குடுக்கணும்பா. அப்பப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி நீ பயன்படுத்திக்கப்பா.
0: சரி சரி, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்.
1: ஆமாப்பா,
0: கரையை கொஞ்சம் அதிகமாக்குவோம்.
1: தீவன செலவை நீ குறைச்சிக்கலாம், அதுல ஒன்னும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லப்பா.
0: சரி சரி சரி
1: சரி கர்த்தமுத்து, அப்ப நான் போயிட்டு வரேன்.
0: கதமுத்த
1: சொல்லுப்பா. கர்த்தமுத்து
0: கொஞ்சம் இருப்பா, வீட்டு உள்ள போயிட்டு வந்துடுறேன்.
1: என்னது, என்ன எடுக்க போறாப்ல?
0: கதமுத்த இந்த பைய திறந்து பாருப்பா.
1: ஓ, மூக்கு செழிப்பழம். ஆமாப்பா, எங்க கிடைச்சது உனக்கு?
0: என் கொள்ளையிலதான்.
1: உன் கொள்ளையில இந்த மரமும் இருக்குதா? ஏன்பா, சித்த வைத்தியத்துல நறுவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இந்த மூக்கு செழிப்பழத்தை.
0: ஆமா கதமுத்த,
1: மலர்த்து தன்மை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த குறைபாட்டை நீக்கிற ஒரு பழம்பா இது. உடற்சோர்வு நீங்கி உடலுக்கும் மனசுக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். இந்த விதையெல்லாம் கொண்டு போய் போட்டு இந்த மூக்கு செழிப்பு பழம் மரத்தை நானும் என் கொள்ளையில வர வைக்கிறேனா இல்லையான்னு பாரு.
0: கண்டிப்பா செய்ய காதமுத்த.
1: சரிப்பா சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா.
0: பாத்து போயிட்டு வா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோழி குஞ்சுகளுக்கு கரையான் தீவனம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனா்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்பிற்கான திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தேர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நகரமயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களை சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் சாலை

0: விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் ஆண்டுதோறும் 180,000 பேர் இதன் மூலம் உயிரிழப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதை தவிர்ப்பதற்கு வாகன ஓட்டுநர்களின் திறனை மேம்படுத்தவும் பாதுகாப்பான முறையில் சாலையில் வாகனங்களை இயக்குவதற்கும் உரிய ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஓட்டுநர்களின் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை வரவேற்கும் அதேவேளையில் விவசாயிகளின் உயிர் நாடியான இவ்விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசிடம் உரிய நேரத்தில் பேசி முன்கூட்டியே தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் இடுபொருள் மானியங்கள் விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்கவும் முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப் பொருள் பழக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் வகையில் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாகவும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. 13 வயதில் பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தைகள், குடும்பத்தினரின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் எளிதாக போதை பழக்கத்திற்கு உள்ளாவதால் அவர்களை போதையின் பாதையிலிருந்து மீட்பதற்கு சமூகத்தின் அனைத்து அங்கத்தினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம், போதை பழக்கம் உடையவர்களை நல்வழிப்படுத்துவோம் என்று 100 மாணவ மாணவியர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போதையின் தீமையை குறிக்கும் ஓவியங்களையும் மாணவ மாணவியர் உருவாக்கினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,250 அதிகரித்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வேவர் இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. ஆந்திரப்பிரதேசத்தில் போலாவரம் இடது பிரதான கால்வாயிலிருந்து வடக்கு ஆந்திர பகுதிக்கு கோதாவரி நீரை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான அவகாசம் இம்மாதம் 10 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார்.

0: பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30 தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். சென்னையில் வரும் 6 தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் தென்மண்டல் அணி கிழக்கு மண்டல் அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
1: இயற்கை பாதுகாப்பில் நம் முன்னோரின் பங்கு.
2: வழங்குபவர்
1: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
3: அனைவருக்கும் காலை வணக்கம். பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று உலகில் உயிரினங்கள் வாழ்ந்திட மிக முக்கியமான ஒன்று என்பதில் சிறிதும் ஐயமில்லை. காற்றை கடவுளாக வணங்கி இலக்கியங்களிலும் புராணங்களிலும் புகழ்ந்து பின்பு பல காவியங்களில் காதலுக்கு தூதாக உருவகப்படுத்தி தற்போது அபரிதமான வளர்ச்சி என்ற பெயரில் மாசுபடுத்தி வருகிறோம். சுத்தமான காற்றை சுவாசித்தே முனிவர்கள் பல நாட்கள் உணவின்றி உயிர் வாழ்ந்ததாக கூறப்பட்ட காலம் மாறி காற்றை சுத்திகரித்து சுவாசிக்க வேண்டிய நிலையை உருவாக்கிவிட்டோம். தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வெளியாகும் நச்சுப்புகையால் காற்று மிகவும் மாசுபட்டு வருகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. சாலைகளில் எங்கு பார்த்தாலும் நாளுக்கு நாள் பெருமளவில் பெருகி வரும் வாகனங்களின் எண்ணிக்கையும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். வாகனங்களின் பயன்பாட்டை அறவே விட்டொழிப்பது என்பது இன்றைய நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒன்றாகும். எனினும் இதன் பயன்பாடுகளை குறைத்து கொள்வதன் மூலம் காற்று மாசுபடுவதை குறைக்கலாம். உதாரணமாக, நாம் வெளியிடங்களுக்கு போகும்போது தனி வாகனத்தில் போகாமல் பேருந்துகளில் செல்வது, குறைவான தூரம் என்றால் மிதி வண்டியில் செல்வது, அதுவே இன்னும் குறைவான தூரம் என்றால் நடந்தே செல்வது போன்ற வழிமுறைகளை கடைபிடித்தால் பணத்துக்கு பணமும் மிச்சம், உடலுக்கும் வலுவூட்டும், மாசுபட்டு வரும் காற்றின் தன்மையையும் பெருமளவில் குறைக்கலாம். ஓசோன் ஓட்டை முதல் அமில மழை வரை பற்றி நன்கு அறிந்து கொள்ள ஆர்வமுள்ள நாம் இதுபோன்ற பிரச்சனைகள் அதிகரிக்காமல் இருக்க தனி மனிதனாக நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் இன்று இயற்கை வளங்களை காக்க முற்படும் நமக்கு நம் முன்னோர் காட்டிய பல அரிய தகவல்களையும் இயற்கையை கட்டி காக்கும் இரகசியங்களையும் மூடநம்பிக்கை என்று ஒரு தவறான பெயரை சூட்டி உதாசீனப்படுத்தி வந்தோம். அதன் விளைவு இன்று நாம் பல வழிகளிலும் பாதிக்கப்பட்டுள்ளோம். வயல்களில் சேதம் விளைவிக்கும் எலிகளை கட்டுப்படுத்தும் பாம்புக்கு தீங்கு நேராத வண்ணம் அதை தெய்வத்திற்கு இணையாக வழிபட்டனர். சுகாதாரமான சூழலை கொடுக்கும் வேம்பு, அரசு போன்ற மரங்களை கோவில்களில் நட்டு பாதுகாத்து வளர்த்து வந்தனர். அடர்ந்த காடுகளின் இயற்கை தன்மை மனிதனால் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அங்கு பார்ப்போர் மனதிற்கு பயம் வரும் சிலைகளை வைத்து வழிபட்டனர்.

0: முல்லை முள்ளால் எடுப்பது போல் இயற்கையால் வரும் இடர்பாடுகளை போக்கிக் கொள்ள இயற்கை வழிகளையே கையாண்டனர். இயற்கை கொடுத்த வரத்தை அனுபவிக்கும் உரிமை நமக்கு உண்டு. இருப்பினும் அளவுக்கு மீறினால் அது இயற்கைக்கே பாதிப்பாகி பின்பு அது அனைத்து வகையிலும் தீங்காக அமைந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு மனிதன் அதிக நம்பிக்கை வைத்துள்ள கடவுளின் பெயரால் அவைகளை காத்து செழிக்கச் செய்தனர். அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் புறந்தள்ளி இன்று பெரும்பகுதி விளைச்சலை எலிகளிடம் இழக்கின்றோம். காடுகளை அழித்ததால் 900,000 ஹெக்டேர் நிலங்களை மண்ணரிப்புக்கு பலியாக்கிவிட்டோம். இப்படி இயற்கைக்கு மாறான பல செயல்களை செய்யும் நமது செயல்தான் மூட நம்பிக்கையால் அமைந்ததென அந்த இயற்கையே நினைக்கும். அன்று ஒரு மரத்தை வெட்டினால் 2 மரக்கன்றுகளை நட்டு பாதுகாத்து வந்தனர். நாமும் அதுபோன்று பல நல்ல செயல்களில் ஈடுபட்டு இயற்கையை காத்து பயன்பெறலாமே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை பாதுகாப்பில் நம் முன்னோரின் பங்கு. வழங்கியவர் கே.ஆர். சிவ

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வளமான பாரதம் பிரதான் மந்திரி மத்யச சம்பத யோஜனா பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரம் பகுதி 1 அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

இன்று மாலை 4 மணிக்கு எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை வி குமார், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7 மணி.

சிந்தனை மலர். அமைதியே கலைகளை வளர்த்து செழிப்பை உண்டாக்கி இன்பமான புத்துயிர் அளிக்கும் செவிலித்தாய். ஆம் நேயர்களே, அமைதியே கலைகளை வளர்த்து செழிப்பை உண்டாக்கி இன்பமான புத்துயிர் அளிக்கும் செவிலித்தாய். ஷேக்ஸ்பியரின் சிந்தனை இது. ஒவ்வொரு நாளும் நம் மனதில் ஊன்றும் விதைகள் சிந்தனை துளிகளாய் மலரட்டும். எண்ணங்களும்

0: நல்ல எண்ணங்களுக்கான விதைகளை ஊன்றிய சிந்தனை மலர் நாளையும் இதே நேரம் மலரும். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மையாளி வரிசை, நேரம் 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: போன நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து இந்து திருமண சட்டம் 1955 இது குறித்து பல்வேறு செய்திகளை பார்த்தோம் சார். நீங்கள் வந்து கடைசியாக குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இப்போ எனக்கு என்னென்ன சார், இந்த குழந்தை திருமணம் வந்து இன்னைய வரைக்கும் பல்வேறு இடங்களில் பல்வேறு குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் சட்டப்படி தப்பு, தவறுன்னு தெரிய

0: தெரியாமலேயே ஒரு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய பையனுடைய அம்மா அப்பா பொண்ணுடைய அம்மா அப்பா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இந்த கேஸில் மாட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனு ஜெயிலு இப்படி பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம அரசாங்கம் என்னென்னலாம் செஞ்சுருக்கு சார்?
1: சார், இதுக்காக ஒவ்வொரு பகுதியிலும் சரி, மாவட்டத்திலும் சரி, ஒரு வட்டாரத்திலும் சரி சார், இதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. பொம்மலாட்டம், நாடகம், பேரணிகள், கருத்துக்களை எடுத்து சொல்றதற்கோ பல்வேறு நிகழ்ச்சிகளை, இந்த குழந்தை திருமணத்தை தடுக்கணும், இது நடக்கக்கூடாது, பழங்காலத்தில் ஏதோ தெரியாமல் நடந்தது, இப்போ நாம் ஒவ்வொருவரும் படிச்சிருக்கிறோம், பட்டம் வாங்கியிருக்கிறோம், இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த குழந்தை திருமணம் தடுக்கப்படுகிறது. இந்த குழந்தை திருமணத்தை பற்றி அதில் என்னென்ன தீமை இருக்குது, எப்படி பாதுகாத்துக்கலாம், அதே போல குறும்படங்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் அரசாங்கத்தின் மூலயமா இந்த தொலைத்தொடர்பு நிகழ்ச்சிகளை நடத்தி அதை வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, உதாரணத்துக்கு நம்மளுடைய
0: வானொலி,
1: தொலைக்காட்சி, இப்படி அரசாங்கத்தினுடைய காரணிகளை வைத்து அவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்காங்க சார். அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி, இவங்க படிக்கணும், படிச்சாதான் நாலு இடத்துல போய் பேசக்கூடியதோ சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ, இல்ல பெண் குழந்தைகள் வந்து இந்த உதவி எல்லாம் எப்படி கிடைக்குது, அந்த திருமணத்திலிருந்து எப்படி தன்னை காத்துக்கலாம், கட்டாய திருமணம் அது போக்சோ ஆக்டா இருந்தாலும் சரி, அது குழந்தை திருமணமா இருந்தாலும், எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியமா அரசாங்கத்தால செய்யப்பட்டு வருது சார்.
0: இப்ப நீங்க இந்து திருமண சட்டம் பல்வேறு விஷயங்கள் நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப அடுத்ததா கிறிஸ்தவ திருமண சட்டம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு விலகாரங்க காலத்திலே வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அது சம்பந்தமான செய்திகளை சொல்லுங்களா
1: சார். இது இந்த பிரிட்டிஷ் காலத்திலே அப்பயே வந்து இதுக்கு ஒரு சட்டம்லாம் ஏற்றிட்டாங்க சார். இது இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், 1872 இவங்க கொண்டு வந்துட்டாங்க சார். அந்த கிறிஸ்டின் மேரேஜில் கம்பல்சரி வந்து சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சார். சர்ச்சில் வந்து அவங்களுடைய அந்த ஏஜ் ப்ரூஃபு, அந்த பகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கார்டோ, ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடி கார்டோ, அந்த படித்த சர்டிஃபிகேட், அதனுடைய ஏஜ் ப்ரூஃபு சம்மந்தப்பட்ட, திருமண பதிவுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அந்த சாமியார்கிட்ட போய் அவங்க சமர்ப்பிப்பாங்க சார். அதன் பிறகு அவங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷனும் அங்கே வந்து ஓலை போட்டு ஒரு 30 தினங்கள் வந்து இவங்க வந்து மனு தாக்கல் பண்ணுறவங்க, திருமணம் கோரி மனு கொடுத்தவங்களுக்கு வேறு ஏதாவது திருமணம் நடந்திருக்கா, இல்லை ஏதாவது மறைச்சி செய்கிறாங்களா அப்படின்றதுக்காக அங்கே வந்து அப்ஜெக்ஷன் வச்சுருப்பாங்க சார். அதே போல் அந்த திருமணத்திற்கு கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டில் பெண்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கா, ஆண்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கா அப்படின்றதும் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து கிறிஸ்டின் இதில் பேப்டிசம் சொல்லுவாங்க சார். அந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்டிசம் பதியும் போது முறையான ஆவணங்கள் இருக்கணும், முறையான நபராக இருக்கணும், அந்த புத்தி சுவாதீனம் எல்லாத்தையும் அவங்க என்கொயரி வச்சு தான் அவங்க பதியிறாங்க. அதே போல ரெண்டு விட்னஸ் வேணும் சார், அந்த ரெண்டு சாட்சியும் அதில் பதிவு பண்ணுறாங்க. இங்கே பதிவு பண்ணுற போலவே மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துலேயும் அவங்க பதிகிறாங்க ரெண்டு இடத்துல. ஆனால் மஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமானது பதிவு செய்கிறாங்க சார், வாய்மொழி திருமணம் கிடையாது.
0: இப்போ நீங்கள் இந்து திருமண சட்டத்தில் வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் இந்துவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் வந்து கிறிஸ்தவ திருமண சட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க இருந்தால் போதும்லாம் சொல்கிறாங்க, வெளியில் அது மாதிரி ஒரு பேச்சு இருக்கு, அது எப்படி சார் சட்டத்தில்?
1: இதில் வந்து சார் மணமகனோ மணமகளோ யாராவது ஒருத்தர் வந்து கிறிஸ்டின் இருக்கணும் சார் கம்பல்சரி. அப்படி இருந்தாதான் அந்த சர்ச்சில் அவங்க திருமணத்தை பதிவாங்க. ரெண்டு பேருமே இந்துவா இருந்து அவங்க ஓலை போட்டாங்க போட முடியும், ஆமா விருப்பப்பட்டாலும் அவங்க பதிவு பண்ண மாட்டாங்க.
0: வேற வந்து இந்த சட்டத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார், மாநில அரசால் நியமிக்கப்பட்ட கிறிஸ்தவ திருமண பதிவு அதிகாரிகள் அவங்களுக்கு முன்னாடியும் இந்த திருமணத்தை நம்ம பதிவு செய்யலாமா?
1: கண்டிப்பாக பண்ணலாம் சார், ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கவர்மெண்ட்டே வந்து ஆஃபீஸர் நியமிச்சிருது. அந்த கிறிஸ்டின் மேரேஜ் பிரகாரம் மாவட்ட அந்த ஒரு அதிகாரி அவங்க முன்னாடியும் இந்த திருமணத்தை பதிவு பண்ணிக்கலாம் சார்.
0: சாட்சிகள் முன்னாடி திருமணத்தில் வந்து மணமக்களில் ஒருத்தர் ஒப்புதல் வாக்கு மூலம்
1: கண்டிப்பாக கொடுக்கணும் சார். ஆமாம், அவங்க உறுதிமொழி கொடுத்தா தான், இதுபோல் எனக்கு வேறு திருமணம் பண்ணலை, இதான் முதல் திருமணம், நான் எதையும் சட்டப்பிரகாரம் மறைக்கல, மன ரீதியாகவும் நான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறேன், அந்த சபைக்கு அந்த சர்ச்சைக்கு விரோதமாக நான் இது எதுவும் மறைக்கல அப்படின்றது உறுதிமொழி பத்திரம் கொடுத்த பிறகு பதிகிறாங்க சார்.
0: இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கிறிஸ்தவ திருமண சட்டத்தில்.
1: ஆமாம் சார்.
0: இப்போ முஸ்லீம் திருமண சட்டத்துக்கு வாங்கலாம் சார்.
1: சார், இந்த இஸ்லாமியர் சட்டம் வந்து நம்முடைய இந்திய திருநாட்டில் முஸ்லீம் பர்சனல் லா அப்படின்ட்டு 1937 இங்கே நடைமுறைக்கு வந்துடுச்சு சார். பிரிட்டிஷ் பேர்லேருந்தே ஒவ்வொரு மாறுதல் ஏற்படுத்தி 1937 இஸ்லாம் என்று ஒரு திருமண சட்டம் கொண்டு வந்துட்டாங்க சார். அந்த சட்டத்துல வந்து ஜமாத்துல அவங்க முறைப்படி ஒரு மணமகள்னு வச்சுங்க, மணமகளுடைய அப்பா அந்த பகுதிக்கு உட்பட்டவராக இருக்கணும், அவர் மூலயமா அந்த திருமணத்திற்கு உண்டான ரெக்கார்ட்ஸை வந்து சமர்ப்பாங்க. மணமகன் வந்து வேறு பகுதியில் இருந்தால் அவர் வந்து நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்

0: வாங்கிட்டு அந்த ஜமாத்துல கொடுக்கணும் சார். இது ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட், அதாவது திருமண
1: ஒப்பந்தமா
0: அவங்க செய்யறாங்க. ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு, மணமகன் மணமகள் ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு கான்ட்ராக்ட் ஆக்ட், கான்ட்ராக்ட்னா கொடுப்பது வாங்குவது, அப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்பந்த அடிப்படையில தான் இந்த திருமணத்தை முஸ்லீம் லாவில் அப்படிதான் பண்றாங்க.
1: முஸ்லீம் திருமணங்கள் ஒரு ஒப்பந்தமாகவே கருதப்படுகின்றன.
0: கண்டிப்பா சார், அதுல வந்து அவங்களுடைய திருமணத்தை வந்து சான்றெல்லாம் வாங்கிட்டு நிக்கா அப்படின்றது திருமணத்துக்கு அவன் நிக்கான்னு வந்து இஸ்லாமியர்கள் பயன்படுத்துறாங்க.
1: திருமண ஒப்பந்தத்தை வந்து நிக்கா நாமா,
0: அது ஆங்கிலத்துல கான்ட்ராக்ட்,
1: அது ஒரு படிவம் இருக்குது, அதுல வந்து
0: பூர்த்தி செய்து கையெழுத்து போடணும். அதுல மகர்னு ஒண்ணு இருக்கு சார், அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது. அவங்க கொடுத்த பிறகுதான் மகர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் அந்த திருமணமே முழுமையாகும்.
1: அதாவது மணமகளுக்கு மணமகனால் ஒரு குறிப்பிட்ட தொகையே கொடுக்கறாங்க.
0: ஆமா,
1: அது சம்பந்தமான செய்திகள் வந்து திருமண பதிவேட்டிலையும் அந்த நிக்கா நாமான்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அதுல எழுதி வைக்கிறாங்க.
0: ஆமா, அந்த ஜமாத்துல அது பதிவு பண்ணுவாங்க. கம்பல்சரி ரெண்டு சாட்சி கையெழுத்து போடுவாங்க, பேரண்டும் கையெழுத்து போடுவாங்க, மணமகள் மணமகள் ரெண்டு பேரும் மொத்தம் மணமகள் மணமகன் சாட்சி கையெழுத்து பேரண்ட்டுக்கு எல்லாமே அந்த ரெஜிஸ்டர்ல ரெக்கார்ட் பண்றாங்க சார். ஜமாத்
1: இதுல வந்து சார், திருமணத்தின் போது ஒரு தரப்பினர் திருமணத்தை முன்மொழிய வேண்டும், இன்னொரு தரப்பினர் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
0: ஆமா சார்,
1: இதை வச்சிருக்காங்க.
0: கண்டிப்பா அவங்க முன்மொழியணும், ஏத்துக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது கன்சென்ட்ல அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அடிப்படையில் தான் அந்த திருமணமும் இஸ்லாமியர்ல சட்ட விதி பிரகாரம் திருமணத்தை நடத்துறாங்க சார்.
1: முன்னாடி சொல்லும் போது இந்து திருமண சட்டத்துல 18 வயசு பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னீங்க.
0: ஆமா சார்,
1: அதே மாதிரி கிறிஸ்தவத்திலையும் வந்து 18 வயசு பெண்ணுக்கு சொன்னீங்க. ஆனா வந்து முஸ்லீம் திருமணத்துல 18 வயசுன்னு இருக்கிற மாதிரி தெரியலையே.
0: ஆமா சார், அதுல அவங்க பழக்க வழக்கங்கள் அப்ப இருந்தே பிரிட்டிஷ் பீரியட்லயே சில விதிமுறைகள் தளர்த்தி தான் அவங்க பண்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அதை நடைமுறைக்கு 18-21 கம்ப்ளீட் பண்ணுறாங்க சார். ஒரு சில காலகட்டத்தில் அவங்க வயது தளர்வு இருந்து தான் அந்த திருமணத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
1: இப்போ நம்ம வந்து இந்து திருமண சட்டம், கிறிஸ்தவ திருமண சட்டம், முஸ்லீம் திருமண சட்டம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து சிறப்பு திருமண சட்டம், ஏன்னா இப்போ கலந்து கல்யாணம் பண்ணுறாங்க, ஜாதி டு ஜாதி கலந்து கல்யாணம் பண்ணுறாங்க, மதம் இந்த மதமும் அந்த மதமும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அந்த சிறப்பு திருமண சட்டம் இது சம்பந்தமான செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்களேன்
0: சார். இந்து திருமண சட்டம், கிறிஸ்துவ திருமண சட்டம், இஸ்லாமியர் சட்டம், இப்படி மூன்று மதத்துக்கும் ஒவ்வொரு சட்ட விதிமுறைகள் திருமணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இதைக்கும் அப்பாற்பட்ட ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சிறப்பு திருமண சட்டம்னு ஒன்று 1954 நம்ம இந்தியாவில் கொண்டு வரப்பட்டு அது நடைமுறைப்படுத்தினாங்க சார்.
1: எந்த மதத்தை சேர்ந்தவங்களும்,
0: எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதம்
1: தடையும் இல்லாமல்
0: தடையும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை அவங்க பயன்படுத்தி பதிவுறாங்க சார்.
1: ஆனால் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லையும் வந்து நம்ம விருப்ப மனு கொடுத்த பிறகு அந்த 30 நாள் அந்த இது வந்து காத்திருக்கிறாங்க சார். அதுவும் அந்த பதிவாளர் அலுவலகத்தில் வந்து அதை நோட்டீஸ் அவுட்டிருக்காங்க. அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க
0: சார். கண்டிப்பாக சார், இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லையும் இந்து திருமண சட்டம் எப்படி பயன்படுதோ அதுலேருந்து சிறப்பாக அந்த வயது, ஒரு ஆணுக்கு 21 வயசு,
1: வயது, முகவரி
0: எல்லாத்தையும் குறிப்பிடணும். அதே போன்று நோட்டீஸ் போர்டில் அவங்களுடைய திருமணத்தை பதிவு பண்ணுறதுக்காக இவங்க மனு தாக்கல் பண்ணால் நோட்டீஸ் போர்டில் 30 நாளுக்கு வந்து அப்ஜெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க சார். ஒவ்வொரு மாவட்ட பதிவாளரும் சரி, இதை வந்து மாவட்ட பொதுமக்கள் தெரிந்து கொள்ளவங்களுடைய இடத்துல முனிசிபாலிட்டி ஆஃபீஸிலோ பஞ்சாயத்து ஆஃபீஸிலோ எல்லாத்தையும் அந்த பேப்பரை விட்டுறாங்க சார்.
1: சரிங்க சார், இப்போ இந்த பதிவாளர் நீங்கள் சொன்னீங்க அவர் தான் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு.
0: ஆமாம் சார்,
1: இப்போ நான் வந்து அந்த பதிவாளர் பாண்டிச்சேரியில் இருக்காருன்னு வச்சிங்களேன், இப்போ நான் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து கொடுக்கலாமா?
0: அந்த பதிவாளர் வட்டாரத்திற்குள் அந்த நபர் இருந்தால் தான் அந்த அப்ஜெக்ஷனை அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க, கொடுக்கவும் முடியும் சட்ட பிரகாரம். வேறு பகுதியிலிருந்து அவர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது.
1: அதுக்கு சாட்சியெல்லாம் எத்தனை பேர் சார்?
0: அந்த சிறப்பு திருமணத்திற்கு 3 சாட்சி கம்பல்சரி இருக்கணும். மணமகள் மணமகள் கையெழுத்து போடணும், 3 சாட்சிகள் இருந்தும் பேரண்ட்டும் கையெழுத்து போடணும் சார். இப்படி இருக்கும்போது தான் அது சிறப்பு திருமண சட்டமாக அது அங்கீகரிக்கப்படுகிறது.
1: இப்போ இன்னொன்று சார், இப்போ நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொன்னீங்க, அதாவது இந்த சடங்கு சம்பிரதாயம் இல்லாமல் திருமணம் செய்யறது, அது சட்டப்படி செல்லுமா சார்? எப்பயிலேருந்து வந்தது அந்த மாதிரி சட்டங்கள்?
0: சுயமரியாதை திருமணம் என்பது சார் மத சடங்கள்லாம் இல்லை சார். இப்போ வந்து இந்து மதத்தில் வந்து அந்த
1: புரோகிதர் வச்சு சடங்கு செஞ்சு பண்ணுவாங்க,
0: இதை வந்து சுயமரியாதை திருமணத்துக்கு அது தேவையில்லை சார். முத முத 1967 சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தாங்க. அது தமிழ்நாட்டில் தான் முதல் முதல் கொண்டு வந்து அது நடைமுறைக்கும் வந்தது, அதை அரசாங்கமும் அங்கீகரிச்சாங்க சார்.
1: அது சுயமரியாதை திருமணம் செல்லும், அதுவும் வந்து திருமணத்தில் வந்து ஒரு பிரிவு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வழிவகை என்ன சார்?
0: அதுல வந்து சார், மணமானும் மணமகளும் உறுதிமொழி எடுத்து தானே வந்து அவங்க மன அளவுல ஏற்புடையதுதான் அந்த சுயமரியாதை திருமணம் சார்.
1: ஏன்னா இதுல வந்து அந்த வாழ்க்கை துணைங்கிற வார்த்தையை வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க இந்த சுயமரியாதை.
0: ஆமா சார், அதுல வந்து என்னன்னா கணவன்

0: மனைவி அப்படின்றத வாழ்க்கு துணையோ விருப்பப்பட்டு நான் இந்த மணமகளை ஏத்துக்கிறேன் அப்படின்றதுக்கு அதுல அதிகமா அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து வாழ்க்கை துணை, என்னுடைய இல்லற வாழ்க்கை துணையா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுது.
1: இப்ப தமிழ்நாடு சட்டத்தின்படி அனைத்து திருமணங்களும் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இது வந்து எவ்வளவு நாளுக்குள்ளார சார்? ஏன்னா வந்து சில பேர் சொல்றாங்க 90 to 150 நாளுக்குள்ளார பதிவு செஞ்சிடணும் அப்படின்னு.
0: பொதுவா திருமணம் நடந்த ஒரு மாதம் அதை நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போதே நம்முடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சப்ரிஷ் ஆஃபீஸ்லேயோ வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ அப்ளை பண்ணிவிட்டு நாம் திருமணம் முடிஞ்ச வேறு அந்த ரெண்டாம் நாள் மூணாம் நாளே மேக்ஸிமம் பதிஞ்சிருவாங்க சார். அது ஏதோ கவனக்குறைவாக நம்ம பதியாவிட்டால் கூட அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வந்து ஒரு 1 month இருக்குது சார். அதுக்கப்புறமும் பதியலாம். இன்னைய காலகட்டத்தில் திருமண பதிவு வந்து மிக மிக அவசியம் சார்.
1: திருமண சட்டங்கள் பல்வேறு விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு சொல்லிருக்கீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட விடைபெறோம் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: இதுவரை திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். பிராந்தியம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் பிரதமர் நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவருடன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு தியோ பிராங்கனும் வருகை தந்துள்ளார். இப்பயணத்தின் போது இந்திய தொழில்துறை வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்திலும் பெல்ஜியம் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். பட்டமளிப்பு விழா என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான தருணம் மட்டுமின்றி பொறுப்புணர்வுக்கான தருணம் என்றும் அவர் கூறினார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் வளர்ச்சி சத்தீஸ்கரில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். அம்மாநிலம் கடந்த கால சூழல்களிலிருந்து விடுபட்டு தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிடம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. இம்முகாம் இம்மாதம் 17ஆம் தேதி வரை மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. சுமார் 10 லட்சம் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுடையவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு லக்னோ

0: முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் என் பி சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. போதேகோஷி ஆற்றின் அருகே உள்ள சுரங்கங்களிலும் நிலத்தடி மின் நிலையங்களிலும் சிக்கியிருப்பவர்களை கண்டறிய மீட்புக் குழுவினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள இராணுவத்தினர் உட்பட கூட்டு பாதுகாப்பு படையினர் இதுவரை சுமார் 12,000 பேரை மீட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் 21,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள நீர்மின் நிலைய பகுதிகளில் மீட்பு பணிகளில் இந்தியா, சீனா, தென்கொரியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நகர்மயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களில் சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பிற்கு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கூறினார். பீகாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சோன் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பீகாரின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. கங்கை ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளநீர் பாகல்பூர், சமஸ்திபூர், பாட்னா, ககாரியா, பக்சார், பூஜ்பூர், வைஷாலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே பாட்னாவில் உள்ள அனைத்து முக்கிய படித்துறைகளிலும் கங்கை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மனேர், திகா படித்துறை, காந்தி படித்துறை மற்றும் ஹதிதா ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அபாய எல்லையை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைதி ஒப்பந்தத்திற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டால் தாம் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை கடைபிடிக்க அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இவை வர்த்தகத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 மணிக்கு தொடங்குகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்

0: கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் சீனாவின் ஜி கியூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இப்போட்டி இலங்கையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அங்கு நிலவும் நிர்வாக விவகாரங்கள் காரணமாக போட்டி இந்தியாவுக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல் அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான உணவுகள் குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு நாம மிகப்பெரிய ஒரு கவனத்தை கொடுக்கணும். ஏன்னா மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அதாவது நமக்கு சேரக்கூடிய உணவுகளை, நாம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோயே வராது அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மைத்தன்மை. ஆனால் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த நிலைமையே மாறிப்போச்சு. குழந்தைகள் வந்து எதையோ விரும்பி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறப்ப உணவுகள் அவர்களுக்கு நல்லது பயக்குங்கிறத விட்டுட்டோம். என்ன உணவுகள் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஆனால் கண்டிப்பாக இந்த நிலைமை வந்து மாறினால் மட்டும்தான் அவர்களுக்கு வரக்கூடிய நிறைய வியாதிகளை வந்து நம்ம இப்போ சரிப்படுத்த முடியும். பொதுவாக இந்த இணை உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகளுக்கு வந்து 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நிறைய இணை உணவுகளை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த இணை உணவுகள் பார்த்தோம்னா நிறைய கவர்ச்சிகரமான விளம்பரங்களினுடைய பிடிகளை சிக்கி நிறைய விதமான உணவுகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் பார்த்திங்கன்னா உடல் பருமன் மட்டும்தான். குழு குழுன்னு நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடிய உடல் வந்து நல்ல பருமனான குழந்தைகளை வந்து நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நேந்திரம் பழம் இப்போ வந்து கேரளாலலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருள்னு பார்த்திங்கன்னா அந்த நேந்திரம் செங்காயாக இருக்கும். அந்த காயை வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல வில்லைகளாக ரொம்ப ரொம்ப மெல்லிய ஸ்லைஸ் திண்டு ஸ்லைஸாக நல்ல சீவி அதை வந்து நல்லா காய வச்சு அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த மாவை வந்து கஞ்சி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. நேந்திரம் பழம் வந்து கண்ணுக்கும் நல்லது உடலுக்கும் மிகவும் நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் வந்து நேந்திரம் பழம் மாவு கஞ்சி. பொதுவாக மால் நியூட்ரிஷனாக இருக்கக்கூடியவங்களோ இல்லை அண்டர் வெயிட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கோ இந்த நேந்திரம்பழம் மாவு கஞ்சியை வந்து நம்ம அவங்க உணவில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா டெய்லி ஒரு வேளை அவங்கள கொடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக உடல் வந்து நல்லா புஷ்டியாக இருக்கிறதோடையும் எந்தவித நோய்களும் வராமல் ரொம்ப பாதுகாப்பாக அவர்களை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா நாம் கொடுக்கக்கூடிய நிறைய விதமான செயற்கை மாவு இருக்கு இல்லையா, செயற்கை பால் பவுடர், செயற்கை உணவுகள் இதெல்லாம் மிஞ்சி இந்த நேந்திரம்பழம் மாவு நன்கு வேலை செய்யும். ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துறது ரொம்ப சிறந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பால், நம்ம உடலில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறுதானியம்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு. கேழ்வரகுல

0: இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் சரி, நார் சத்தும் சரி, அதில் இருக்கக்கூடிய எல்லா சிங்க்கு நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் பொதிந்த ஒரு சின்ன பண்டம் வந்து கேழ்வரகு. இந்த கேழ்வரகு வந்து நல்லா முளைக்கட்டியை காய வச்சு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி அந்த மாவை வந்து கஞ்சி காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரையோ அதையே சேர்த்து குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் குழந்தைகளுடைய உடல் நலனை வந்து நல்லா பாதுகாக்கும், பசியை தாங்கக்கூடிய தன்மை உண்டு, அதே மாதிரி உடலுடைய தசைகளையும் அது வலுவாக்கக்கூடியது. ஸோ இந்த உணவையும் குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்கலாம். அடுத்து ரொம்ப ஒரு மால் நியூட்ரிஷனாக இருக்காங்க குழந்தைங்க வந்து ரொம்ப நோஞ்சானாக இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தென் தமிழகத்திலலாம் பஞ்சமுட்டி கஞ்சி அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுக்கறத பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய அரிசி, தோரம்பருப்பு, ஒரு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சிறுபயிறு, பயத்தம்பருப்புன்னு சொல்கிறேன், இந்த ஐந்து வகையான இதையும் ஈக்குவலாக ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து எல்லாத்தையும் லேசாக ரவை பதத்தில் நம்ம உடைச்சிட்டு, நான் ஏற்கனவே எப்படி கேழ்வரகு சொன்னோம் அதே மாதிரி இதையும் ஒரு பவுச்சில் போட்டு அந்த பவுச்சை வந்து நம்ம ஒரு 500 மில்லி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு தெளிவான தண்ணீர் வந்து கிடைக்கும். எப்படி ஒரு சாதம் ஒழித்த கஞ்சி எப்படி கிடைக்குதோ அதே மாதிரியான ஒரு கஞ்சி வந்து இதில் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து பஞ்சமுட்டி கஞ்சி. எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அந்த கஞ்சியில் இருக்கிறதுனால இதை வந்து குழந்தைகளுக்கு மிக தாராளமாக குழந்தையினுடைய நோய் தீர்ப்பதற்கும் குழந்தைகளுடைய எல்லா சத்துக்களுக்கும் இந்த பஞ்சமுட்டி கஞ்சி வந்து மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். சரி, குழந்தைகளில் இந்த மாதிரி நம்ம பாதுகாத்துட்டோம், இப்போ வளரிளம் பருவத்தில் அவங்க எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
2: நினைவிடுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: ஊட்டச்சத்தின் அவசியம். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஆழம் தெரியாம காலை விடுறதும் தப்பு, ஆராயாம நட்பு செய்யறதும் தப்பு. நட்புன்னா ஏதோ திடீர்னு வந்து விடுற ஒண்ணு இல்ல. இந்த காலத்துல அப்படி திடீர்னு நட்பு வந்து விடுறத நாம பாக்கலாம். அது நட்பு இல்ல, நாடகம். தனியா இருக்கிறப்ப ஒருத்தரை ஒருத்தன் திட்டிகிட்டே இருப்பான். நேர்ல கண்டுட்டா நெடுநாளா தவிச்சுட்டு இருந்த மாதிரி ஓடி போய் கட்டி பிடிச்சுக்குவான். பிசிராந்தாரும் கோப்பெரிஞ்சோனும் மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தங்கால இன்னொருத்தன் எப்படி வாரி விடுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருப்பான். ஆராயாமல் நட்பு செய்யறதை விட கெடுதி எதுவும் இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு காட்டுல ஒரு ஓனாயும் நிறைய இருந்தது. அதுகளுக்கு சாப்பிடறது ஒன்றும் கிடைக்கல, ரொம்ப நாளா பட்டினி. இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? ரெண்டும் கூடி யோசனை பண்ணிச்சு. உழுதுண்டு வாழறதை விட தொழுதுண்டு வாழறது சுலபமா இருக்கும் போல தோணுச்சு. அந்த நேரத்தில் புலி ஒன்று அந்த பக்கமாக வந்தது. ஓனாய் நரியும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்தது. அதாவது அந்த புலியை மெதுவாக சிநேகிதம் பிடிச்சிக்கிட்டா என்ன, அது மாதிரி ஒரு பலசாலி நமக்கு நண்பனாக இருந்தா எல்லாம் சுலபமாக நடக்குமே அப்படின்னு யோசனை பண்ணிச்சு. இது ரெண்டும் போய் அந்த புலிகிட்ட சொல்லிச்சு. நாம் 3 பேரும் ஒரு தாய் மக்களாக இருப்போம், சகோதர பாசத்தோடு வாழ்வோம், எந்த இறை கிடைச்சாலும் அதை 3 பேரும் பங்கு போட்டு சாப்பிடுவோம், என்ன சொல்கிறீங்கன்னுது. புலியும் ஓகேன்னு விட்டுது. அவ்வளவுதான், திடீர்னு 3 ஒன்று ஒன்று கட்டி பிடிச்சிக்கிட்டுது. ஏதாவது இறை கிடைக்குமான்னு அதுக்கப்புறம் 3 தேடிட்டு போச்சு. ஒரு மான் குட்டி கண்ணில் பட்டுது. 3 சேர்ந்து குபீர்னு அது மேலே பாஞ்சுது, அடிச்சு போட்டுட்டுது. இறை கிடைச்சாச்சு, இனிமே பங்கு போடணும். ஓனாய்க்கு பசி தாங்கலை, வாயை கட்டியாக மூடிட்டு உட்காந்துருக்குது. புலி அதை பார்த்து, ஓனாயே இந்த மானை நம்ம 3 பேருக்கும் பங்கு போட்டு கொடுன்னு சரின்னு ஓனாய் ஒத்துக்கிட்டுது. அது சொல்லிச்சு, புலியாரே நீங்க தான் எங்களுக்கு தலைவர் எஜமான், அதனால இந்த மானோட தலை உங்களுக்கு. இந்த நரி வேகமாக ஓடக்கூடியது, அதனால மானோட கால் இந்த நரிக்கு கொடுத்துருவோம், மீதி இருக்கிறது உடம்பு அதை வேணா நான் எடுத்துக்கிறேன்னு. ஓனாய் இதை சொல்லி வாயை மூடலை. அதுக்குள்ள புலி அது தலையில் ஓங்கி நங்குன்னு ஒரு அடி கொடுத்தது. தாங்க முடியாத வலி. ஓனாய் அப்படி கத்திக்கிட்டே கீழே கிடந்து உருளுது. ஏற்கனவே பசி வேற, என்ன செய்யும்? புலி அதுக்கப்புறம் நரி பக்கம் திரும்பி, நீ பங்கு போட்டு கொடு, அதான் சரியா இருக்கும்னுது. நரியும் சரின்னு சொல்லிவிட்டு எழுந்திருச்சு நின்னுது. புலியாரே இந்த மானோட தலை உங்களுக்கு தான் சேரணும், ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு தலைவர். மானோட உடம்பும் உங்களுக்கு தான், ஏன்னா எங்களை ஒரு தந்தையை போல காப்பாற்ற போறது நீங்க தான். மானோட காலும் உங்களுக்கு தான், ஏன்னா எந்த நேரமும் எங்களுக்காக அலைஞ்சி பாடுபட போறது நீங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டது நரி. புலிக்கு சந்தோஷம். நரியே உனக்கு தான் அறிவு ஜாஸ்தி, நமக்கு கிடைச்ச இந்த இறைய பாகுபாடு இல்லாம இவ்வளவு பக்குவமா பங்கு போடுறதுக்கு நீ எங்க பாடம் கத்துக்கிட்டேன்னு கேட்டுது.

0: நரி சொல்லிச்சு, எஜமானே வேற எங்கேயும் போய் பாடம் கத்துக்கல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓனாய்க்கு நீங்க பாடம் கற்பிச்சிங்க, அதை பார்த்துட்டு தான் நான் கத்துக்கிட்டேன். நான் இவ்வளவு புத்திசாலி ஆனதுக்கும் நீங்க தான் காரணம், அந்த பெருமையும் உங்களுக்கு தான் அப்படின்னு ஆராயாம நட்பு வச்சுக்கிட்டா இப்படிதான் பேச வேண்டியிருக்கும், வேற என்ன செய்யறது.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு 102.8 FM ரெயின்போவில் விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டர் உடல் இயக்க செயல்பாட்டு மருத்துவ அணுகுமுறையில் நீரிழிவு நோய் தனிநபர் அடிப்படையிலான பராமரிப்பு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார். மருத்துவ இயக்குநராகவும் பொது

பிற்பகல் 3 மணிக்கு 102.8 FM ரெயின்போவில் விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டர் உடல் இயக்க செயல்பாட்டு மருத்துவ அணுகுமுறையில் நீரிழிவு நோய் தனிநபர் அடிப்படையிலான பராமரிப்பு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார். மருத்துவ இயக்குநராகவும் பொது மருத்துவம் மற்றும் நீரிழிவு நோய்க்கான மூத்த ஆலோசகராகவும் பணியாற்றி வரும் டாக்டர் வி என் செல்வம் அவர்கள். இன்று இரவு 7:30-11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையிலான ஆசிய கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டி தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப்பில் திரையிசை பாடல்கள் இடம்பெறும்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நகர் உலா.

நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சோதனைகள், அதை தாண்டின நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கிட்டே வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டுருக்கிற ஒரு காலகட்டங்களில் சின்னதாக ஒரு சந்தோஷம், அப்போ அதனுடைய உணர்வு பூர்வமான மன அமைதி, இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கும் பொழுது ஒரு தனி உலகத்துக்கு போன ஒரு இன்பம் நமக்கு ஏற்படும். புதுசாக ஒரு நண்பரை பார்த்த உடனே ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள், ரொம்ப நாள் பழகிட்டு இருந்த ஒருத்தரை பார்த்த உடனே அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்த அந்த தருணங்கள், உறவினர்களை பார்க்கும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன சலசலப்பு, இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சின்ன சின்னதாக நம்ம மனசுக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய அன்றாட பணிகள் ரொம்ப ரொம்ப சுலபமாயிடுது. செய்யக்கூடிய வேலைகளும் சீக்கிரமாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆத்ம திருப்தியும் நமக்கு ஏற்படுது. இப்போ வேலை அப்படின்னும் பொழுது எல்லாருமே எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு காலகட்டங்களில் நமக்கு சின்னதாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நண்பர்களோட பழகிறது, நம்மளுடைய உறவினர்களோட பழகிறது, பேசுறது, தொலைபேசி மூலயமா அவங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, நம்மளுடைய சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறது, இப்படி வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு உணவு இருக்குன்னா அதுக்கு நமக்கு தேவையான ஒரு ஊறுகாய் இருக்கும்போது கடகடன்னு ஒரு நாலு வாய் உருண்டை நமக்கு உள்ள போகுது இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தினமும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அந்த ஒரு சூழலில் நமக்கு பெருசாக ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு அந்த உலகத்தை பரவசப்படுத்தும். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பார்க்கக்கூடியன்னும் பொழுது தான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்னு இருக்குல்ல, அது கண் நம்மளை வந்து அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே நமக்கு சில உணர்ச்சிகளை உண்டுவாக்கும். இது நம்ம நேரில் பார்க்கும்போது நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் காதால் கேட்கும்போது உங்களுடைய கற்பனைகளுக்கு எட்டாத சில உணர்ச்சிகள் உங்களுடைய இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சிகளையும் துள்ளல்களையும் அதிகமாக்கும். அந்த வகையில் தான் இந்த நகருலா அப்படின்ற நம்மளுடைய வானொலி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நகருலாவில் நம்ம போகக்கூட முடியாத இடங்களாகவும் இருக்கலாம், இல்லை பார்க்கக்கூடிய இடங்கள் நினச்சா நம்ம போய் பார்க்கக்கூடிய இடங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இதை நம்ம வந்து அதை காதால் கேட்கும்பொழுது வார்த்தைகளால் உங்களுக்காக நாங்கள் அந்த எழுதுகிறோம், அதுக்கு உண்டான ஒரு தேடல்களை நாங்கள் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே எங்களுக்குள்ள சில உணர்வு பூர்வமான எண்ண அலைகள் எங்களை வந்து அதை தாக்கும். அது போல தான் உங்களுக்கு அதை நான் சொல்லும் பொழுது அந்த ஓட்டங்கள் உங்களுக்கும் வருன்ற ஒரு

ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ஒவ்வொரு நாளும் நகருல்லாவோட பயணம். சரி, நகருல்லான்னும் பொழுது அந்த இடத்த பார்த்தா மட்டும்தான் அழகா, அதுதான் கண்ணுக்கு நமக்கு குளிர்ச்சியானா, அது மட்டும் கிடையாதுன்றது தான் உங்களுக்கு நான் இந்த ஓப்பனிங்கில் இந்த இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்கேன். காதால் கேட்டு அந்த கற்பனைகளில் நீங்கள் அந்த இடத்துக்கே போன ஒரு உணர்வு நிச்சயமாக வரும். உன்னிப்பாக நீங்கள் கேட்குற பட்சத்தில் அது உள்ளே நீங்கள் உள்ளார்ந்து கவனிக்கிற ஒரு விஷயத்தில். சரி, ரொம்ப பீடி நட வேணாம். இன்றைக்கி நம்ம நகருல்லாவில் எந்த இடத்துக்கு பயணிக்க போகிறோம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எந்த நகரங்களுக்கு வேணாலும் போகலாம், இல்லை நம்மளுடைய ஸ்டேட்டை தாண்டி மாநிலங்களை தாண்டி அண்டை மாநிலங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள், அந்த பரவசங்கள் நம்ம சொல்லும் பொழுது அந்த உணர்ச்சிகளை நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். கர்நாடகாவில் இயற்கை அழகு நிறைந்த சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்குது. அதாவது மிகவும் அழகான மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். சுற்றுலா அப்படின்னாலே ஏற்ற இடங்கள் பல இருந்தாலும், புது தம்பதியினர் இருக்காங்க இல்லையா, தேனிலவு செல்லக்கூடிய புதுமண தம்பதியினர்கள் ஆரம்பித்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊர் இடங்கள் அதிகமாக இருக்குது. வார இறுதி நாட்கள் நம்மளுடைய குடும்பத்தோடும் சரி, நம்மளுடைய நண்பர்களோடும் கழிக்கக்கூடிய கூர்க்கு குடகுமலை, இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு பாடலும் இருக்குது, போடுற முதல்ல இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க.

கருப்பன் படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் சசாத்திருப்பதி குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு நகர் உலாவில் கூர்க் குடகு மலையை தான் பார்க்க போகிறோம். கர்நாடகாவினுடைய அற்புதமான மலைகளுக்கு மத்தியில் இந்த இடத்துக்கு போகணும்னா இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையிலான காலகட்டங்கள் சிறந்த நேரம். காப்பி தோட்டம், நாம்ஸ்ட்ரோலிங் மடாலயம், அபே நீர்வீழ்ச்சி, தடியாண்டமோல் சிகரம், இருப்பு நீர்வீழ்ச்சி என பல பிரபலமான இடங்கள் இந்த இடத்துல இருக்குது. நறுமணமிக்க காபி மற்றும் மசாலா தோட்டங்கள், பசுமையான சூழல் மற்றும் காலனித்துவ பாணி வீடுகள் உங்களை வரவேற்கும். காவிரி நதி உற்பத்தியாகும் இடம். சங்க காலத்தில் இது பொன்படு நெடுவரை என்று அழைக்கப்படுகின்றது. குளிர்ந்த காற்றுக்கு பெயர் பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் இந்த இடம் இருக்குது. மேற்கு மலை தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய குடகு மலையினுடைய பகுதியில் மழை பொழிந்தால், மழை பொழியும் போது காவிரி ஆற்றினுடைய வெள்ளம் வரும் பொன்படு நெடுவரை தோன்றி பாய்வதனால காவிரி ஆற்றுக்கு பொன்னி என்றும் பெயர் உண்டு. இந்த இடத்துல தான் காவிரி உற்பத்தி ஆகுது அப்படின்றதுனால தான் இந்த சங்க காலத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கிறாங்க, பொன்படு நெடுவரை. காவிரி ஆற்றில் பொன்னி அப்படின்ற பெயர் இருக்குன்னு சொன்னீங்களா. தற்போது கர்நாடகாவில் குடகு, அது கூர்க்கு அப்படின்ற பெயர் வந்து இப்போ தான் மாற ஆரம்பிச்சிருக்கு.

எழில் சூர்ந்த இடம் மட்டும் கிடையாது, நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மலை அப்படின்னும் பொழுது காவிரி ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இந்த இடம் அப்படின்றதுனால அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியினுடைய அழகை பார்த்து மெய்மா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இங்கே இருக்குது. காவிரியும் அதனுடைய துணை ஆறுகளும் இந்த மாவட்டத்தை வளப்படுத்துது. இங்கே பல இன மக்களும் வசிக்கிறாங்க. குடகு மாவட்டம் 5 வருவாய், 4 நகராட்சி, 5 தாலுக்கா, பஞ்சாயத்துக்கள் 104, கிராம ஊராட்சி 529 கிராமங்களை கொண்ட ஒரு பகுதி தான் இந்த பகுதி. தமிழில் குடகு அப்படின்னா மேற்கு என்று ஒரு பொருள் இருக்குது. குட திசை பாய்ந்து வரும் பதிற்றுப்பத்தில் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குடகு அப்படின்னா மேற்கு என்ற ஒரு பொருள் வரக்கூடியது. சங்க இலக்கியங்களில் குடகு நாடு மற்றும் குடகு மலையை பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றது. ஸோ இந்த இடம் ரொம்ப பழமையான ஒரு பகுதி அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு முறை பயணிக்கிறது உகந்ததாக இருக்கும்.

கரகாட்டக்காரன் படத்திலிருந்து மனோ சித்ரா குரலில் ஒலித்த பாடல் அது. இந்த குடகு மலை அந்த பகுதியை கூர்க் அப்படின்னு கூடிய அந்த பகுதிகளில் நிறைய திரைப்படங்கள் அது சம்பந்தமான கவிஞர்களுடைய பாடல் வரிகளை தான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்பினேன். நான் ஆக்சுவலாக வந்து இந்த இடங்கள் வந்து இயற்கை

0: இறைவை படத்திலிருந்து ஒலித்த குரல்கள் பிருந்தா அனந்து சந்தோஷ் நாராயணன். நேரம் 7:52 21 இது ஒரு விளம்பரம்.
1: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
2: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: நேர்களை, இன்னைக்கு கூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடகுமலையை தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். குடகுமலையில் பழங்குடியின மக்கள் அவங்களுடைய மொழி, கலாச்சாரம், அறியப்படாத சொற்கள் அங்கே நம்ம போனோன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். குடகு பூர்வீக குடகு மொழியில் கொடவ நாடு என்று முதல்ல அழைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வேறுபட்டவர்கள். பல நூற்றாண்டுகளாக குடவர்கள் நெல் வயல்களை பயிரிட்டும் கால்நடைகளை பராமரித்தும் காப்பி தோட்டங்களில் பணி செய்தும் போரின் பொழுது ஆயுதங்களை ஏந்தியும் வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த காலகட்டங்களில் இலக்கிய சாயலோடு இருக்கக்கூடிய இந்த குடகுமலையை தான் இன்றைக்கி நம்ம ரம்யமான இயற்கை காட்சிகளோடு பயணிச்சிட்ருக்கோம்.

இயற்கை வளங்கள், பசுமையான சூழல், மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கூர்க் பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பயணித்தோம். இதே மாதிரி வேறொரு இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகளோடு உங்களை சந்திக்கிறேன். இயற்கை அழகு மிகுந்த சோலைகளை கண்டு கழித்த பூக்களாக உங்கள் கண்கள் விரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். சந்திப்போம் வேறொரு நகர உலாவில்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜிய நாட்டு பிரதமர் திரு பார்ட் வீவரும் இன்று புதுடெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பெல்ஜிய பிரதமர் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இரவு இந்தியா வந்துள்ளார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளின் அனைத்து அம்சங்கள் குறித்தும் இருநாட்டு நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க உள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 உயர்ந்துள்ளது. நேபாள இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரின் கூட்டுப்படைகள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் தரைவழி பாதைகளை பயன்படுத்தி இதுவரை 11,993 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நாளை விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் நாளை அதிகாலை 2:55 விண்ணில் செலுத்தப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புவி கண்காணிப்பு விண்கலம் இந்தியாவின் முதல் படமெடுக்கும் செயற்கைக்கோள் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வரும் திரு ரவி பிரகாஷிற்கு கூடுதலாக வேளாண் துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை செயலர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தலைவர் ஆகிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனின் உத்தரவின்படி இதற்கான ஆணையை தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் சர்வதேச மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள மகளிர் கிரிக்கெட் T20 ஆசிய கோப்பை குரூப் ஏ பிரிவின் 2வது போட்டியில் இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 8 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவர செய்த நேரம் 8:02. தகவல் தளம்.

இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற தகவல் எதை பத்தினா, ஒரு வார காலமாக அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இந்தியாவில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும். இதனுடைய முக்கிய நோக்கம் சரியான ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவது தான். உணவில் காய்கறிகள், பழங்கள், புரதச்சத்து மற்றும் சமச்சீரான சத்துக்கள் இடம்பெற வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்தணும். ஏதோ சாப்பிட்டோம், நம்மளோட பசிக்குது, அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம்ன்ற மாதிரி இல்லாமல், தேடி தேடி உணவுகளை, சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது நம்மளாம் சொல்லிகிட்ருக்கோம். நம்மளுடைய இளைய தலைமுறையினர் அதை கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறையும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தொடர்ந்து

மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும் இல்லையா? இப்போ நம்மளுடைய பிறந்த நாள், திருமண நாள், இப்படி ஒரு முக்கிய நிகழ்வுகளை எப்படி வருஷம் வருஷம் நம்ம அதை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, கொண்டாடிக்கிட்டே இருக்கோமோ, அதுபோல தான் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு சிறப்புகளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் நம்ம இருக்கக்கூடிய உணர்வுகளையும் அறிந்து கொண்டு மக்களுக்கும் அதை வந்து பரப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி பண்ணுற ஒரு வேலையில் இப்போ நடக்கக்கூடிய செப்டம்பர் 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து வாரம் இந்தியாவில், இது வந்து நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உடல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போனாதான் பொருளாதார வளர்ச்சி அடையும், அதன் மூலியமாக தான் பல முன்னேற்றங்களை நாடு பயணிக்க முடியும். அப்போது அப்படி இருக்கும்பொழுது உணவுகள், சரிநிகர் உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோமா? எவ்வளோ எண்ணிக்கைகள் மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க, நோய்க்கான காரணங்கள் தெரியல, அறிகுறிகள் தெரியல, இன்னமும் அதற்கான ஆய்வுகள்லாம் மேற்கொண்டுகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு நாள், இந்த மாதிரி ஒரு வாரம் கடைப்பிடிச்சு அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது வாயிலாகத்தான் ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை அதை வந்து பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் ஊட்டச்சத்து வாரத்தை பற்றிய தகவல்களை தான் தெரிஞ்சுக்கிறோம். உடல் நலமோடு இருக்கணும்னா நம்மளுடைய பாரம்பரிய இயற்கை உணவுன்னு இருக்கு இல்லையா? அப்படியா, அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்கள் ஆயா தாத்தா அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இளைஞர்களே. இது பாரம்பரிய இயற்கை உணவுகளுக்கான வாரம், அதாவது இதை பற்றின ஒரு புரிதல்களை ஏற்படுத்திக்கிட்டு தேடி தேடி போய் அந்த உணவுகளை சாப்பிட்டு தொடர்ந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு முத்தாய்ப்பாக வச்சு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பாடல்களோட நம்ம இந்த தகவல் தளத்தையும் என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்குது, இதனால் நம்ம என்னென்னலாம் பயன்களை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதுலேயும் பாரம்பரியமான இயற்கை உணவுகள்னு இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் நமக்கு வேணும்.

மதராசை படத்திலிருந்து டி இமான், சுனிதா, சாரதி குழுவினர் சேர ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை தான் நம்ம அனுசரிச்சிட்ருக்கோம். 1982 இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இந்த முதல் வாரத்தை அனுசரிக்கிறாங்க தேசிய ஊட்டச்சத்து வாரமாக. இதன் மூலம் பலதரப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் ஊடகங்கள் மூலம் ஊட்டச்சத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறாங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளத்திற்கு, உணவு உற்பத்தி அளவிற்கும், அதோட ஊட்டச்சத்து குறைபாடுகள் நீக்கப்படும் அளவுக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு இருக்குது. பல்வேறு வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் ஊட்டச்சத்து குறைபாடு பரவலாக இருப்பது முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இதனுடைய வரலாறு சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து காலையில் 8:30 மணியிலிருந்து தகவல் தளத்தில்.

0: quotes the Asian age. And finally, Meena Kumari classic Pakiza gets a facelift set for world premiere in October, writes the Indian Express, adding that restored masterpiece will be screened at France's Festival Lumiere in Lyon, followed by special screening during BFI London Film Festival. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for greater adoption of water-saving technologies and learning from global best practices. Prime Minister Modi to hold talks with his Belgian counterpart, Bart De Wever, in New Delhi today. ISRO to launch Earth Observation Satellite EOS-05 from Sriharikota tomorrow. India's sovereign credit rating upgraded to A- with stable outlook by Japan Credit Rating Agency. Bombay High Court orders CBI probe into death of Disha Salian, former manager of late actor Sushant Singh Rajput. And in women's cricket, India to take on Hong Kong in the second Group A match of the 2020 Asia Cup in Dubai this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashavani புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தினுடைய அவசியம், சரியான சரிவிகித உணவு, பாரம்பரிய இயற்கை உணவு, இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் முதல் வாரத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இதற்கான வரலாறு ஒரு சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1973 அமெரிக்கா நீரிழிவு சங்கம், அதாவது ADA, முதல் தேசிய ஊட்டச்சத்து வார பிரச்சாரத்தை தொடங்கியது. வானொலி, அறிவிப்புகள், தொலைக்காட்சி, நேர கணிப்புகள், செய்தி வெளியீடுகள் மற்றும் ஜனாதிபதியோட பிரகடனம் ஆகியவற்றின் மூலமாக இந்த நிகழ்வு பொதுமக்களோட கொண்டு செல்லப்பட்டது. இந்தியாவில் வளமான நிலங்கள் இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய காலத்து பஞ்சங்கள் நாட்டை வறுமையில் ஆழ்த்தினது. சுதந்திர காலத்தில் குவாஷியோகோர், கெரட்டோ மலேரியா, பெரிபெரி போன்ற முக்கிய ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் பரவியதன் காரணமாக பசுமை புரட்சி விவசாயத்தை மறுசீரமைச்சு ஊட்டச்சத்து குறைபாட்டினுடைய அளவை வியத்தகு முறையில் குறைத்தது. இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினுடைய உலகளாவிய புகழ் அதிகரித்து வருவதை அறிந்து இந்தியாவும் அதிகரித்து வரும் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்யும் நோக்கத்தில் 1982 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை தொடங்கியது. அதாவது மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் சம்பந்தமான உலகளாவிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பரப்பிட்டு இருக்கும் பொழுது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பசுமை புரட்சியில் விவசாயத்தை மறுசீரமைக்கணும், ஊட்டச்சத்து குறைபாடுகள்னால பல நோய்கள் நாட்டை தாக்கிட்டுருக்கு, ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து சுதந்திர இந்தியாவாக நம்ம மாறினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை நீக்கும் விதத்தில் இந்தியாவில் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்யணுன்ற அந்த நோக்கத்தோடு தான் 1982 இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஆரம்பித்தாங்க. சென்ற வருடத்திற்கான இந்த ஊட்டச்சத்து வாரத்தினுடைய கருப்பொருள், அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்களில் கொண்டாடும் பொழுது அதற்கான ஒரு கருப்பொருளை உருவாக்கி வச்சுருப்பாங்க. சென்ற ஆண்டு சிறந்த வாழ்விற்கு சரியாக உண்ணுங்கள், மாணவர்கள் மற்றும் குடும்பங்களை இலக்காக கொண்டு ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், சமச்சீர் உணவுகள், ஊட்டச்சத்து கல்வி, இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எடுத்து காட்டணும் பொதுமக்களுக்கு.

நீர்கள் இது உங்கள் நினைவிற்கு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தோடு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பெறுவதற்கு 50% பிந்திய மானியம் வழங்கப்படுகின்றது. இந்த வருடம் 2026 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகத்தின் அறிவிப்பு பலகையில், அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை ஒட்டப்பட்டிருக்கு. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும், அதாவது https://agri.py.gov.in என்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10ஆம் தேதி, இந்த மாதம் 10ஆம் தேதி, புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இருக்கக்கூடிய கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் பார்த்துட்ருக்கோம் இந்த வாரத்திற்கான உணவு, தேசிய ஊட்டச்சத்து வாரத்திற்கான ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஒரு தனிநபர் உட்கொள்ளும் கலோரிகளினுடைய சராசரி அளவை புரிந்து கொண்ட பிறகு ஏறக்குறைய அதே அளவிலான கலோரிகளை உட்கொள்வதே ஆரோக்கியமான உணவு முறையாகும். ஒரு விஷயம் நமக்கு புரியுது, அதாவது இவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு நம்மளுடைய கலோரி இருக்கணும், சராசரியாக இருக்க வேண்டிய அளவு அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொண்டோன்னா அதையே தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ஆரோக்கியமான உணவு முறையாகவும் இருக்கும். அது அன்றாட பழக்க வழக்கங்களில் இயல்பான ஒரு விஷயமாகவும் மாறிடும். உடலில் தேவைக்கு அதிகமான கலோரி கொண்ட உணவுகளை உட்கொள்வது உடல் எடை அதிகரிப்பு மற்றும் கொழுப்பு சேர்வதற்கு வழிவகுக்குது. நம்ம அதிகப்படியான கலோரி எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன பண்ணுது, நம்மளுடைய உணவில் உடலில் அதிகமான கலோரிகள் கொண்ட உடல் எடையை வந்து அதிகரிக்குது அந்த கலோரி மூலமாக. இது இல்லாமல் சமசீரற்ற உணவு முறையும் நமக்கு அதிகமாக அவசியமாக ஆயிடுற மாதிரி இருக்குது. இதனால் உடல் எடை கூடுவதையும் குறைக்கணும், கொழுப்பு சேர்வதற்கான வழிவகைகளையும் நம்ம தடை பண்ணணும். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரி நிகர் கலோரிகளை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் நம்ம உண்மையாக நம்ம பயன்படுத்த வேண்டியது சரி நிகர் உள்ள பாரம்பரிய இயற்கை உணவுகளை உட்கொள்வது அப்படின்றது தான்.

மெய்யழகன் படத்திலிருந்து வி எம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், கோவிந்த், வசந்தா குரலில் ஒழித்த பாடல் அது. நேரம் 8:42. இனி வேலைவாய்ப்பு செய்திகள். இஸ்ரோவில் டெக்னீஷியன் பணிகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இஸ்ரோவின் கீழ் செயல்படும் திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்தில், அதாவது LPSC, காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 7, டெக்னீஷியன் 10, ஃபயர்மேன் 1, டிராஃபிக் மேன் 1, மொத்தம் 19 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ. வயது வரம்பு 4/9/2026 18-35 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். விவரங்களுக்கு ipsc.gov.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹750. விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை மறுநாள். இந்தோ திபெத் போலீஸ் படையில் மருத்துவ அதிகாரிகள் பணியிடங்களுக்கான அறிவிப்பு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் ஆபீசர் 5 இடங்கள், பொதுப்பிரிவு 4, ஓபிசி 1. சம்பளம் ₹78,800 ₹2,09,200 வரை. ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் இதில் வந்து 162 இடங்கள் இருக்கு. பொதுப்பிரிவினருக்கு 55, SC/ST 27, OBC 51. பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20. இது உங்களுடைய வருமானம் 67,800 2,08,700 வரைக்கும். மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த பணிகளுக்கு வந்து 115 இடங்கள் இருக்குது. பொதுப்பிரிவினருக்கு 32, எஸ்சிக்கு 23, எஸ்டிக்கு 18, ஓபிசிக்கு 32, பொருளாதார பிற்படுத்தப்பட்டோருக்கு 10. இதில் சம்பளம் வந்து 56,100 ₹1,77,500 வரைக்கும்.

பொது பிரிவினர் ஓபிசி பொருளாதார பிற்படுத்தப்பட்டோருக்கு ரூபாய் 400 கட்டணம். இதை ஆன்லைனில் தான் நம்ம செலுத்தணும். பெண்கள், முன்னாள் இராணுவத்தினர், SC ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. கல்வி தகுதி, ஆன்லைனில் விண்ணப்பிக்க முறை உள்ளிட்ட விவரங்களுக்கு www.recruitment.itbpolice.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கணும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 8ஆம் தேதி ஆகும். சயின்டிஃபிக் 21 மாத கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அப்ரெண்டிஸ் பணிகளுக்கான அறிவிப்பில் சயின்டிஃபிக் 21, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 13, ஃபீல்டு அசிஸ்டன்ட் 8, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 4, அசிஸ்டன்ட் மேனேஜர் 3, மொத்தம் 51 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி +2 டிகிரி BE BTEC. வயது வரம்பு 7/9/2026 18லிருந்து 50 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. பயிற்சி காலம் ஓராண்டு. நீட்டிப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில். அதுக்கான விவரங்கள் cpcb.gov.in என்பதாகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 7ஆம் தேதி. சென்னையில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலையில் ICF காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அசிஸ்டண்ட் பிரிவில் ஃபிட்டர் வந்து 260, வெல்டர் 2, வெல்டர் 260, எலக்ட்ரீஷியன் 200, கார்பெண்டர் 90, மெஷினிஸ்ட் 90, பெயிண்டர் 90 உட்பட 1010 இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி ITI. வயது வரம்பு 7/9/2026 15லிருந்து 24 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸ்டைஃபன் மாதம் வந்து ரூபாய் 8200லிருந்து 9600 வரை தரப்படும். விண்ணப்பிக்க ஆன்லைனில் pb.icf.gov.in என்பது இணையதள முகவரை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 7ஆம் தேதி ஆகும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100. பெண்கள், SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

ஜி ரவி சஷா திருப்பதி குரலில் ஒலித்தது காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் ஊட்டச்சத்து வாரத்தை தான் பார்த்துட்ருக்கோம். உணவில் அதிக நார்ச்சத்து கொண்ட மாவுச்சத்து நிறைந்த கார்போஹைட்ரேட்டுகள், உணவில் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்கு உருளைக்கிழங்கு, ரொட்டி, அரிசி, தானியங்கள் போன்ற மாவுச்சத்து நிறைந்த கார்போஹைட்ரேட்டுகளாக இருக்கணும். தாராளமான அளவில் பழங்கள் மற்றும் காய்கறிகள், அதிக அளவு மீன் உணவு, புரதம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்களினுடைய சிறந்த மூலமாக மீன் இருக்கிறதுனால அதை உட்கொள்வது, சர்க்கரையை கட்டுப்படுத்துறது, கொழுப்பு மற்றும் சர்க்கரையை குறைப்பது இதய நோய் அபாயத்தை குறைக்கும். இது சர்க்கரையும் கொழுப்பையும் குறைச்சோன்னா. குறைந்த அளவு உப்பு, அதாவது ஒரு நாளைக்கு 6 கிராமுக்கு மேலே உப்பு நம்ம சாப்பிடவே கூடாது. உடலில் நீர்ச்சத்து குறைவதை தவிர்ப்பதற்கு திரவங்களாக அடிக்கடி நீர் ஆகாரங்களை அதிகமாக நம்ம உட்கொண்டுக்கிட்டே இருக்கணும். நீர் உட்பட இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம், அதாவது ICMR வந்து நம்ம மக்களுக்கு பிரத்யோகமான உணவு முறை வழிகாட்டுதல்களை பரிந்துரைச்சிட்ருக்கு. இந்திய பாரம்பரிய உணவு முறைகளை, குறிப்பாக கலோரிகள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதையும், வயது, பாலினம், செயல்பாட்டு அளவை பொறுத்து ஒரு சராசரி வயது வந்தவர்களுக்கான தினசரி கலோரி எவ்வளோ தேவை அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு. புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள், நார் சத்து என தினமும் உடலுக்கு தேவையான பொருட்களை இந்த ICMR வலியுறுத்துது.

டக்கர் படத்திலிருந்து அபே ஜோத்பர், ஸ்வேதா மோகன் குரலில் ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு நகர உலாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய ஊட்டச்சத்து வாரத்தில் அனுசரிச்சிருக்கக்கூடிய இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை அனுசரிக்கும் இந்த காலகட்டங்களில் உணவு பழக்கங்களை பற்றிய சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். பல வழிகளில் நமக்கு நன்மை அளிக்கும் இந்த ஊட்டச்சத்து உணவுகளை, பாரம்பரிய உணவுகளை தேடி தேடி உண்போம் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை இத்தோட நிறைவு செய்யலாம்.

0: இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது தகவல் தளம். நந்தன் படத்திலிருந்து நமிதா பாபு குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்தபத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் சம்போ மகாதேவா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் பந்துவராளி, ரூபகதாளம்.

நேரம் 9:27. அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிறைவாக பரி பாகி என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி ராகம் மோகனம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் ஜே பி ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பழம்பெரும் நடிகரும் திரைப்பட இயக்குநருமான உத்தம்குமாரின் 100 ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மகாநாயகன் உத்தம்குமாரை பல தலைமுறைகளை கடந்து காலத்தால் அழியாத நடிப்பை வழங்கிய ஒரு ஜம்பவான் என்று பிரதமர் தமது சமூக ஊடகப்பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். பள்ளிக்கல்வி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்டம் குறித்து விவாதிப்பதற்காக புதுடெல்லியில் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை செயலாளரை சந்தித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி ஆலோசனை நடத்தினார். கற்றலின் அடித்தளங்களை வலுப்படுத்துதல், வகுப்பறைகளில் புதுமைகளை ஊக்குவித்தல் மற்றும் இளம் ஆற்றல்மிக்க இந்தியாவிற்கேற்ப கல்வி முறை முன்னேறுவதை உறுதி செய்தல் ஆகியவை குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தை தொடர்ந்து மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து 5வது இந்திய விமானப்படை விமானம் நேற்று காத்மண்டுவை சென்றடைந்தது. மருத்துவ உபகரணங்கள், அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்ட சுமார் 5.5 டன் மருத்துவ பொருட்களுடன் 11 பேர் கொண்ட சிறப்பு நிபுணர்கள் குழுவும் இந்த விமானத்தில் அனுப்பப்பட்டுள்ளனர் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியின் முக்கிய வணிக மையமான குபேர் அங்காடி, பழைய சிறைச்சாலை வளாகம், நெல் மண்டி வளாகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நவீன அங்காடி வளாகமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆலோசனை கூட்டம் நேற்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டப்பேரவையின் தற்காலிக தலைவர் திரு அன்பழகன், அரசு செயலர் திரு விக்ராந்த் ராஜா, மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கனடாவின் வின்னிபெக் நகரில் நடைபெற்ற பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா சிங்கப்பூரின் பீட்டர் கில் கிறிஸ்டை எதிர்கொண்ட இறுதி ஆட்டத்தில் துருவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:18. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். பாடல்களை விரும்பி கேட்டுட்டு அதற்காக காத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். கேட்டாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி முகநூல் வழியாக உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கும் நேரம் இது. உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து அழைச்சிருக்கீங்க, இதை குறிப்பிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா முகநூல் வழியாக உங்களுக்கு இந்த நேரத்தில் பாடல் ஒளிபரப்பப்படும். இதில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம்தான் உங்களுக்காக, என்னென்னா 2 நாட்களாக நேயர்கள் பாடல்கள் உங்களுக்கு விருப்ப பாடல்கள் வழங்கியிருந்தாங்கன்னா அந்த நேயர்கள் புது நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிடணும் அப்படின்ற ஒரு உள்ளத்தோட நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். தொடக்கமாக மாதவரத்துலேருந்து சரஸ்வதி பத்மநாபன் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அன்புக்கு நான் அடிமை படத்துலேருந்து ஒரு பாடலை அவங்களுக்காக அந்த பாடலை கேட்கலாம்.

நேரம் 10:17. நேயர்களே, இது கேட்டாலும் இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக ராஜன் சுப்பிரமணியன் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. எங்கள் ஊர் காவல்காரன் படத்திலிருந்து ஒரு பாடலை அவங்களுக்காக பாடல் வருது.

நேரம் 10:12. இது கேட்டால் இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் தர்மசக்கரம் படத்திலிருந்து ஒரு பாடல். அதை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் சென்னையிலிருந்து மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், இந்த நேயர்களுக்காக பாடல் வருது.

நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேரம் 10:15:23. அடுத்ததாக கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் இந்த நேயர் விரும்பி கேட்டிருப்பது பாடல் வந்து அவங்களுக்காக என்னை போல் ஒருவன் படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: ரகசியம் பார்ப்போம் ஓரிரல். நாளைக்கு யாருக்கு யார் உறவு?
1: Pretty tough, man. Feel the difference, baby.
0: ரகசியம்

நேரம் 10:19. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிற நேயர்கள் வந்து வேட்டவளத்திலிருந்து குமார்.

நேரம் 10:24 இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர்விருப்பம். அடுத்ததாக பாடல்களை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நெய்வேலியிலிருந்து நந்தகுமார். இவர் விரும்பி கேட்டிருப்பது டூயட் படத்திலிருந்து ஒரு பாட்டு.

நேர்களை இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக சென்னையிலிருந்து சிவராம் நாகராஜன் இந்த நேயர் விரும்பி கேட்டிருப்பது பவளக்கொடி படத்திலிருந்து ஒரு பாடல். நேயர்களே, இது உங்களுக்கான ஒரு கவனத்திற்கு. அதாவது நேத்தோ அதுக்கு முதல் நாளோ பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் கொஞ்சம் வழிவிட்டால் புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஒத்துழைப்போட சிறப்பாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த தேதியில் கேட்டிருக்கேன் அந்த பாடலை எனக்கு ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனை விட்டுட்டு உங்களுக்கு என்ன பாடல் வேணும், இரண்டு நாளாக நீங்கள் பாடல் நீங்கள் வந்து உங்களுடைய பாடல் ஒளிபரப்பலை அப்படின்னா நீங்கள் ஒரு பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை குறிப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாடலை நாங்கள் வழங்குகிறோம்.

நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநரகம் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை இயக்ககத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில், அதாவது இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும், அதாவது https://agri.py.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10ஆம் தேதிக்குள், அதாவது இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேரம் 10:39. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்ததாக மாதவரத்திலிருந்து வீரராகவன் என்ற நேயர் ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து அவர்களுக்கான பாடல்.

நேர்களே, இது கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:50. அடுத்த பாடல் மதுரை கைத்தறி நகர்லேருந்து ஆர்எஸ் துவாரகன்ற நேயர் வந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பூவிழி வாசலிலே படத்திலிருந்து.

அதிகப்படியான நேயர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்டே இருக்காங்க. நிச்சயமா நாளைக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிறைவா கோவிப்புதூர் சிவசுப்பிரமணியன், நெல்லை பாரதி, குடுக்கால்பாளையம் ஷாகுல் அமிதராஜா, சென்னை அந்தோணிராஜ், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், தாராபுரம் துரைராஜ், புண்ணியமேடு வன்னை கணேசன், கருணாநிதி, வீரவநல்லூர், இப்படி நேயர்கள் தொடர்ந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேயர்கள் எல்லாருக்காகவும் ஒரு பாடலை கொடுத்துடலாம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அவர், பட்டமளிப்பு விழா என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான தருணம் மட்டுமின்றி பொறுப்புணர்வுக்கான தருணம் என்றும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜிய நாட்டு பிரதமர் திரு பார்ட் டி வீவரும் இன்று புதுடெல்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இரவு இந்தியா வந்துள்ள பெல்ஜிய பிரதமர் இந்திய தொழில்துறை வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜிய பிரதமருடன் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு தியோ பிராங்கனும் வந்துள்ளார். இஓஎஸ் 05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நாளை விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் நாளை அதிகாலை 2:55 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது.

0: இந்த புவி கண்காணிப்பு விண்கலம் இந்தியாவின் முதல் படமெடுக்கும் செயற்கைக்கோள் என்று திரு நாராயணன் கூறியுள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வரும் திரு ரவி பிரகாஷுக்கு கூடுதலாக வேளாண் துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை செயலர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தலைவர் ஆகிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனின் உத்தரவின்படி இதற்கான ஆணையை தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டி இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12
1: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 11:02. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு ஊட்டச்சத்தின் அவசியம். நேயர்களே, உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். 0413-2275-240 மற்றொரு எண் 2275-250. உங்களோடு பங்கேற்க இருக்கின்றேன் சுகவனேஸ்வரி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து தான் நம்ம பேச போகிறோம். நேயர் முதலாக வரும் நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போது நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், நேயரின் தொடர்பு வந்து விட்டு போயிடுச்சு. நீங்கள் வந்து 2275-240 மற்றொரு எண் 2275-250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் மேலான கருத்துக்களை என்னோடு பகிரலாம். நேயர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்தின் அவசியம் வந்து நம்ம உடல் சரியாக செயல்படவும் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் ஊட்டச்சத்து மிகவும் அவசியம். சீரான ஊட்டச்சத்தின் முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் வந்து நம்ம அன்றாட வேலைகளை செய்ய உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குகிறது, நல்ல ஆற்றலையும் தருகிறது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குகிறது, வளர்ச்சிக்கும் உதவுகிறது. தசை மற்றும் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் சேதமடைந்த திசுக்களை புதுப்பிக்கவும் பாதுகாக்கவும் மிகவும் அவசியமாக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களின் மேலான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 2275-240 மற்றொரு எண் 2275-250 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.

0: நேயர் நேரத்தில் உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 0413 மற்றொரு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்ச்சியில் வரும் நேயர், ஹலோ. ஹலோ,
1: வணக்கம். சரி,
0: வாங்க சார், சொல்லுங்க சார் உங்க கருத்துக்களை. யாரு எங்கிருந்து பேசுறேன்னு
1: சொல்லிட்டு பேசுங்க.
0: சொல்லுங்க சார்.
1: இந்த வாரம் வந்து ஊட்டச்சத்து உணவுன்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்க.
0: ஆமாங்க சார்.
1: இப்ப அதனுடைய பலன் என்ன? அதாவது ஊட்டச்சத்து என்னன்னா, நாம் உண்ணும் உணவில் வந்து கலோரிகள் சரியாக இருக்க வேண்டுமா? அரிசி மட்டும் போதாது, கோதுமை மட்டும், எல்லாமே கலந்து இருக்கணும். சரிவிகித உணவு தான் வந்து அந்த ஊட்டச்சத்து. ஒரே உணவுல வந்து ஊட்டச்சத்து வராது. இப்போ உதாரணமா வந்து நம்ம உணவு சமைக்கிற அரிசி ஒரு வேளை சாப்பிடணும், அடுத்தது மத்தியானம் கூழ் கஞ்சி எதை சாப்பிடுறோம். அதாவது ஏழைகளுக்கு உண்டான பணக்காரங்க பற்றி அது சவலை கிடையாது, அவங்களுக்கு உண்டான ஊட்ட

0: பல வகையான ஊட்டச்சத்தாவும் சாப்பிடுவாங்க. நான் சொல்றது ஏழை குடும்பத்துக்கும் நடுத்தர குடும்பத்துக்கும். இப்ப நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பம்னு வச்சுங்க, அப்ப நம்முடைய ஊட்டச்சத்து எதுமா? கொண்டைக்கடலை, இப்படி பாசி பயிறு, இப்படிப்பட்ட பருப்பு வகைகள் நமக்கு ஊட்டச்சத்து அப்படி ஏற்படுகிறது. அது நாமளா ஆண்களா உண்ண முடியாது. பெண்களாகிய மனைவி, அம்மா, பாட்டி இவங்க சமைச்சு கொடுத்தாதான் அந்த ஊட்டச்சத்து வந்து கணவனோ பிள்ளைங்கள சாப்பிட முடியும். இப்படி அந்த ஊட்டச்சத்து தானாக வருவது இல்லாம வீட்டுல வந்து சமைச்சு கொடுத்தாதான் அந்த ஊட்டச்சத்துக்கும் பலன் என்ன?
1: வளர்ச்சிக்கு ஆமா, எல்லாமே மூளை வளர்ச்சியில இருந்து உடல் நரம்புகள்.
0: உதாரணமா கூழ் வந்து நம்ம வீட்டுல செய்ய முடியாது, அதுக்கு பழக்கப்பட்டவர்கள் செய்ய முடியும்,
1: அதான் பழகிக்கணும் இல்லைங்களா? செய்ய முடியாது, செய்ய எல்லாருமே செஞ்சு சாப்பிடறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும் இல்லைங்க சார். ஒருத்தவங்களே நம்பி இருக்க கூடாது இல்ல, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கலாம்.
0: அதாவது ஒரு கூழ் செய்யணும்னா வீட்டுல நீங்க சொல்லி பாருங்க, அதாவது அது பழக்கப்பட்டவர்களும் செய்ய முடியும், பழக்கம் இல்லாத.
1: ஆனா ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம் சார். நம்ம சொல்றோம் கஷ்டம் நினைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப சுலபம் அது கூழ் செய்யறது. அடி பிடிக்காம இருக்கணும் அவ்வளவுதான், அதை நம்ம வந்து கிண்டிக்கினே இருக்கணும் கரெக்டா கை வச்சு. அது பழகிக்கிட்டோம்னா ஈஸி, பழகாதவங்களுக்கு தான் கஷ்டம். கஷ்டம்
0: நிலத்துல ஒரு காலத்துல வந்து நிலத்துல வேலை செய்வோம், கூழ் குடிச்சாதான் நிம்மதி. இப்ப அந்த மாதிரி கூழ் வந்து வீட்டுல சமைக்கிறதுனாலும் தெருவில்
1: விற்கிறாங்க, கடைகள்
0: விற்கிறாங்க. நான் சொன்ன கட்டாயமா அதை வாங்கி சாப்பிட்டுடுவேன்.
1: ரொம்ப கால்சியம், ரொம்ப கால்சியம் நரம்புகளுக்கு ரொம்ப, அதாவது முட்டி வலி அந்த மாதிரி வலிகள், நரம்பு வலிலாம் இருக்கு இல்லைங்க சார், அவங்களுக்கு ரொம்ப பலமான உணவு வந்து ராகியில செய்த கூழோ
0: கஞ்சியோ இப்படியெல்லாம். இதெல்லாம் வந்து ஊட்டச்சத்துக்கான உணவு. இன்னைக்கு வந்து ரோட்ல போனா சென்னை ரோட்லயும் சரி, திருச்சி ரோட்லயும் சரி, நான் பார்த்த திருவண்ணாமலை ரோடு போகும்போது ஏகப்பட்ட கூழ் கடைகள் இருக்கு. பல வகையான ஊருக்காய் எல்லாம் வச்சிருக்காங்க, சட்னியும் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நான் உணவு என்னன்னா, அந்த கேழ்வரகே நான் எனக்கு தெரிஞ்சு எங்க அக்கா பிள்ளைங்களுக்கு எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேழ்வரகு மாவு இருக்குமா, அதை கரைச்சி தண்ணி மாதிரி கரைச்சி அதுக்கு ஒரே ஒரு சிட்டிக்கு குழந்தைக்கு
1: குழந்தைகளுக்கு நல்லது. தாய்ப்பால், தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்துல பாலை விட அது ரொம்ப நல்லது இல்லைங்களா சார்? கேழ்வரகுல வரக்கூடிய பால்
0: கவனிச்சீங்க. எங்க அம்மா வந்து அக்காவுக்கு சமைச்சு குடுக்கற அந்த கொடுக்கறத நான் பாத்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி குழந்தைகள் நல்லா பால் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து பலன் இருக்கா இல்லையான்றது இப்ப எனக்கு தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற மாடுகள் வந்து பல தரப்பட்ட புல்களை மேய்ஞ்சி பாலே பால் காசுமே ஒரு சொல்றேன் ஐயா. இப்ப எல்லாம் நாங்க வீட்டுல பால் பால் கறந்தோம்னா ஒரு வாசனையா வரும், கறக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த பால் கறக்கும் போதே வாசனை கிடையாது. இந்த கப்பட நம்ம என்ன செய்ய முடியும்? காரணம் அந்த பால் நம்மளதான், அந்த சுகாதார கேடு அந்த மாடுகளுக்கு உண்டாவது நம்மளதான், நம்மளோட பொது மனசுல அந்த மாதிரி ஆகுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
0: இப்ப இந்த பலன்கள் எல்லாம் கொடுப்பது யாரு? அதனால இயற்கையை கெடுப்பது நம்மதான்.
1: ஆமா,
0: இயற்கையை வளர்ப்பது நம்ம
1: கடமைதான்.
0: அப்ப அந்த இயற்கையை வளர்க்கும் போது தானாவே ஊட்டச்சத்து வந்து விட்டுருமா? பழகிக்கணும், பழகிக்கணும். நன்றி,
1: நன்றி சார், நன்றி. நல்ல கருத்துக்கள். ஹலோ, நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொல்லுங்க.
2: முதல் நிலை அறிவிப்பாளருக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க
1: சார்.
2: ஊட்டச்சத்தான உணவு அப்படிங்கறது எங்க தாத்தா பாட்டி அம்மா அப்படிங்கிற காலத்துல கிடைச்சதுனாலதான் அவங்க இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அவங்க விவசாயம் பாக்குற இடம் நடந்து போய் அங்க நெல் அறுக்கவும் கட்டவும் தலை எடுக்கவும் நாற்று நடவும் ஏர் ஓட்டவும் கவலை இறைக்கவும் அந்த வேலைகள் அந்த அகலங்களை அவங்களால செய்ய முடிஞ்சுது.

0: சத்தான சர்டிபிகேட் உணவுங்கிறதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் அவங்களால அது மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சது. இப்ப போல அப்ப வந்து இருசக்கர வாகனங்கள் கிடையாது, அதிகபட்சம் பிடிவண்டி மட்டும்தான் இருந்த காலம் அது. அதெல்லாம் வந்து சோம்பலுங்கிறது அவங்களுக்கு இல்லாமலே போச்சு.
1: ஓ சரி சரி.
0: அந்த சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம போனாலே நாம ஊட்டச்சத்து அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்கு நாம வந்துடுவோம். அந்த விழிப்புணர்வு வரணும்னு சொன்னா அந்த சோம்பல் அலட்சியமும் இல்லாம நமக்கான நல்ல உடல் நலம், நமக்கான எதிர்காலம், நமக்கான வாழ்வியல் அப்படின்னு சொல்லி நம்ம கவனத்தில் எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா ஊட்டச்சத்துங்கிறது கிடைக்கும். ஊட்டச்சத்து கிடைக்காம
1: போறதுனாலதான்
0: கிராமங்கள்ல பெரும்பாலும் ஒரு சிலரால நடந்து போக முடியல, வயல் வெளியில போய் வேலை செய்ய முடியல, இயந்திரமயமா எல்லாம் போயிட்டதுனால அப்படி சொகுசான ஒரு வாழ்க்கை வளர்ற மாதிரி ஒரு காலம் போயிட்டு இருக்கு. அப்படி இருசக்கர வாகனத்துல போறது, அந்த மின்சாரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை, அந்த மாதிரி மத்த விஷயங்களை பண்ணிட்டு அது மாதிரி காலங்களை போயிட்டு இருக்கிறது ஒரு விஷயமா இருக்கு. அது போல ஊட்டச்சத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பெரும்பாலும் கவனக்குறைவா இருக்கிறோம், அதுல ஆர்வம் இல்லாதவங்களா இருக்கோம்.
1: நிறைய முழுக்க நம்ம எடுத்துக்கிறது இல்ல, நம்ம முழுக்க எடுத்துக்கிறது இல்ல இல்லைங்க சார்.
0: மருத்துவமனைக்கு போகிற போது கூட மருத்துவருக்கு சொல்லுவாங்க ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுங்க, அது மாதிரி கொடுத்தாதான் குழந்தைகள் வந்து நல்ல தெம்பு கிடைக்கும், அப்பதான் எதிர்காலத்தில் நல்ல வலு மிக்கவர்களாக இருப்பாங்க சொல்லுவாங்க. இது நம்ம கவனத்தில் இருக்காம ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ போனோம், ஏதோ பொழுது போச்சு அப்படிங்கிற மாதிரி
1: போறதுனாலதான்
0: இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கு.
1: சரி சரி.
0: இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் சொன்னா ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளுக்கு முதல்
1: இடம் தரணும்.
0: ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் அது என்னங்கிறது முதல் நமக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம அதிகமா இருந்து சொன்னா கண்டிப்பா நல்ல வலிவும் பொலிவும் மிகுந்தவள நம்மளால வாழ்வை கொண்டு போக முடியும். அது மாதிரி ஊட்டச்சந்து என்னுடைய மகன் மகளுக்கும் கிடைச்சது, எனக்கும் கிடைச்சது. இப்ப என்னுடைய பேரனுக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்குதா சொன்ன கால மாற்றத்துல கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்தா கூட அப்ப நாங்க அதை கொடுத்து அதுக்கு இந்த மாதிரி பண்றோம். ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு பத்து நாளைக்கு கொடுத்த கம்பு கேழ்வரை கலந்து கூழ் கொடுக்கறது, காய்கறிகளை கீரைகளை அதிகமா உணவுல சேர்க்கறது, இதெல்லாம் பண்ணிக்கிற போது அந்த தெம்புங்கிறது தானே அவங்களுக்கு வந்துடுது. என்னுடைய மகன் சொல்ற நேரங்கள்ல நல்ல திடகாதத்தோட இருக்காங்க.
1: சரி சரி சரி.
0: நல்ல வலிவும் பொலிவும் மிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு
1: நல்லது சார். இதெல்லாம் கேக்குறதுக்கே சந்தோஷம், கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குது இல்ல. இந்த மாதிரி
0: அடிப்படைங்க நினைச்சுட்டாங்கனாலே கண்டிப்பா
1: ஊட்டச்சத்து உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 0413-2275-2440 மற்றொரு எண் 2275-2550 என்ற தொலைபேசி எண்ணில் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து உங்களின் கருத்துக்களை பகிரலாம். ஹலோ
2: சார், வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி. இன்னைக்கான தலைப்பு என்ன மேடம்?
1: ஊட்டச்சத்தின் அவசியம் தான் இன்னைக்கு தலைப்பு.
2: ஊட்டச்சத்து அப்படிங்கும் பொழுது மேம், உடலுக்கு பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இதை வந்து எடுத்துக்கிறது. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் அப்படின்னா சரிவிகித உணவுகள், அரிசி, அரிசி சார்ந்த உணவுகள் இதை எடுத்துக்கொள்ளாம திணை, வரகரிசி, கம்பம், கேப்பங்கூழ், அதுக்கப்புறமா திணைப்பொங்கல், வரகரிசி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அந்த பொருட்களை நம்ம எடுத்து உணவுல மேற்கொண்டோம் அப்படின்னா ரொம்பவே உடலுக்கு நன்மை பயப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: கண்டிப்பா.
2: அப்புறமா இந்த முட்டை அப்படிங்கறதும் எடுத்துக்கலாம், புரோட்டீன் அதிகமா இருக்கு. மீன்ல புரோட்டீன் அப்படிங்கறது அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா சிக்கன்ல புரோட்டீன் அப்படிங்கறது இருக்கு,
1: நிறைய இருக்கு.
2: மிதமான அளவுல அசைவ உணவு அப்படிங்கறது எடுத்துக்கிறதும் உடலுக்கு நன்மை பயக்கும். அதே மாதிரி எந்த உணவு சாப்பிட்டாலும் சரியான நேரத்துல

0: உணவு அப்படிங்கறத மேற்கொண்டோம் அப்படின்னா அது உடலுக்கு ரொம்பவே நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் பயக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாப்பாடு அப்படிங்கறத நம்ம இஷ்டப்பட்டு புடிச்சு சாப்பிடுறது அப்படிங்கறதுதான் ரொம்பவே நல்லது. உடல்ல நல்ல செரிமானம் ஆகிற அளவுக்கு நம்ம இடைவெளி விட்டுட்டு அதன் பிறகு சாப்பிடணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சரிவிகித உணவு அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம எல்லாருமே சாப்பாடை வந்து காய் மாதிரியும் காய சாப்பாடு மாதிரியும் சாப்பிடணும், அதுதான் முக்கியம். இப்போ சாதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் அப்புறமா கட் ஃப்ரூட்ஸையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு வெயிட் அப்படிங்கறதும் போடாது, ரொம்பவே நன்மை அப்படிங்கறதும் பயக்கும். நம்ம கொழுப்புச்சத்து நல்ல கொழுப்பு எடுத்துக்கலாம் மிதமான அளவுல, தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த பேட் கொலஸ்ட்ரால் எண்ணெயில பொரித்த உணவுகள் அப்படிங்கறது தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த சப்பாத்தி அப்படிங்கறதும் ரொம்ப நல்ல ஒரு உணவு, அது வந்து மிதமான அளவுல எடுத்துக்கலாம். அதாவது அரிசியை கம்பேர் பண்ணா சப்பாத்தியில ஸ்டார்ச் கண்டென்ட் அப்படிங்கறது கொஞ்சம் குறைவு தான், அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேம் இந்த உணவுகள்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கறது இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடல்ல வந்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஃபைபரை ஜீரணிக்கிறதுக்கு அதிக எரிபொருள் தேவை, அப்ப உடம்பு அது வந்து ஜீரண சக்திக்காக அதிகம் எடுக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் அப்படிங்கிறது கூடாது,
1: கண்டிப்பா
0: நன்மை பயக்கக்கூடிய.
1: அது மட்டும் இல்லாம இப்ப சுகர் பேஷண்ட்லாம் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த கால் எரிச்சல் அந்த மதமதப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாமே இல்லாம இருக்கும். அந்த நார்ச்சத்து உள்ள பொருள்கள் அதிகமா எடுக்கிறப்போ அதெல்லாம் இல்லாம குறையறது நல்லா கண் கூட பார்க்க முடியும்.
0: அப்புறமா பால் தொடர்பான பொருட்கள் உடலுக்கு ரொம்ப நல்லது, அது கால்சியம் சத்து இருக்கு அதை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கீரை வகைகள்ல வந்து கால்சியம் சத்து இருக்கு,
1: அப்புறம் நட்ஸ் கூட, நட்ஸ் அந்த பருப்பு நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இல்ல, கொட்டை வகைகள் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப
0: நல்லது. ஆமா, அதே மாதிரி மேம் இந்த அடை அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதுல எல்லா வகையான பருப்பு அப்படிங்கறதும் இருக்கும் மேம், அது உடலுக்கு ரொம்பவே நன்மை பயக்கக்கூடியது. எனவே அந்த பருப்பு வகை உணவுகள் அப்படிங்கறது,
1: ஏன்னா சிறுதானியம் மாதிரி எல்லாமே பச்சை பருப்பு உளுந்து கடலப்பருப்பு சேர்ந்து செய்யறதுனால அது நல்ல ஒரு உணவா நமக்கு
0: பயன்படும். இருக்கு அதை எடுத்துக்கிட்டா இந்த சரிவிகித உணவு
1: சரிவிகித சேரும் இல்லைங்களா. ஆமா கண்டிப்பா.
0: அதனால குழந்தைகளுக்கு சில பேருக்கு அந்த சத்து குறைபாடு அப்படிங்கறது இருக்கு, அதற்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா சரிவிகித உணவு
1: பற்றாக்குறையா இருக்கிறதுனால தான் இல்லைங்களா.
0: ஆமா, அதனால அவங்களுக்கு வந்து இன்சூர் பண்ணிக்கிட்டு இப்ப கவர்மெண்ட் கூட பாருங்க சரிவிகித உணவு எல்லாம் சூப்பரா இந்த இலவச உணவு திட்டத்துல கொண்டு வந்து
1: அருமையா நிறைய பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி
0: மகிழ்ச்சி.
1: நன்றி. ஆம்னேயர்களே, இந்த மாதிரி அப்புறம் நோய் எதிர்ப்பு திறனை வந்து கூட்டுறதுக்கு எல்லாமே கூட நமக்கு நிறைய, அப்புறம் மூளை செயல்பாடுகளை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த சரிவிகித உணவுகள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் நமக்கு பயன் தரும் இல்லைங்களா. அதை உடலை தாக்கும் பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. நினைவாற்றல், கவனிப்பு திறன் மற்றும் மனநிலைகளை வந்து சீராக்கக்கூடிய வகையிலும் நமக்கு பெரிய உதவியாக இருக்குது. நிகழ்ச்சியில் இணையர், ஹலோ.
2: வணக்கம். வணக்கம்.
1: ஆ வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வரும் முகமது இக்பால். நலமா இருக்கிறோம் சகோதரி.
1: நலமா இருக்கிறோம் சார், சொல்லுங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா. தகவல் இது தலைப்பு சொன்னா சௌகரியமா இருக்கும்.
1: அதாவது ஊட்டச்சத்தின் அவசியம் சார்.
2: ஊட்டச்சத்துங்கிறது நம்ம எல்லா உடம்புக்கும் தேவைப்படுதுங்க. உடல் வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து அவசியம் தேவைப்படுது. குழந்தைகள் பிறந்ததுலேருந்து அது பெரியவனாகிறதுங்க அந்த உடம்போடைய மாற்றத்தை தந்தாவில் ஊட்டச்சத்து அவசியம் தேவைப்படுது. ஊட்டச்சத்து சம்பந்தமாக படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு படிப்பு வச்சுருக்காங்க, நியூட்ரிஷன் ஒரு படிப்பு வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் நியூட்ரிஷன் வச்சு அந்த அந்த பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து தேவைப்படுதுன்னு அவங்க அந்த பாடி கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல சாப்பிட சொல்றாங்க. அது மாதிரி ஊட்டச்சத்து வந்து சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து வெறும் இதே இல்ல, ஊட்டச்சத்து சாப்பிட்டா தான் நம்ம உடல் வளர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். அதனால இந்த ஊட்டச்சத்து வாரத்துல நம்ம அனைவரும் நல்லபடியாக பொதுவாக திணை இப்ப சாப்பிடறதே விட்டுட்டாங்க. இப்ப எல்லாமே இப்ப அரிசி அரிசி எல்லாம் தான் சாப்பிட்டு இருக்காங்க.
1: எல்லாமே
2: அரசாங்கம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தானியங்கள் சத்திங்க அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை விட்டுட்டு அரிசி அரிசின்னு சொல்லிட்டு அது சுகருக்கு வந்து வழி வைக்குது. அதனால திணை சாப்பிட்டாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஊட்டச்சத்தை நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம உடலை நல்லபடியா பெரிய பாதுகாப்போம்.

0: சார், உங்க பேர், உங்க பேர் மட்டும் இன்னொரு முறை சொல்லுங்க சார்.
1: பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: ஆ சரிங்க சார், நன்றி சார், நன்றி
1: நன்றி நன்றி வாங்க.
0: ஹலோ.
2: கல்யாணம் வந்து ஐடி செட்.
0: ஹலோ.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கிறோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்காங்க சார்.
2: அரியலூர் மாவட்டம் வாடகை என்ன ஸ்கூல்?
0: ஆ சொல்லுங்க சார்.
2: ஆராய்ச்சலாம் ஊட்டச்சத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை கூட பண்ணி விட வேண்டாமா? வீட்டுக்கு வரமே சமைச்சு போடலாம் தெரியுதா? நானே சுத்தமா காய்கறி வாங்கி நானும் சொல்லிப்பேன்.
0: நல்ல விஷயம்.
2: என்ன காரணம் கிடையாது, வேலை நிமிஷம் உங்களுக்கு.
0: ஆமா சார், ஆமா.
2: ரெண்டாவது உடல்நிலை சரியில்லை எல்லாருக்குமே. அவங்கள பார்க்கும்போது நமக்கு சாப்பாடு லேட் ஆயிடுது. ரெண்டாவது வெளியில இருந்து வந்து சாப்பிடுற சாப்பாடு உணவு
0: உங்களோட
2: சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும்.
0: ஆமா சார், கண்டிப்பா.
2: அடுத்தது நம்ம நாங்களாம் கிராமப்புறத்தில் இருக்கிறோம். வெளியெல்லாம் வந்து நீங்க அந்த ஒரு பொருளை தேடினா தேடி போடணும் டவுன்.
0: ஆமா.
2: எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, முருங்கைக்காயில ஒரு தழை இருக்கு, அந்த தழை தான் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். தண்ணி முருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு முருங்கை.
0: என்னங்க சார், என்ன முருங்கை?
2: தண்ணி முருங்கை.
0: ஆ நீங்க சொல்றது கரெக்டா கேட்கல, என்னமோ முருங்கைன்னு சொல்றீங்க, அது என்னன்னு சரியா தெரியல. சண்டி, சண்டி முருங்கையா? முருங்கை மரம் எல்லார் வீட்லயுமே பெரும்பாலும் கிராமப்புறங்கள் இருக்கும் தான் இல்லீங்களா?
2: இருந்தாலும் இந்த சண்டி முருங்கை எல்லா இடத்துல இருக்கும்.
0: ஆஹா, அப்படிங்களா?
2: எல்லா இடத்துலயும் முருங்கை எல்லாமே எல்லா இடத்துலயும்
0: இருக்காது.
2: அந்த இலையை சாப்பிடும் போது மூத்து வலி, இடுப்பு வலி கண்டிப்பா பேசுங்கிறாங்க.
0: ஓஹோ, நல்ல விஷயம்.
2: அதனால எதுவுமே எளிமையாக கிடைக்குது கிராமத்துல. அதுக்கு அதாவது நகரத்துல காசு கொடுத்தாலும்
0: கிடைக்கும், சில பொருட்கள் வாங்க முடியாது இல்லைங்களா, அங்கதான் கிடைக்கும்.
2: இடை பகுதியில் இப்ப கிராமத்துல இருக்கிறவங்க போறவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அம்மா அப்பா இங்க இருந்து எல்லா பொருட்களையும் இங்க இருந்து கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு எடுக்கிறாங்க.
0: வண்டியில போயிட்டு பேசுறீங்களா தெரியல, ஒரு இடமா நின்னு கொஞ்சம் பேசணும், ஏன்னா காத்து சத்தம் ரொம்ப அலையும். அலைவு வந்து நன்றி சார், நன்றி சார், நல்ல தகவல், நல்ல தகவல் கொடுத்தீங்க, நன்றி. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி.
0: ஆ சொல்லுங்க, சொல்லுங்க மேடம்.
3: ஊட்டச்சத்தை பத்தி நல்ல விரிவா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட சேர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
0: நன்றிம்மா.
3: நான் பாடலா சொல்றேன். கேப்பை கழிந்தான் புட்டுந்தான் கூழுந்தான் குடிக்கத்தான் ஊடல் பலமாய் மாறும், தீனி மாவுந்தான் போட்டுத்தான் ரொட்டித்தான் தட்டித்தான் தின்னத்தான் நாக்கு சுவையை காணும். கேப்பை கழிந்தான் புட்டுந்தான் கூழுந்தான் குடிக்கத்தான் ஊடல் பலமா மாறும், இதை விட சத்துள்ள

0: தோட்டம் வேண்டாம் அறுவை வேண்டாம், இயற்கையாய் கிடைக்கும் கீரை காயும் உயிரை வளர்த்திடும். சேட்டை களையும்தான் சொட்டுந்தான் கூழும்தான் குடிக்கத்தான் உடல் பலமாய் மாறும். தினை மாவுந்தான் போட்டுத்தான் ரொட்டித்தான் தட்டித்தான் தின்னத்தான் நாக்கு சுவையை காணும். பாலிதீன் பேப்பரில் தீயையும் குழம்பையும் வாங்கினாம் உண்பதால் புற்றுநோய் வரும். தெரிந்து நடந்தால் நமக்கு நலமே, இனி வரும் இளைய பருவம் இதனை உணர்ந்து கருத்தை நிறுத்திட. கேட்டை களையும்தான் புற்றுந்தான் கூழுந்தான் குடிக்கத்தான் உடல் பலமாய் மாறும். தினை மாவுந்தான் போட்டுத்தான் ரொட்டித்தான் தட்டித்தான் சின்னத்தான் நாக்கு சுவையை காணும்.
1: ஐயோ, ராஜேஸ்வரி மேடம்னாலே சிறப்பு, பாடலோட பாடி அசத்திடுவீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு அவசியம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.

0: நேற்று ஒரு வேற பாடல் பாடினேன், அது ஊட்டச்சத்துக்கே ஒரு பத்து பாட்டு பா எழுதியிருக்கேன். நான் ஊட்டச்சத்துக்கு இப்படி சாப்பிடணும்னு அதோட சேர்த்து வேணும்னா அந்த வாழைப்பூ, இந்த வாழைத்தண்டு, பாவக்காய், இதுகள்லாம் சுண்டக்காய், இதுகள்லாம் சாப்பிடுறதுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுதுதான் இல்லையா? அப்போ இது வேற விதமா அதை சமையல் பண்ணி கொடுக்கலாம். வாழைப்பூவை வடைய கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு புதினா மல்லி இதெல்லாம் நடுக்கி போட்டு ஒரு வடையா தட்டி கொடுங்களே, நல்ல டேஸ்டா இருக்கும். ஆரோக்கியமா சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டையுமே பொடிதான் நறுக்கி நிறைய பருப்பு போட்டு நிறைய வெங்காயம் தாளிச்சு விட்டோம்னா அது ஒரு ருசியா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப இன்றியமையாத உணவு, குளிர்ச்சியான உணவு, உடலை நல்லா வளப்படுத்துற உணவு, கர்ப்பப்பைக்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்கும். பாவக்காய் சேர்க்கும் போது கீரைப்பூச்சிகள்லாம் அழியும், சுண்டக்காய் சேர்க்கும் போது ரத்த விருத்தி அதிகமாகும். அப்ப இந்த கசப்பு, அதாவது இப்ப உள்ளது வாய்க்கு ருசியா தான் பிள்ளைங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இது துவப்பு கசப்பு அத்தனையும் சமபதம் மூலமா சேர்ந்தாத்தான் நம்ம உடல் வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மறந்துட கூடாது. சில பிரிட்ஜில வச்சு பழைய உணவுகளை யாருமே சாப்பிடக்கூடாதுங்கம்மா. பிரிட்ஜில வச்சு வச்சு சட்னி இலையெல்லாம் வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சு வச்சு கூட சாப்பிடுறாங்க. எதையுமே வைக்க கூடாது. கொஞ்சம் மாவு வைக்கலாம், குளிக்காம கொஞ்சம் இருக்கும்,
1: பூ வைக்கலாம். ஆமா
0: ஆமா, அப்ப இதுகள்லாம் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு போர் ரொம்ப ஆக்க கூடாது. பிரிட்ஜ போர் ரொம்ப ஆக்கி சட்னிகளை வைக்கும் போது அது உடலை வந்து பல விதமான தீமைகளை ஏற்படுத்தும். இயற்கைக்கு புறம்பா நம்ம எந்த வெளியிலுமே செயல்படுத்தாம நம்ம உணவு உண்ண கத்துக்கிறோம். நன்றிங்கம்மா.
1: நன்றிம்மா, நன்றி. ஹலோ, ஹலோ
2: மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஷாஜா நஜிமுதீன்.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: ஊட்டச்சத்து அவசியம் வந்து கொடுத்துருக்கீங்க.
1: ஆமாம் சார்.
2: அதாவது இந்த பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிவிகித உணவுமா?
1: ஆமாங்க சார்.
2: அதாவது உணவுல எல்லா விதமான சத்து பொருள்கள்,
1: ஆமா,
2: அதாவது விட்டமின்கள், கார்போஹைட்ரேட், உப்புக்கள்,
1: புரதம், கொழுப்பு சத்து,
2: இது மாதிரி எல்லா விதமான சத்துக்கள் அடங்கிய உள்ள உணவுகள் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அதான் இந்த வளரி பருவத்துல உள்ள குழந்தைங்களுக்கு அந்த உணவுகளை தான் கொடுக்கணும்.
1: கண்டிப்பா
2: நமக்கு எல்லாம் அப்படிதான் கொடுத்தாங்க நம்ம பாட்டி மாதிரிக்கலாம். இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு அது கிடைக்கல.
1: ஆமா,
2: அதுதான் ஒரு வேதனையான செய்தி. ஆனா நம்ம நிச்சயமா வீட்டுல செஞ்சு கொடுக்கலாம். இந்த பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் கூட எங்க ஊர்ல ஒரு இந்த அஞ்சாவது வரையும் ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. அதுல இந்த ஸ்நாக்ஸ் குடுக்கறத வந்து நீங்க இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்றாங்க. இந்த சிப்ஸ், இந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொடுக்காதீங்க. கடலை மிட்டாய், இந்த மாதிரி சுண்டல், இத மாதிரி சத்தான பொருளோட பிள்ளைகளுக்கு ஃப்ரூட்ஸ், பழங்கள் இத கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நட்ஸ் இந்த மாதிரி வகைகள்,
1: ஆமா சார்,
2: இதை மாதிரிலாம் கொடுங்க. இந்த பிஸ்கட் ஐட்டங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், இத மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுங்கங்கிறாங்க. அது மாதிரி இந்த சின்ன பருவத்துல உள்ள குழந்தைங்களுக்கு அது போன்ற சத்தான உணவுகள்
1: அப்பதான் அவங்களுக்கு வந்து உடலுக்கு உடனடியான ஆற்றல் தரும் இல்லைங்களா. அரிசி, கோதுமை, கிழங்கு வகைகள்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு வேணா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா சின்ன வளரிளம் பருவத்தினருக்கு நீங்க சொல்ற மாதிரி அப்பதான் ஆற்றல் தரும் உடலுக்கு இல்லைங்களா. அதே மாதிரி நல்ல கொழுப்பு சத்தும், நல்ல கொழுப்பு, சொல்லுங்க சார்.
2: கால நேரங்கள்ல இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமே சில குழந்தைங்க
1: போயிட்டு,
2: மெயினா ஸ்கூல்ல சொல்றது நீங்க அவசியம் நீங்க இட்லி தோசை ஏதாவது ஒரு சிற்றுண்டிய கொடுத்து அனுப்புங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரேயர்லயே மயக்கம் போட்டுலாம் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் கவனத்துல கொண்டு குழந்தைங்களுக்கு சத்தான பொருள்கள் கொடுத்தோம்னா எதிர்கால சமுதாயம் கொஞ்சம் நல்லா.
1: ஏன்னா காலை உணவு ரொம்ப மிக மிக முக்கியம் இல்லைங்களா. அது வந்து புரிய மாட்டேது, அது பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேன்னு
2: சொல்றதே தான். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம்
1: சாப்பிடாம நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு எழுந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குது இல்லைங்களா குடல் வந்து. அப்ப வந்து நம்ம கண்டிப்பா காலை உணவை தவிர்க்காம சாப்பிட்டே ஆகணும்.
2: அதாவது மதியான உணவு, நைட் உணவுலாம் கூட லைட்டா எடுத்துக்கிட்டு காலை சிற்றுலயே கொஞ்சம்
1: நல்ல கருத்துக்கள் அருமையா சொன்னீங்க, நல்லது சார். ஹலோ,
3: ஓம் சக்தி. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: சார், ரெட்டி குப்பம் ஆர்ட்டு கிருஷ்ணன்.
1: சொல்லுங்க சார்.
3: சாதாரணமா கொண்டைக்கடல, பச்சை பயிறு இதெல்லாம் வந்து ஊற வச்சு வெயிட் சாப்பிடலாம் சார்.
1: ஆமாங்க சார்.
3: ஆனா ஒரு விஷயம், அதாவது கம்பு வந்து ஒரு அரை கிலோ, கேவுர் அரை கிலோ.

0: கம்பு வந்து ஒரு அரை கிலோ, கேவு ஒரு அரை கிலோ, முந்திரி, பாதாம், பிஸ்தா, சாரப்பயிறு எல்லாம் வேணாப்பட போறீங்க. பார்லி இருக்கு, பார்லி பார்லி 100 கிராம், கொண்டக்கடல 100 கிராம், காரரிசி, சம்பா கோதுமை, முழு பச்சை பயிறு, பொட்டிக்கடலை, சோயா பீன்ஸ், முத்துச்சோளம், மக்காச்சோளம், இது எல்லாமே பண்ணிடலாம். இது எல்லாம் 100 கிராம் போடணுங்க. எடுத்து எல்லாத்தையும் தனியா வறுத்திட்டோம். வறுத்திட்டு உடச்சு கிளீன் பண்ணிட்டு அதையே மிஷினில் கொடுத்து அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு அதே பெண் அந்த பால் போட்டு பால் போட்டு சாப்பிடலாம்.
1: சத்து உருண்டைகளா, சத்து உருண்டைகளா நெய் சேர்த்து கூட புடிச்சு
0: சாப்பிடலாம்.
1: அதிகமா இருக்கும். மல்லாட்ட பயிர் வந்து சாப்பிட்றப்போ நம்ம அறிவு வளர்ச்சி வந்து ரொம்ப அபரவிதமா இருக்கும். அந்த கணிதம் எல்லாம் போடுறதுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும்ன்ற மாதிரி நான் ஒரு பத்திரிகையில படிச்சிருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது படிச்சிருக்கிறேன். அது விரும்புறவங்க கண்டிப்பா மணிலா பயிர் சாப்பிடலாம். வறுத்த மல்லாட்டையோ இல்ல அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லது. மணிலா பருப்பும் ஆட்டுப்பாலும் தான் சாப்பிடுவாருன்னு நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா?
0: கேள்விப்பட்டிருக்கோம்.
1: ஆமாங்க சார், நம்ம நிகழ்ச்சியிலே போவோம் இல்லைங்களா? அப்ப கேக்குறப்பவே நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கேட்கறோம் இல்லைங்களா? அதுலயே நம்ம
0: கேட்கறோம்.
2: அவசியம் அதாவது நொறுங்கத்துனா 100 வயசுன்னு சொன்னோம். ஆனா நம்மவங்க என்ன பண்றாங்கன்னா நொறுக்கு, அது நொறுங்கிறது நொறுக்கு திரிக்கி போயிட்டாங்க. ஆமா, அதெல்லாம் தவறு. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மன இறுக்கத்துக்கு போகணும்னா வாழைப்பழம், நினைவாற்றலுக்கு மாம்பழம், உடலை குளிர் வைக்கணும்னா முலாம்பழம், உடல் அசதிக்கு சாத்துக்குடி, உடனடி சக்திக்கு திராட்சை, இதயத்துக்கு ஆரஞ்சு, கோடைக்கு தர்பூசணி, இப்படி பல பழங்கள் இருக்குமா?
1: அருமை அருமை சார், நல்லா சொன்னீங்க.
2: அதோட மட்டும் இல்ல, தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசலக்கீரை, வெந்தயக்கீரைன்னு ஏகப்பட்ட கீரைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம காலப்போக்குல மறந்தே போயிட்டோம். இந்த கீரை வகைகள், இந்த பழ வகைகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுலயே கிடைக்கும்.
1: விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதுலயே கிடைச்சிடும் இல்லைங்களா?
2: சிறுதானியங்கள்லயே கிடைக்கும். நம்ம இத போய் மெடிக்கல்கள்ல போய் மாத்திரை B12 அது இதுன்னு வாங்க தேவையே இல்லை.
1: அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வெயில்ல கொஞ்ச நேரம் காலை வெயில்ல வெளியில இருக்கிறது, அதெல்லாமே ரொம்ப எலும்புகளுக்கும் நமக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லைங்களா சார்?
2: கண்டிப்பா கண்டிப்பா மேடம்.
1: அதாவது ABCD, அப்புறம் வந்து இகே, இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து உடலுக்கு
2: உடல்ல வந்து இந்த காலை வெயில் படணும். இப்ப எங்க அந்த பிள்ளைங்களே பாருங்க, காலையில பாத்ரூம்ல குளிச்சிட்டு டக்குன்னு வேன்ல ஏறிட்டு பள்ளிக்கு
1: போயிடுறாங்க. ஆமா ஆமா,
2: அதுக்கு முன்னாடி போய் நீச்சல் அடிப்போம் குளத்துல, இன்னைக்கு அதுவும் கிடையாது. அதனால வந்து இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், நன்றி, நல்ல தகவல். ஹலோ
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
3: எம் ராஜு, நொலம்பு.
1: சொல்லுங்க சார்.
3: காலை உணவு ஒரு ஏழையை போல சாப்பிடணுமா? மதிய உணவு ஒரு ராஜாவை போல சாப்பிடணுமா?

0: இரவு உணவை வந்து ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போனா எப்படி சாப்பிடுறாங்க? அப்படி சாப்பிட்டோம்னா நல்லது. அதுவும் ஏழு மணிக்குள்ள சாப்பிடணும் இரவு சாப்பாடு.
1: ஆமாங்க சார்.
0: அகாலத்தில் சாப்பிட்டோம்னா சக்கரை நோய்க்கு இடம் கொடுக்கும். அது முக்கியமான பாயிண்ட். எல்லாமே ஒரு அளவு லிமிட்டடு, அன்லிமிட்டடு, லிமிட்டு லிமிட்டடு.
1: ஆமாங்க சார்.
0: அது மாதிரி எல்லாம் ஒரு லிமிட்டா இருந்தா உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல வரும்.
1: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இல்ல லிமிட்
0: 11 மணிக்கு போட்டு நெஞ்சாட சாப்பிட்டோம்னாக்கா இல்லாத நோயெல்லாம் வரும்,
1: வந்துடும். ஆமாம், பலவித நோய். நீங்கள் சுகர் மட்டும் சொன்னீங்க இல்லையா, சர்க்கரை வியாதி இல்லாமல் வெவ்வேறு வியாதிகள்லாம் வந்துடும் இல்லைங்களா? நன்றி சார், உங்கள் தகவல் நல்ல கருத்து. நல்லது சார், நல்லது. ஆம் நேயர்களே, அதாவது அவசியமான முக்கிய ஊட்டச்சத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து, அது வந்து உடல் வளர்ச்சிக்கு குழந்தைகளுக்கு ஆற்றலை தரும். ஒரு வளரிளம் பருவத்தினர் அரிசி, கோதுமை, கிழங்கு வகைகள்லாம் சாப்பிட்லாம். அதேமாதிரி புரதம்னு பார்த்தோம்னா தசை வளர்ச்சிக்கு உடல் வலிமைக்கும் ரொம்ப அவசியத்தை கொடுக்குது, அதாவது பருப்பு வகைகள், முட்டை, மீன், பால், இந்த மாதிரியான பொருட்கள். கொழுப்பு சத்து, நம்ம கொழுப்பை பார்த்தோன்னே பயந்துருவோம் கொலஸ்ட்ரால் ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது வந்து உடலுக்கு தேவையான ஆற்றலை சேமிக்கவும் ஹார்மோன் சுரப்பிற்கு உதவுகிறது. அதாவது என்னென்னு பார்த்தோம்னா கொட்டைகள், அதாவது நட்ஸ் வகைகள், நெய், நல்லெண்ணெய், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ணும். கொழுப்பு, நல்ல கொழுப்பு சத்துக்களை நமக்கு அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவனத்துக்கு வரலாம்.
2: ஹலோ.
1: ஹலோ,
2: வணக்கம் மேடம். புதுவிலிருந்து ஆசிரியம் பேசியிருக்கேன் மேடம். நலமாக இருக்கீங்களா?
1: ஆ, நலமாக இருக்கும் சார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: ஆ, சொல்லுங்கள் சார்.
2: இன்னைக்கு வெள்ளாரக்கீரை பருப்பு போட்டு வச்சுட்டாங்க மேடம்.
1: ஆ, நல்ல உணவு இல்லைங்களா? நம்ம தலைப்புக்கு ஏற்ற உணவு உங்கள் வீட்டில் இன்னைக்கு.
2: பிள்ளைங்களுக்கு
1: ஞாபக சக்தி,
2: ஞாபக சக்திக்கு.
1: ஆ, சரிங்க சார்.
2: அதான் நேற்றே சொல்லியிருந்தோம், நேற்று தான் உங்ககிட்ட பேசும்போது என்ன கீரை வகைகள் சாப்பிடுவோம், அப்புறம் வந்து பழங்கள் சாப்பிடுவோம், காய்கறிகள்
1: சாப்பிடுவோம்ட்டு.
2: முடக்கருத்தான் கீரை, அதுக்கு அல்லது அது சாப்பிடுவோம். முடக்கருத்தான் கீரை தோசையில் மாவு கூட அரைச்சி சாப்பிடுவோம். வல்லாரக்கீரை, அப்புறம் வந்து நம்ம எலும்புக்கு வந்து எலும்பு சக்திக்கு, இப்ப நம்ம நேரு வீதி அந்த பக்கம் அப்படி பாத்தீங்கன்னா பாரதி வீதி, அங்க போனீங்கன்னா கிராமத்துல இருந்து நம்ம வயதான நம்ம அம்மாக்கள் நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க
1: கீரை வகைகள்.
2: ஈஸியா கிடைக்குது கீரை வகைகள், ரொம்ப ஈஸியா கிடைக்குது. எல்லா கீரையும் சாப்பிடணும் மேடம், இதுதான் இல்ல, எல்லா கீரையும் நொறுங்க சாப்பிடணும். அப்புறம் வந்து காய்கறி வகைகள் டெய்லி மாத்தி மாத்தி எடுத்துக்கணும். அதாவது வாரத்துல ரெண்டு முறை மட்டும்தான் நான்வெஜ்ஜுக்கு ஒதுக்கணும். ஒன்னு மீன், மீன்ல வந்து ஏ விட்டமின் இருக்கு. அப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் மற்ற சத்துக்கள் வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆட்டுக்கறியை சாப்பிட்டுக்கலாம். வேற மற்றது நம்ம நான்வெஜ் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. முட்டை கொடுத்து வளர்க்க வேண்டும். இன்னும் முக்கியமானது மேடம், நீங்களும் சொன்னீங்க இந்த ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு தீமை தருமா, ரெண்டு நாளைக்கு மேல அதுல வைக்க கூடாது. அது வந்து நம்ம பாக்டீரியாஸ் எதுவும் உருவாக கூடாது. அது கொஞ்சம் தயிர் பண்றதெல்லாம் வைக்கலாம். அப்புறம் வந்து மாவு வைக்கிறோம், அது கூட அளவா அரைச்சி வச்சுக்கிட்டு பிரியாணி வச்சு வச்சு சாப்பிடுறாங்க மேடம். பிரியாணி உள்ள வைக்க வேண்டிய எடுத்து வச்சு நல்லா சூடு பண்ணி சாப்பிட வேண்டிய இருக்கிற கொழுப்பு சத்தை ஏத்துறாங்க, அதை
1: தவிர்க்கணும்.
2: உணவே மருந்து. அதாவது சூரிய ஒளி புகாத வீட்டில் மருத்துவன் புகுவான்
1: ஆமா
2: இல்லையா. அப்ப நம்ம இதெல்லாம் எவ்வளவு கேர் எடுக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் பார்த்து கேர் எடுக்கணும். பருப்பு வகைகள் வந்து எல்லாமே மணிலா, எல்லாம் நம்ம நாட்டுல ஈஸியா கிடைக்கக்கூடியது. மணிலா, உருளைக்கிழங்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு, இதெல்லாம் பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுத்தாதான் மேடம் நாளைக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது.
1: ஆனா நம்ம சொல்றோம் சார், சில பிள்ளைங்க தான் சாப்பிடுவாங்க, சில பிள்ளைங்களும் சொல்ல முடியாது, நம்ம 10% பிள்ளைங்க தான் சாப்பிட்றாங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த காய்கறியோ கீரைகளோ கொடுத்தா அப்படியே என்னமோ அவங்களுக்கு விஷத்தை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க.

0: மறைச்சி, அதான் சார் அதான் சொல்லுவாங்க பாருங்க சில பேர், எல்லாத்தையும் மறைச்சி அரைச்சி ஊத்திடுவேன் நான், எல்லாத்தையும் ஊத்தி கொடுத்துருவேன். இப்ப சட்னி அரைக்கிறேன்னா அதுல ஏதாவது ஒரு காய்கறிகளை, கேரட்டையோ இல்ல எதையாவது ஒண்ணு அரைச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேள்விப்படுறோம் நம்ம.
1: உருவாக்குறது நாளைக்கு அவர்களோட நல்ல தலை சிறந்த ஊட்டச்சத்து உள்ளவர்கள் அவங்க வளருவாங்க.
0: எல்லாரும் நம்ம நிறைய விஷயத்த சொன்னோம், எல்லாமே சொன்னோம், விட்டமின்ஸ், தாதுக்கள் அதெல்லாம் சொன்னோம். நீரை விட்டுட்டோம் பாருங்க, ரொம்ப உடலில் உள்ள கழிவுகளை நீக்குவதே நீர் தான் இல்லைங்களா. நீர் வந்து தேவையான அளவு குடிக்கணும்.
1: 3 லிட்டர்
0: ஆமா,
1: 3 லிட்டர் கண்டிப்பா, 2.5 லிட்டருக்கு மேல 3 லிட்டர் கண்டிப்பா சாகும்
0: குடிக்கணும். ஆமா
1: ஆமா,
0: அது ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கும் தினமும் போதிய அளவு தண்ணீர் வந்து குடிப்பது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்.
1: ஊர்கா சொன்னாங்க மேடம், அது சேர்க்கக்கூடாது ஊர்கா. அப்புறம் வந்து இந்த இனிப்பு உள்ளது வந்து அளவா சேர்த்துக்கணுங்க. இனிப்பா இருக்குதுனால காலையில ஒரு இனிப்பு, மத்தியானம் அப்படிலாம் சேர்க்கக்கூடாது. இனிப்பு வந்து கொஞ்சமா, நம்ம எவ்வளவு இனிப்பு குறைச்சிக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்க, இனிப்பு வேண்டான்னு சொல்லல,
0: ஆமா
1: கொஞ்சமா சேர்த்துக்கணும்.
0: அதாவது சர்க்கரையில நிறைய, வெள்ளை சர்க்கரையில வந்து நிறைய நரம்புகள் வந்து பாதிக்கக்கூடிய, எலும்புகள் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம் இல்லைங்களா.
1: ஆமா, அப்புறம் மைதா மாவுல செஞ்சு குடுக்குற அந்த பரோட்டா அதெல்லாம் விட்டுணும். கோதுமை மாவுல நீங்க சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம்.
0: கோதுமை மாவிலேயே கூட, கோதுமையிலேயே கூட இப்ப பரோட்டா செய்யலாம், செய்யலாம் சார். அதுமே வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம்.
1: அப்புறம் மேடம் நான் கூழ் சொல்லியிருந்தேன், சுடுகூழ், காலையிலேயே சுடுகூழ் சாப்பிடுவோம். அதை அப்படியே ஆற வச்சு மறுநாள் நல்லா ஒரு நாள் புளிக்க வச்சு சாப்பிடுவோம், அருமையா இருக்கும். இது நிறைய இருக்கு மேடம், நம்ம ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே பழக்கத்துல வந்துரும், நம்ம பாரம்பரிய உணவுக்கு போயிடுவோம். தினை சாமி அந்த மாதிரி அரிசி வகைகள், பழைய வகை அந்த சிவப்பு அரிசி இதுக்கெல்லாம் நம்ம போயிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம அந்த பக்கம் நவரணும். இப்ப எப்படி நம்ம வந்து உரம் வந்து கெமிக்கல் போட்டோமோ அதை விட்டு இப்ப இயற்கை உரத்துக்கு மாறிட்டோம், மாறிட்டே வரோம்.
0: ஆமா ஆமா,
1: அந்த மாதிரி நம்ம நம்ம ஏற்பாடு செய்யணும் மேடம். செஞ்சு நம்ம நம்ம எதுக்காக நம்ம நமக்கு வந்து இப்ப கிடைக்கிறது எதை சாப்பிடணும், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து திட்டமிட்டு கொடுக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார், நிறைய தகவல்களை நிறைய சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார், நல்ல விஷயம். கண்டிப்பாக நம்ம வந்து விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரைகள், பழங்கள், காய்கறிகள்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது, உள்ள உறுப்புகள்லாம் வந்து சீராக செயல்படவும் உதவுகிறது. அதனால் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த சரிவிகித உணவுகளெல்லாம் நல்லா சாப்பிடணும் எல்லாருமே. அதை வந்து வீட்டில் செய்து சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷமாகவும் இருக்கும். அந்த மாதிரி சில நேரத்தில் நிறைய பேருக்கு நேரம் கிடைக்காமையெல்லாம் இருக்குது, அதனால இதை செய்யலை அதை செய்யலை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ கிடைக்கிற நேரத்தில் நம்ம வந்து நல்ல சத்தான உணவுகளை, சரிவிகிதமான உணவுகளை செய்து நம்ம சாப்பிட்டோம்னா நோய் வந்து தாக்காமல், நம்ம வந்து நோய்க்கு இடம் கொடுக்காமல், ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பழங்கள், கீரைகள், கொட்டை வகைகள், அப்புறம் வந்து காய்கறிகள், அப்புறம் மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த உணவுகள், பால் பொருட்கள். பால்னு சொன்னால் நம்ம வந்து வெறும் பசுமாட்டு பால் மட்டுமே இல்லாமல் தேங்காய் பால்லாம் கூட இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கூட எடுத்து சாப்பிட்லாம். தயிர் சாப்பிடணும்னு நினச்சோம்னா தேங்காய் பாலில் வந்து எலுமிச்சம் பழத்தை வந்து புழிஞ்சு விட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் தயிர் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப நல்ல ஒரு வந்து உணவுகளாக இருக்கும், நிறைய அந்த மாதிரி ஒரு பயன்படலாம் நம்ம கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வரலாம்.

0: நேயர்களே, ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து உங்களின் கருத்துக்களை கூற அழைக்கலாம். 0413-2275-2240 மற்றொரு எண் 2275-2250.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

இதுவரை நேயர் நேரத்தில் அருமையான கருத்துக்களை 11 நேயர்களாக வந்து அற்புதமான தங்களின் கருத்துக்களை ஊட்டச்சத்தின் அவசியத்தை பற்றி சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிறைவு பெறுகிறது. இன்றைய நேயர் நேரத்திலிருந்து உங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது சுகவனேஸ்வரி டி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: ராஜன், ராஜன் நில்லுப்பா, நில்லுப்பா.
3: யாரு செல்வம் குரல் மாதிரி இருக்குதே?

0: ஆமா செல்வம்
1: தான். ஏப்பா எங்க அப்படி தலை தெருக்க போயிட்டு இருக்க? எங்க ரெண்டு நாளா உன்னை காணும், நேத்து உன்னை பாக்கணும் பாக்கணும்னு எவ்வளவோ தேடினா ஆளே பிடிக்க முடியல.
0: செல்வம் நேத்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்ததுப்பா நம்ம புதுச்சேரியில, அதான் உன்னை கூப்பிடணும்னு ஞாபகம் இருந்ததா? சரி நீ ஏதோ முக்கியமான வேலையெல்லாம் இருப்புன்னு கொஞ்சம் கூப்பிட மறந்துட்டான்.
1: ஏப்பா நான் என்னப்பா அப்படி முக்கியமான வேலை இருந்துட போறேன்? ஏப்பா என்னை கூட்டு போயிருக்கலாம்ல, என்ன ஃபங்க்ஷனு, எங்க போனேன்?
0: ஒண்ணு இல்லப்பா, நம்ம புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நடந்தது பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டத்தின் கீழே மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகளை தொடங்கி வச்சாங்க.
1: ஏப்பா அருமையான விஷயம் சொல்றப்பா நீ, பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பதா யோஜனா.
0: ஆமா ஆமா,
1: PMMSY
0: கரெக்டா சொல்றப்பா.
1: ஏப்பா இந்த செப்டம்பர் மாசம் இருக்குல்ல,
0: ஆமா
1: இந்த செப்டம்பர் மாசமே இன்னும் ஒரு 6 வருஷம் முன்னாடி
0: போயிட்டோம்னா
1: செப்டம்பர் 2020 10ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாருப்பா.
0: யாரு? நம்ம ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா?
1: ஆமாம்ப்பா.
0: ஓஹோ,
1: இப்பா நாட்டுல உள்ள மீனவர்கள் இருக்காங்கல்ல,
0: ஆமா
1: அவங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கும் திட்டம் பா இது.
0: எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்ற பண்ணியா?
1: எப்பா இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. மீனவர்கள் வாழ்க்கையில ஒரு விளக்கேத்தணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு.
0: இது இந்த பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம்.
1: ஆமாப்பா, இதுல கடல் பாசி வளர்த்து அது மூலியமா லாபம் அடையறது, அலங்கார மீன் வளர்ப்பு, இப்படி பல்வேறு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குறதுக்கு திட்டங்கள் இருக்குப்பா.
0: நான் மீனை மட்டும் தான் பிடிச்சி விற்பனை பண்ணுவோம் பார்த்தா.
1: ஏப்பா பல்வேறு விஷயங்கள், மீனவர்கள் மற்றும் மீன் பிடிக்கிறாங்க இல்லையா,
0: ஆமா
1: அவங்களுக்கு வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு கூடுதலா 55 லட்சம் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குது அரசாங்கம்.
0: பரவாயில்ல,
1: இந்த திட்டம் 20,050 கோடி மதிப்பீட்டுல நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.
0: செல்வம் மீன்வளத்துறை சம்பந்தமா நிறைய பேசுறாங்க, இன்னும் நீ சொல்ல சொல்லதான் இன்னும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதான்னு தெரிஞ்சு வருது.
1: எப்பா அவங்க என்ன பேசுனாங்க, யார் யார் கலந்துகிட்டாங்க, இதெல்லாம் சொல்லுப்பா, என்ன கூப்பிடாம விட்டுட்டியப்பா நீ.
0: செல்வம் நான் போனா போயிட்டு விழாக்கள் நடந்தாலும் பார்த்தான், பார்த்துட்டு நீ எப்படி கேப்னு தெரிஞ்சு என் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டுமா.
1: எப்பா நல்லதா போச்சு. இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல யார் யார் வந்தாங்க?
0: அந்த ஃபங்க்ஷன்ல மத்திய அரசின் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்கள் வந்தாங்க.
1: ஓஹோ மத்திய அமைச்சர்.
0: ஆமா, அப்புறம் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையுடைய இணை அமைச்சர் எஸ்பி சிங் பாகேல் அவர்கள் வந்தாங்க.
1: ஓஹோ,
0: அப்புறம் நம்ம புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் வந்தாங்க. புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் வந்தாங்க.
1: ஓஹோ,
0: இது மட்டும் இல்லாம மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், அப்புறம் மீனவ பெருங்குடி மக்கள் நிறைய பேர் கலந்துட்டாங்கப்பா.
1: ஓஹோ அருமையான ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குப்பா.
0: ஆமா ஆமா ஆமா.
1: எப்பா மீனவர்கள் வாழ்க்கையில விளக்கேத்தணும் அப்படின்னு மத்திய அரசு டெல்லியில இருந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு பெரிய விழாவை நடத்திருக்காங்க பாருப்பா.
0: அதான்ப்பா, நம்ம புதுச்சேரி மீனவ மக்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு பெருமையா இருக்குது.
1: எப்பா எனக்கு அங்க யார் யாரு என்ன பேசினாங்க,
0: சரி சரி
1: அதுல ஏதாவது ரெக்கார்ட் பண்ணது இருந்ததுன்னா கொஞ்சம் போட நானும் கேக்குறேன்.
0: என் மொபைல் ஆன் பண்றேன், கேக்கலாம். முதல்ல மத்திய மீன்வளத்துறையின் வளர்ச்சி திட்டங்கள் பற்றி காணொலி காட்சி போட்டாங்க, அது பாக்குறதுக்கு நல்லா அருமையா இருந்தது.
1: சரி சரி,
0: அதுல நிறைய விஷயங்கள் சொன்னாங்கப்பா.
1: என்னப்பா
0: சொன்னாங்க?
2: இந்தியாவின் பொருளாதாரத்தில் மீன்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இது 3 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. உலகளாவிய மீன் உற்பத்தியில் இந்தியா 8% பங்களிக்கிறது. 2024-25 198 லட்சம் டன்கள் என்ற சாதனை மீன் உற்பத்தியுடன் 2nd இடத்தில் உள்ளது.
3: ஆஜ் பாரத் கா சீஃபுட் நிர்யாத் பீ தேஜி சே படா ரஹா. 10 சால் பஹலே தேஷ் சே 20,000 கரோட் ரூபே சே கம் கா ஜிங்கா நிர்யாத் ஹோதா தா. ஆஜ் 40,000 கரோட் ரூபே சே ஜாதா கி ஜிங்கா நிர்யாத் ஹோதா ஹை. हमने जो ब्लू रिवॉल्यूशन स्कीम शुरू की थी उसकी सफलता चारों तरफ दिख रही.
2: மீன்வளத்துறையின் முழுமையான வளர்ச்சிக்காக ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்

0: மீன்பிடி துறைமுகங்கள், செயற்கை பவள பாறைகள் அமைத்தல், டெட் ஆமை விளக்கு சாதனம் பின்பற்றுதல், காலநிலை மீள்திறன் கொண்ட 100 கடலோர மீனவ கிராமங்களை மேம்படுத்துதல், மீன்வள ஸ்டார்ட் அப்கள் மற்றும் தொழில் வளர்ப்பு மையங்களை ஆதரித்தல், நீர்வள பூங்காக்கள், உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் குழுக்கள் மற்றும் மீன்வளத்துறையில் ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இந்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. கடந்த தசாப்தத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ரூபாய் 39,272 கோடி முதலீட்டில் இந்த முயற்சிகள் ஆதரிக்கப்படுகின்றன. இந்த முன் முயற்சிகள் மற்றும் பங்குதாரர்களின் ஈடுபாடுகள், வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் நிறுவன வழிமுறைகளை வலுப்படுத்துவதன் ஆதரவுடன் தற்போதைய வர்த்தக இடையூறுகள் மற்றும் அமெரிக்க சுங்கவரி சவால்கள் இருந்த போதிலும் இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இது கடந்த ஆண்டு ரூபாய் 62,408 கோடியிலிருந்து ரூபாய் 73,890 கோடியாக உயர்ந்துள்ளது. தவிர இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் மற்றும் திறந்த கடல் பரப்புகளில் மீன்வள வளங்களை பொறுப்புடனும் நிலையான முறையிலும் பயன்படுத்துவதை மேம்படுத்துவதற்காக இந்திய பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் மீன்வளத்தை நிலையாக பயன்படுத்துவதற்கான விதிகள் 2025 மற்றும் இந்திய கொடியிடப்பட்ட மீன்பிடி கப்பல்கள் மூலம் திறந்த கடலில் மீன்வளத்தை நிலையாக பயன்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் 2025 ஆகியவை அறிவிக்கப்பட்டுள்ளன. வெளிப்படையான அணுகுமுறை மூலம் இந்த வளங்களை நிலையாக பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கும் திறந்த கடலில் மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டுகள் மற்றும் அதிகாரப்பூர்வ கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பரந்த நீலக்கடல் வளங்கள் சுமார் 100,000 மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குகின்றன. புதுச்சேரியில் PMMSY திட்டத்தின் கீழ் சுமார் 300 கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் நீல புரட்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.63 கோடி செலவில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகமும், PMMSY திட்டத்தின் கீழ் ரூபாய் 18.94 கோடி செலவில் நல்லவாடு மீன் இறங்கு தளமும் அடங்கும். மேலும் ரூபாய் 1.92 கோடி செலவில் பாசி வளர்ப்புக்கான மேம்பட்ட புத்தாக்க மற்றும் திறன் மேம்பாட்டு மையமும் நிறுவப்பட்டுள்ளது. இது புதுச்சேரியில் 100 மீனவ பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் வகையில் கூட்டுறவு பாசி வளர்ப்பை ஊக்குவித்து கடல்சார் விவசாயத்தில் புதிய முயற்சிகளை முன்னோடியாக செய்கிறது. தற்போதைய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்பத்தை ஏற்கவும் வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கவும் நீல பொருளாதாரத்தை நிலையாக பயன்படுத்தவும் இந்த முயற்சிகள் புதுச்சேரிக்கு ஆதரவளிக்கின்றன. ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் அணுகுமுறை மூலம் கூட்டாக இந்த முயற்சிகள் மீள் எழுச்சி கொண்ட சுயசார்பான மற்றும் வளமான மீன் வளத்துக்கு வழிவகுக்கும்.
1: சிறப்பான வளர்ச்சி திட்டங்களுக்கான காணொளியை நாம் திரையில் கண்டோம்.
2: காணொளி காட்சியில பொருளாதாரத்துல மீன் வளத்துறையின் பங்கு, அதனால் பயன்பெறும் 3 கோடி மக்களின் வாழ்வாதாரம், இதுபோல நிறைய விஷயங்கள் இருந்தது. பாதுல
3: நிச்சயமாப்பா, ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு பக்கம் நிலம், 3 பக்கம் கடலால் சூழப்பட்டது. அப்ப கடற்கரை பெரிய அளவுல இந்தியாவை சுத்தி இருக்குது. அதுலயும் வந்து குஜராத் பகுதியா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடு பகுதியா இருக்கட்டும், கேரள பகுதியா இருக்கட்டும், இங்கெல்லாம் மீன் வளமும் ஓரளவு நல்லாவே இருக்குது. அதனால மீனவர்கள் வாழ்க்கையில நிச்சயமா நம்ம நல்லது செய்ய முடியும் அப்படின்னு தான் அரசாங்கம் நினைச்சு இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிட்டப்பா. இதுல மேற்கொண்டு என்னப்பா நடந்தது?
2: அடுத்தது நிகழ்ச்சியில வரவேற்பு ஆற்றினாரு. புதுச்சேரி மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறையினால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பற்றி புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் செயலரும் மீன்வளத்துறை செயலர் டி மணிகண்டன் அவர்கள் பேசினாரு.
3: சரிப்பா ராஜன், அந்த மணிகண்டன் என்னதான் பேசினாரு, ரெக்கார்ட் பண்ணிருக்கியா? அதையும் கொஞ்சம் போடும்பா.
2: சரி, கேக்கலாம்.
4: The fisheries infrastructure in Puducherry is going to get further addition in the form of expanded fishery harbor, new fish landing center and advanced center for seaweed processing, first time in India. தேசிய பொருளாதாரத்திற்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் மீனவர்களின் நலனுக்கு இந்திய அரசும் புதுச்சேரி அரசும் எப்போதும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. நவீன மற்றும் மேம்பட்ட உள்கட்டமைப்புகளை நிறுவுவதன் மூலம் நிலையான மீன்பிடி முறைகளை ஊக்குவிப்பதற்கான கூடுதல் மேம்படுத்தப்பட்ட வசதிகள் மீனவர்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் புதுச்சேரி கடல்சார் மீன்

0: தொழில் தொடர்ந்து சிறந்து விளங்குவதுடன் மாநிலத்தின் வளர்ச்சியின் முதன்மையான உந்து சக்தியாகவும் உருவெடுக்கும்.
1: சரிப்பா ராஜன், அடுத்ததா என்ன நடந்தது, யார் பேசினாங்க?
2: அடுத்ததா புதுச்சேரி முதலமைச்சர், அவர் வந்து சிறப்பு உரையாற்றினாரு. அவரு என்ன பேசினா, பிரதமரின் திட்டங்கள், அப்புறம் புதுச்சேரியில் மீன்வளத்துறை மூலம் செயல்படுத்தி வரும் திட்டங்கள், அப்புறம் மீனவ சமுதாயத்திற்கு அரசு ஆற்றும் பங்களிப்பு, இது குறித்து நிறைய பேசினாருப்பா.
1: ஓஹோ, உள்ள விஷயம் பேசினாரா?
2: ஆமா.
1: சரிப்பா, எப்படியும் நம்ம ரங்கசாமி ஐயா பல்வேறு விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லியிருப்பாரு.
2: ஆமா.
1: என்ன பேசினாருன்னு கொஞ்சம் போடுப்பா, அதையும் நான் கேக்குறேன்.
2: சரி சரி சரி, இதையும் கேளு.
3: நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிகுந்த பங்கு கொண்டுள்ள மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டின் மீன்வள உற்பத்தியை பெருக்கி ஏற்றுமதியின் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதில் நமது மாண்பு பாரத பிரதமர்களுக்கு மிகுந்த அக்கறை உண்டு என்பதை நாம் அவர் அறிவித்து வருகின்ற பல திட்டங்கள் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது. அதில் ஒன்று, இன்று நம்முடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, நீல பொருளாதாரத்திற்கான கூட்டுறவு சார்ந்த கடல் பாசி வளர்ப்பு, இதனுடைய மீனவ சமுதாய மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு, உள்கட்டமைப்பை மேம்படுத்தி மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது, மீன்களை பிடிப்பதற்கான கட்டமைப்பை கொண்டு வருவது, குறிப்பாக ஆழ்கடல் மீன் பிடிப்பு என்பது மிக முக்கிய நோக்கமாக இருப்பது, நம்முடைய அரசானது நமது மீனவ சமுதாய மக்களுக்காக அதிகமான நிதியை ஒதுக்கி பல திட்டங்களை கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சுமார் 130 கோடி ரூபாய் மீன்வளத்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல திட்டங்கள் மீனவ சமுதாய மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயனுள்ளதாக இருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக டீசல் மானியம், படகுகள் வாங்குவதற்கான மானியம், மழைக்கால தடைக்கால பண உதவி, முதியோர் உதவி, பிள்ளைகளுக்கான கல்வி உதவி, நம்முடைய மீனவ சமுதாய சார்ந்த பிள்ளைகள் கல்வி கற்பதற்கான முழு நிதி உதவியும் அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி சென்று படிப்பதற்கான எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அதற்கான நிதி உதவி அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தேன். அது நம்முடைய புதுச்சேரி மக்களுடைய மீனவ மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருப்பதை நாம் நன்றாக பார்க்கலாம். நீங்கள் என்ன கேட்டீங்களோ அத்தனையும் செய்து கொடுத்த அரசு நம்முடைய அரசு, மத்திய அரசுடைய திட்டங்களையும் உங்களுக்காக செயல்படுத்தி வருகின்ற அரசு நம்முடைய அரசு. இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய மீன்பிடி தொழிலில் மிகுந்த கவனம் செலுத்தி சிறந்த முறையில் உங்களுடைய வருவாயை ஈட்ட வேண்டும். ஒரு முக்கிய பங்கு உங்களுக்கு உண்டு. மீன் உணவு என்பது அவ்வளோ சாதாரணம் இல்லை. மீன் உணவு என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு உணவு. அதனால் அந்த தொழில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நிறைய பார்த்துருக்கேன், நிறைய செஞ்சுருக்கிறேன். சுனாமிக்கு பிறகு என்னென்ன செஞ்சுன்றதுலாம் உங்களால் தெரியும். உள்கட்டமைப்பை எப்படி மேம்படுத்தி இருந்தான்னு தெரியும், எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. ஆனால் அதெல்லாம் பராமரிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆரம்பிச்சு வச்சுலாம் பார்க்கலாம், உன்னால தெரியும். ஆனால் அதை பராமரிப்பு இல்லாமல் அப்படியே நீங்கள் விட்டுடுறீங்க. அதில் உங்களுக்கு நம்முடைய மீனவ மக்களுக்கு, நம் நண்பர்களுக்கு அதில் கொஞ்சம் அக்கறை இருக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அதே போன்று இப்பொழுது நம்முடைய பாரதப்பருடைய திட்டங்கள் அது மூலம் உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிற நிலையில் பல பணிகள் நடைபெற இருக்கின்றது. அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஏதோ குறை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கூடாது, ஏன்னா உங்களோட நான் நெருங்கி இருக்கிறவன், நான் எப்பொழுது இருந்து கொண்டிருப்போம். உங்களுக்காக அதிக நிதி ஒதுக்கி அதனை செயல்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்துவேன். எப்பொழுதும் உங்களுடைய நண்பனாக இருப்பவன். அதுதான் அதையும் சுட்டி காட்டுறேன். அது மாதிரி உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வரும்பொழுது அதனை சரியாக பராமரித்து வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இங்கே கூறிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயர வேண்டும், உங்களால் நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்தை உயர வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ராஜன், நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு 2019 13.75 மில்லியன் மெட்ரிக் டன்ல இருந்துச்சாம் இந்த மீன் வளம். அந்த அளவுக்கு நம்ம மீனை வந்து பிடிச்சிருக்கோம். ஆனா அதையே வந்து 2025 நிதிநிலை ஆண்டுல வந்து 22 மில்லியன் மெட்ரிக் டன்னா உயர்த்துறதுக்கு திட்டம் வகுத்து இந்த ஆரம்பிச்சு செயல்பட்டு இருந்தாங்க. இப்ப அதை ஓரளவு நெருங்கிட்டாங்கப்பா. இப்ப உள்நாட்டு மீன் நுகர்வு இருக்குல்ல, இது 5 கிலோவிலிருந்து 12 கிலோ வரை

0: தனி நபர் நுகர்வு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறாங்க.
1: அடேப்பா,
0: ஆமா, அந்த அளவுக்கு மீன்கள் வந்து சாப்பிடுறதும் மக்கள்கிட்ட அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது. இதுல என்னன்னா, இந்த மதிப்பு சங்கிலின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துல என்னென்ன இருக்கோ எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 55 லட்சம் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பு உருவாக்குதாம்ப்பா.
1: என்னது வேலை வாய்ப்பு உருவாகுது?
0: ஆமாப்பா, ஏன்னா இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் போது அதுல பல்வேறு மீனவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் ஈடுபடுவாங்க இல்லையா, அதனால வேலை வாய்ப்பு அதிகமாகுமா.
1: பரவாயில்லையா,
0: அதனால இந்த திட்டத்தை அரசாங்கம் முனைப்பா செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்தியாவில் உணவு ஊட்டச்சத்து அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு அப்புறம் மீன் வளம் மீன் வளர்ப்பு இது எல்லாத்துலயும் அரசாங்கம் கவனம் செலுத்துதுப்பா. ரைட்டா? சரி, அடுத்தது யாருப்பா பேசுனாங்க?
1: அடுத்ததா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ் நாதன் அவர்கள் தான் பேசினாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடல் பாசி வளர்ப்பு திட்டம், மீனவர்களின் நலனுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள், அப்புறம் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னாருப்பா.
0: நல்ல விஷயம் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேனப்பா,
1: ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், கேளு.
0: சரிப்பா.
2: மீன சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மை வார்ம் கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. மீன்வள திட்டங்களை மத்திய அமைச்சர்கள் தொடங்கி வைக்கும் இன்றைய நிகழ்ச்சி புதுச்சேரி மீனவ சமுதாய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. கடலை நம்பி வாழும் கடலோர மக்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் ஒரு நிகழ்ச்சி இது. மீனவர்கள் பற்றி பேசும்போது என்னுடைய மனதில் முதலில் தோன்றுவது மீனவர்கள் கடல் தாயின் பிள்ளைகள் என்பதுதான். அவர்கள் கடலோடு வாழ்கிறார்கள். கடல் அலைகள் காற்றின் வேகத்தை சந்திக்கிறார்கள். மழையே சில நேரங்களில் புயலையும் சந்திக்கிறார்கள். நான் சொல்வது உண்டு, மீன்பிட தொழில் வெறும் தொழில் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, ஆயிரம் ஆயிரம் ஆண்டாக தலைமுறை தலைமுறையாக நாம் சேர்த்து வைத்த ஒரு அறிவு. இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் மீன சமுதாயத்தின் பங்கு அதிகம். மீனவ சமுதாயத்தின் வளர்ச்சி என்பதே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வளர்ச்சி அல்ல, அது இந்தியாவின் வளர்ச்சி. அதனால்தான் மத்திய அரசு மீன்வளத்துறையை பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய துறையாக இப்போது பார்க்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த போது அவரோட 18 ஆண்டுகள் இணைந்த பணியாற்றும் அனுபவம் எனக்கு உண்டு. அவருக்கு மீனவர்கள் மீதும் மீன்வளத்துறையின் மீதும் தனி அக்கறை. அதனால்தான் பாரத பிரதமரின் மத்ஸ்ய சம்பிரதாய யோஜனா போன்ற மிக பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார். அமைச்சர் சொல்லியிருந்தாரு, இந்த மத்ஸ்ய சம்பிரதாய யோஜனா பார்ட் 2 கூட 1 மாசத்துல வெளிவரும். மீன்பிடி துறைமுகம் முதல் நவீன தொழில்நுட்பம் வரை எல்லாவற்றையும் இணைத்து மீன்வளத்துறைய ஒரு நவீன பொருளாதார துறையாக மாற்றி வருகிறார். புதுச்சேரியில் மீன்வளத்துறை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கிறது. 2021 முதல் 2024-25 ஆண்டு வரை புதுச்சேரியில் சுமார் ₹350.26 கோடி மதிப்பில் மீன்வள திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதில் சுமார் ₹296.43 கோடி மத்திய அரசின் நிதி. அடுத்த 5 ஆண்டுகளில் PMMSY திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ₹349.14 கோடி மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்த திட்டப்பட்டு இருக்கிறது. இதில் சுமார் ₹298.6 கோடி மத்திய அரசின் பங்காக இருக்கும். மொத்த திட்ட செலவில் சுமார் 85% மத்திய அரசின் பங்கு. இந்த எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரம் அல்ல. இந்த புள்ளி விவரத்துக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் எதிர்காலம் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் இணை அமைச்சருக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பில், குறிப்பாக மீனவ சமுதாய மக்கள் சார்பில் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஆன் திஸ் ஹிஸ்டாரிக் ஒகேஷன், ஆன் பிஹாப் ஆஃப் த பீப்புள் ஆஃப் புதுச்சேரி, எஸ்பெஷலி ஆன் பிஹாப் ஆஃப் த ஃபிஷிங் கம்யூனிட்டி, ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் டு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி and Honorable Minister of Fisheries for the continued commitment and support to welfare and development of our fishermen. I also place on record my appreciation to the officials of the Ministry of Fisheries, scientists and officials of CMFRI for deploying central scheme effectively for the welfare.

0: மாண்புமிகு பாரத பிரதமர் புதுச்சேரி மாநிலத்தின் மீதும் மீனவ சமுதாய மக்கள் மீதும் கொண்ட அன்பையும் மக்களையும் இது காட்டுகிறது. இந்த திட்டங்கள் நிறைவேறும் போது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், கடலோர கிராமங்கள் வளர்ச்சி பெறும், மீன்பிடி தொழில்கள் வளரும், மீனவர்களின் வருமானம் உயரும். புதுச்சேரி கடற்கரை ஒரு மீன்பிடி பகுதியாக மட்டுமல்லாமல் நவீன கடல்சார் பொருளாதார மையமாக உருவாகும். அந்த வரிசையில் இன்று தொடங்கப்படும் திட்டங்கள் புதுச்சேரி மாநிலத்தின் மீன்வள உள்கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் முயற்சியாக நான் பார்க்கிறேன். நல்லவாடு பகுதி மீனவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மீன் இறங்கு தளம் சுமார் 18.94 கோடி மதிப்பீட்டில் மத்திய அரசின் நிதியுதவியோடு அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளோடு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சரால் திறந்து வைக்கப்படும் இந்த மீன் இறங்கும் தளம் மீனவர்களின் படகுகளுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, அவருடைய குடும்ப எதிர்காலத்திற்கு ஒரு புது நம்பிக்கையை தரும். அதே போல் மத்திய அரசின் 15.63 கோடி நிதியுடையோடு நடைபெறும் புதுச்சேரி மீன்பிட துறைமுக மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக மீன்பிடி துறைமுக நுழைவாயில் திறந்து வைக்கப்படுகிறது. மீனவ சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு அவர்களின் கல்வி கிடைக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அவர்கள் சம உரிமை பெற்று வாழ வேண்டும் என்ற போராடி மீனவ சமுதாயத்திற்காக வழிகாட்டி வாழ்ந்த சமூக சீர்திருத்தவாதி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பெயரில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடல் பாசி வளர்ப்பு திட்டம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். நான் குஜராத்தில் மீன்வளத்துறை இன்சார்ஜாக இருந்தபோது அப்போது முதலமைச்சராக இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடல் பாசி வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்த சொன்னார். நாங்கள் எதிர்பார்த்த அளவு அதில் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இன்று காரைக்காலில் கடல் பாசி வளர்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். பட்டினச்சேரி கருங்கலாச்சேரி கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பெண்கள் மிக குறுகிய காலத்தில் சிவப்பு வகை கடல் பாசி வளர்த்து அறுவடை செய்து வரலாற்று படைத்திருக்கிறார்கள். மீன் விற்பனை மட்டும் நம்பியிருந்த மீனவ பெண்கள் கடல் பாசி மூலமாக அதிக வருமானம் ஈட்டி சாதனை படைத்தார்கள். இந்த சாதனைகள் கடல் தாய்க்கும் மீனவ தாய்மார்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதற்காக துணையாக இருந்த கடல் மீனவள ஆராய்ச்சி மையம் CMFRI சயின்டிஸ்டுகளுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடல் பாசி வளர்ப்பு மீனவ பெண்களுக்கு ஒரு புதிய பொருளாதார வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறது. அதனால் இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் மிதவை தளங்கள் 180 ஆக உயர்த்தப்படும். அறிவியல் ரீதியாக ட்ரோன், AI, ரோபோட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். இதனால் ஆண்டுக்கு சுமார் 150 டன் வரை கடற்பாசி உற்பத்தி செய்ய முடியும். ஆண்டுக்கு சுமார் 85 லட்சம் வரை வருமானம் கிடைக்கும். மீனவ பெண்களுக்கு பயிற்சி தருவதற்காக காரைக்கால் காளிக்குப்பம் மீன கிராமத்தில் 1.92 கோடி மத்திய அரசு நிதியுதவியோடு அட்வான்ஸ்ட் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் சென்டர் திறன் வளர்ச்சி மையம் அமைக்கப்படும். இது மீனவ இளைஞர்கள் பெண்கள் மீன்வள தொழில் முனைவராக உருவாக்கும் மையமாக இருக்கும். இது ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கம். நீர பொருளாதாரத்தின் உண்மையான வலிமை இதுதான். நம்முடைய மீனவ சமுதாயம் பயனாளிகள் என்ற நிலையில் இருந்து வளர்ச்சியின் பங்குக்காரர்கள் என்ற நிலைக்கு உயர இந்த திட்டங்கள் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும். மீன சகோதரி சகோதரிகளே, நீங்கள் கடலுக்கு செல்லும் போது உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, இந்த அரசும் சமுதாயமும் நாடும் உங்களோடு நிற்கிறது என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். பாரத பிரதமன் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற லட்சிய பயணத்தில் மீன சமுதாயம் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ராஜன், பல்வேறு விஷயங்கள் இந்த திட்டத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா.
2: ஆமா, நிறைய விஷயங்கள்.
1: ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன்.
2: என்னப்பா?
1: இந்த திட்டத்தின் மூலமா மீன்பிடி கப்பல் காப்பீடு, மீன்பிடி கப்பல்களின் புதிய அப்புறம் மேம்படுத்தலுக்கான ஆதரவு, அப்புறம் உப்பு கார பகுதிகளில் மீன் வளர்ப்பு, அப்புறம் சாகர் மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டம், அப்புறம் கரு வளர்ப்பு மையங்கள். ஏன்னா மீன் குஞ்சுகள் எல்லாம் வளர்த்து விட்டோம்னா தானே மீன்கள் வளம் பெருகும்,
2: உற்பத்தி பெருகும்.
1: அதுக்காக இந்த கரு வளர்ப்பு மையங்கள்,
2: ஓஹோ,
1: மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு தொடக்கத்துக்கான பல்வேறு விஷயங்கள், அப்புறம் அந்த மீன் குஞ்சுகளை இன்குபேட்டர்ல வச்சு பாதுகாத்து அதை வந்து வளர்த்து கொண்டு போறது, இப்படி ஒருங்கிணைந்த அக்வா பூங்காக்கள்

0: போன்ற முக்கிய நடவடிக்கைகள் இந்த பிரதமரின் மத்ஸ்யா சம்பதா அந்த திட்டத்துல அடங்கியிருக்குப்பா.
1: ஓஹோ,
0: அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு, நான் இப்ப கிளம்புறேன். ஆனா இன்னும் நான் பல்வேறு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இன்னும் நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணி தானே வச்சிருக்கேன்.
1: ஆமா ஆமா செல்வம், இது மட்டும் இல்லாம மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் அப்புறம் இணை அமைச்சர் இவங்களாம் பேசுறதெல்லாம் வச்சுக்கிறோம்பா, ரெக்கார்ட் பண்ணியா?
0: சரிப்பா, நிச்சயமா அடுத்த வாரம் நான் உன்னை சந்திக்கும் போது இதெல்லாம் நான் கேட்கறேன். நம்ம திரும்பவும் இது சம்பந்தமா பேசுவோம்.
1: சரி சரி சரி,
0: இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு, கோச்சிக்காதப்பா.
1: சரி சரி சரி, ஏதோ அர்ஜென்ட் வேலை வச்சுக்கிறேன், அதனால கிளம்புறேன்.
0: ஆமாப்பா, அவசரமா போக வேண்டியிருக்கு.
1: சரி சரி,
0: கிளம்பட்டுமா?
1: எதுல வந்தா?
0: எப்பா, நான் பைக்ல தான்ப்பா வந்தேன்.
1: ஹெல்மெட் வச்சுக்கிறீங்களா?
0: எப்பா, ஹெல்மெட்டோடய தான்ப்பா நான் எப்போதும் அலைவேன்.
1: ஆமாம் ஆமாம்,
0: இடுப்புல வரப்பா ஹெல்மெட் வச்சிருக்கேன் பாரு.
1: நீ விவரமான ஆளுப்பா நீ.
0: ஆமாப்பா, சரி போயிட்டு வரட்டுமா?
1: சரி சரி, பார்த்து போயிட்டு வா.
0: போயிட்டு வரேன்ப்பா.

கேட்டீர்கள். இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி கலைச்செல்வி. இத்துடன் இன்றைய வளமான பாரதம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. 8 வினாடி. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டிவி சுந்தரவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக குடத்தாமரை விருத்தாச்சலம் தெருப்புகள் கேட்கலாம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன் மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

Shivani. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வாகன உற்பத்தியாளர்களின் வருடாந்திர மாநாட்டில் வாசிக்கப்பட்ட பிரதமரின் உரையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் வாகன உற்பத்தி துறை கூடுதல் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் அந்த உரையில் கூறியுள்ளார். இந்தியாவும் பெல்ஜியமும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பெல்ஜியம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு தியோ பிராங்கனுடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார்.

0: இதனை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது என இந்தியாவும் பெல்ஜியமும் முடிவு செய்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியா உடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக திரு தியோ பிராங்கன் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்நிலை வர்த்தக கூட்டத்தில் உரையாற்றினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அளவிற்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குடன் கூடிய சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக தொழில் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று மும்பையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இக்குழுவினர் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தெரிவித்துள்ளதாகவும் இதனை களைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுடன் வகுப்பறைகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த ஆய்வின் போது அமைச்சர் வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள தேர்வுகள் குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மரில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாகும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் மியான்மர் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மியான்மருடனான உறவு பாரம்பரியம் மிக்கது என்றும் அவர் தெரிவித்தார். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மியான்மருக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அறிவுசார் சொத்துரிமை ஒத்துழைப்புக்கான சர்வதேச அமைப்புகளை வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான நெறிமுறைகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் 20 லட்சம் சதுர அடி பரப்பில் இந்த வளாகம் சென்னையில் அமைக்கப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகுவதற்கான வசதிகளும் இதில் இடம்பெறும் என்று அவர் கூறினார். சென்னையில் சர்வதேச தரத்திலான ஒலிம்பிக் நகரமும் மோட்டார் விளையாட்டு நகரமும் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தையும் திரு விஜய் முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் 32 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இப்பகுதிகளைச் சேர்ந்த 16,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்பான சம்பவங்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 1,000-க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வாரணாசியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உரிய உதவிகளை உடனுக்குடன் வழங்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 22 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அசாமை ஒட்டிய எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 290 கோடி ரூபாய் வங்கி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் 11 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், கேரளம், கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 30 இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 8 வழக்குகளின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சண்டிகரில் நேரிட்ட சாலை விபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் கர்கோடா பகுதியில் மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் ஃபைரோஸ் ஜைதி தங்கப்பதக்கத்தையும், சஞ்சனா சிறிமலா வெள்ளிப்பதக்கத்தையும், சகுந்தலா தேவ்நானி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 16 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 11-8, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் கஸ்கஸ்தானின் இஸ்கண்டர் கார்கி, நுர்சயா நர்மன் இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் விக்டர் லையை வென்றார். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹர்திக் மகர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹி ஜிருயியை வென்றார். சிராக் பரிதா, ஹரிஷ் மைத்திலி ஸ்ரீகுமார், நவீன் சிவகுமார் ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பயிற்சியாளர் உள்பட 768 பேர் பங்கேற்பதற்கு விளையாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 25 வினாடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: தேநீர் அருந்து எப்பெம் என்றான் ரிப்பன். நாம் சீக்கிரம் புறப்பட வேண்டும். அதற்கென்ன, போவோம். அது சரி, புரட்சி என்பது என்ன? பெருங்கலகமா என்றான் எப்பெம். அதற்குள் அந்திரே அங்கு வந்து சேர்ந்தான். குளித்துவிட்டு வந்ததால் அவனது உடம்பெல்லாம் சிவந்து போய் ஆவி எழும்பிக் கொண்டிருந்தது. முகத்தில் சோர்ந்த பாவம் காணப்பட்டது. அவன் ஒன்றுமே பேசாமல் எப்பெமோடு கைக்குலுக்கிவிட்டு ரிப்பனுக்கு அடுத்தாற்போல் உட்கார்ந்தான். ரிப்பனை பார்த்ததும் லேசாக சிரித்துக் கொண்டான். நீ ஏன் உற்சாகமே அற்றுப்போயிருக்கிறாய் என்று அவனது முழங்காலில் தட்டிக்கொண்டே கேட்டான் ரிப்பன். ஒன்றுமில்லையே என்றான் ஹஹோல். அவனும் ஒரு தொழிலாளிதானா என்று அந்திரேயை பார்த்து கேட்டான் எப்பெம். ஆமாம், எதற்காக கேட்கிறாய் என்றான் அந்திரே. இல்லை, அவன் இதற்கு முன் எந்த ஆலை தொழில்

முதலாளியையும் பார்த்ததே இல்லை. அவனுக்கு அவர்களை பற்றி ஒரு தனி அபிப்பிராயம் என்றான் ரிப்பன். எப்படிப்பட்ட அபிப்பிராயம் என்றான் பாவல். உங்கள் எலும்புகள் கூர்மையானவை, ஆனால் விவசாயியின் எலும்புகள் மொட்டையானவை என்று அந்திரேயை கூர்ந்து பார்த்தபடி சொன்னான் எப்பிம். முஜிக் தன் கால்களை நிலத்தில் நன்றாக பதிய ஊன்றி நிற்கிறான். நிலம் அவனுக்கு சொந்தமில்லாவிட்டாலும் நிலத்தில் நிற்கும் உணர்ச்சி மட்டும் அவனை விட்டு நீங்குவதில்லை. அவன் பூமியை தொட்டு உணர்கிறான். ஆனால் ஆலை தொழிலாளியோ அப்படியல்ல. அவன் ஒரு சுதந்திரமான பறவை. நிலம் வீடு என்று எந்த பற்றுதலும் அவனுக்கு கிடையாது. இன்றைக்கு இங்கே, நாளைக்கு எங்கேயோ. ஒரு பெண்ணின் ஆசை கூட அவனை ஒரே இடத்தில் இருத்தி வைத்துவிட முடியாது. அவனுக்கும் அவளுக்கும் ஏதாவது ஒரு சின்ன தகராறு வந்தாலும் போதும், உடனே அவளை விட்டு விலகி வேறொரு இடத்தை தேடி புறப்பட்டு போய்விடுவான். ஆனால் முஜிக் அப்படி அல்ல. இடத்திலிருந்து நகராமல் தன்னை சுற்றி மேன்மைப்படுத்திக் கொள்ள திரும்புவான். சரி, தோ உன் அம்மா வந்துவிட்டாள் என்று பேசி முடித்தான் ரிப்பன். சரி, எனக்கு ஒரு புத்தகம் இரவல் கொடுப்பீர்களா என்று பாவலிடம் நெருங்கி வந்து கேட்டான் எப்பிம். தாராளமாய் என்றான் பாவல். அந்த பையனின் கண்கள் பிரகாசமடைந்தன. நான் திருப்பி தந்துவிடுவேன் என்று அவன் அவசர அவசரமாக பாவலுக்கு உறுதி கூற முனைந்தான். எங்கள் ஊர்க்காரர்கள் இந்த பிரதேசத்துக்கு தார் எண்ணெய் ஏற்றி கொண்டு அடிக்கடி வருவார்கள். அவர்கள் மூலம் கொடுத்து அனுப்புகிறேன். சரி, போக நேரமாச்சு என்று தனது கோட்டையும் பெல்ட்டையும் எடுத்து மாட்டிக்கொண்டு கூறினான் ரிப்பின். இதோ படிக்கப் போகிறேன் என்று ஒரு புத்தகத்தை சுட்டிக்காட்டியவாறு புன்னகையோடு கூறினான் எப்பிம். அவர்கள் சென்றவுடன் பாவல் உணர்ச்சி வயப்பட்டவனாக அந்திரேயின் பக்கம் திரும்பினான். இவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான். என்று முனகினான் ஹகோல். இரண்டு புயல் மேகங்கள் மாதிரிதான். மிக்காயில் இருக்கிறானே, அவனை பார்த்தால் தொழிற்சாலையிலே வேலை பார்த்தவன் மாதிரி தோன்றவில்லை. அசல் முஜிக் ரொம்ப பயங்கரமான ஆசாமி என்றாள் தாய். நீ இங்கே இல்லாமல் போனது ரொம்ப மோசம் என்று அந்திரேயை நோக்கி பாவல் சொன்னான். அந்திரே மேஜைக்கு எதிராக அமர்ந்து தன் எதிரே இருந்த தேநீர் கோப்பையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். பாவல் மேலும் பேசினான். நீ அடிக்கடி மனித இதயத்தை பற்றி பேசுகிறாயே, அவன் இதயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ கொஞ்சமாவது பார்த்திருக்க வேண்டும். ரிப்பின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் படப்படவென்று பொறிந்து தள்ளி என்னை திணற அடித்து விட்டான். அவனுக்கு பதில் சொல்லக்கூட எனக்கு வாய் எழவில்லை. அவன் இந்த மனித ராசியை எவ்வளவு கேவலமாக மதிக்கிறான். மனித குலத்திடமே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா சொன்னது ரொம்ப சரி. ஏதோ ஒரு பயங்கரமான சக்திதான் அவனுள் குடிக்கொண்டிருக்கிறது. நானும் அதை கவனித்தேன் என்று உணர்ச்சியற்று கூறினான் ஹகோல். ஆட்சியாளர்கள் மக்களின் மனத்தில் விஷத்தை ஏற்றிவிட்டார்கள். மக்கள் மட்டும் ஒன்று திரண்டு கிளர்ந்தெழுந்தால் எல்லாவற்றையும் நொறுக்கி தள்ளிவிடுவார்கள். அவர்களுக்கு வெறும் நிலம்தான் வேண்டும். அந்த நிலத்தை வெறுமனே போட்டிருக்கவும் அவர்கள் செய்வார்கள். எல்லாவற்றையும் கிழித்தெறிந்து விடுவார்கள். அவன் மெதுவாகவே பேசினான். அவன் மனத்தில் வேறு ஏதோ ஒரு சிந்தனை ஊடாடிக்கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. தாய் வந்து அவனது தோளை தட்டி கொடுத்தாள். தைரியமாயிரு அந்திரியுஷா என்றாள் தாய். கொஞ்சம் பொறு அம்மா என்று மிகுந்த பரிவோடு கூறினான் அவன். திடீரென்று அவன் உத்வேக உணர்ச்சியோடு மேஜை மீது ஊங்கி குத்திக் கொண்டே பேசினான். அது உண்மைதான் பாவல். முஜிக் மட்டும் விழித்தெழுந்தால் கொள்ளை நோய்க்கு பிறகு மிஞ்சும் சாம்பலைப் போல சகலவற்றையும் சுட்டெரித்து சாம்பலாக்கி தான் பட்ட சிரமத்தின் வடுக்களையெல்லாம் தூர்த்து துடைத்து விடுவான். அதன் பின் அவன் நம் வழிக்கு வந்து சேருவான் என்று மெதுவாக சொன்னான் பாவல். ஆனால் அந்த மாதிரி நடக்காதபடி பார்த்துக் கொள்வதுதான் நமது வேலை. அவனை சரியான பாதையில் செலுத்துவதற்கு அவனை இழுத்து பிடிப்பது நமது வேலை. மற்றவர்களை விட நாம் தான் அவனுக்கு மிகவும் நெருங்கியவர்கள். அவன் நம்மை நம்புவான், பின்பற்றுவான். ரிப்பின் கிராமத்துக்கென்று ஒரு பத்திரிகை வெளியிடும்படி சொன்னான் என்றான் பாவல். செய்ய வேண்டியதுதான். அவனோடு நாம் விவாதியாமல் போனது பெருந்தவறு என்று லேசாக சிரித்துக் கொண்டே சொன்னான் பாவல். பரவாயில்லை, இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று அமைதியாக கூறிக்கொண்டே தன் தலைமயிரை கோதி கொடுத்தான் ஹகோல். நீ உன் வாத்தியத்தையே வாசித்துக் கொண்டிரு. பூமியில் அரைந்தாற்போல் அசைவற்று நிற்பவர்களை தவிர மற்றவர்கள் உன் பாட்டுக்கு தக்கப்படி ஆட்டமாடுவார்கள். நமக்கு கீழே பூமி இருக்கிறது என்பதை நாம் உணரவில்லை என்று ரிப்பன் சொன்னதில் தவறில்லை. மேலும்
நாம்

0: பூமியில் காலூன்றி வெறுமனே நிற்கக்கூடாது. பூமியையே அசைக்க வேண்டும். நாம் அசைக்கிற அசைப்பில் அதனோடு ஒட்டி கிடந்து உழலுகின்ற மக்கள் உலுக்கி பிடித்தவர செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அவர்கள் அந்த பிடிப்பிலிருந்து விடுதலை பெறுவார்கள். உனக்கு எல்லாமே எளிதாக இருக்கிறது அந்த்ரியுஷா என்று சிரித்து கொண்டே சொன்னாள் தாய். ஆமாம், வாழ்க்கையைப் போல் என்றான் ஹஹோல். சில நிமிஷம் கழித்து அவன் பேசினான். சரி, நான் வயல்வெளியில் கொஞ்சம் உலாவி வரப்போகிறேன். குளித்த பிறகா? காற்று வேறு அடிக்கிறது, சளி பிடிக்கும் என்று எச்சரித்தாள் தாய். கொஞ்சம் காற்றாடி வந்தால்தான் தேவலை என்றான் அவன். சளி பிடிக்காமல் பார்த்துக்கொள், கொஞ்சம் பாட என்றான் பாவல். வேண்டாம், நான் போகிறேன். அவன் தனது உடைகளை மாட்டிக்கொண்டு ஒன்றுமே பேசாமல் வெளிக்கிளம்பினான். அவன் மனம் என்னவோ சங்கடப்படுகிறது என்று பெருமூச்சுடன் சொன்னாள் தாய். அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து நீ அவன் மீது அதிகமான அன்போடு நடந்து கொள்கிறாய். அதை பற்றி எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்றான் பாவல். நானா? எனக்கு அப்படியொன்றும் தெரியவில்லை. என்னவோ அவனை எனக்கு ரொம்பவும் பிடித்து போயிற்று. எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. உனக்கு மிகவும் அன்பான மனம் அம்மா என்று மெதுவாக சொன்னான் பாவல். நான் மட்டும் உனக்கு, உன் தோழர்கள் அனைவருக்கும் உதவ முடிந்தால், கொஞ்சமேனும் உதவி செய்ய முடிந்தால், எப்படி உதவுவது என்பது மட்டும் தெரிந்தால் கவலைப்படாதே அம்மா, நீ தெரிந்து கொள்வாய். எனக்கு அது மட்டும் தெரிந்து விட்டால் அப்புறம் கவலையே இராது என்று சிறு சிரிப்புடன் கூறினாள் தாய்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:00.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார்ஸ். குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் அறிமுகமானவர்கள் 70-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல பல்வேறு கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. யார் இவங்க? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? காசி திரைப்படத்துல நடித்து ரசிகர்களுடைய நினைவில் நீங்கா இடம்பெற்ற நடிகைகளான காவேரி மற்றும் காவ்யா மாதவன் ஆகியோர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோடைய ஸ்டார்ஸ்.

மாநிலத்த பூர்வீகமாக கொண்ட நடிகை காவேரி அவர்களுக்கு கல்யாணி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. மலையாள திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் ஹீரோயினாக மட்டுமில்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. இவர் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்கள்ல 70க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. காவேரி அவர்கள் 2000ல் வெளியான கண்ணுக்குள் நிலவு திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான

0: இந்த படத்திற்கு பிறகு தொடர்ந்து சப்போர்ட்டிங் ரோல்களிலும் ஹீரோயினாகவும் தமிழ்ல சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்பொழுது உங்களுக்காக கருப்பன் திரைப்படத்தில இருந்து இவரும் நடிகர் பசுபதி அவர்களும் உரையாடும் ஒரு காட்சி வருது.
1: நம்மளுடைய
0: வாழ்க்கையே பலவித உறவுகளால பின்னி பிணைக்கப்பட்டதுதான். உறவுகள் இல்லாத வாழ்க்கையை பத்தி நம்மளால யோசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உறவுகள்ல ஒரு உன்னதமான உறவுனா அது அண்ணன் தங்கை உறவு. வேறொரு வாழ்க்கையை நோக்கி ஒவ்வொருவரும் திசை மாறி சென்றாலும் அண்ணன் தங்கை அப்படின்ற அந்த சகோதரத்துவத்தை நம்மளால என்னைக்குமே மறக்க இயலாது. எப்படி இருந்தாலும் தன்னுடைய தங்கை நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும்னு ஆசைப்படுற அண்ணன்களும் தன்னுடைய அண்ணன் நல்ல நிலைமையில மத்தவங்க முன்னாடி மதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வளம் வரும் தங்கைகளும் இந்த உலகில் ஏராளம். அவர்களுக்காகவே எழுதப்பட்டது போன்ற ஒரு பாடல் தான் இது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை காவேரி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. கண்ணுக்குள் நிலவு அப்பு, பெண்ணின் மனதை தொட்டு, நினைக்காத நாளில்லை, சமுத்திரம், காசி, புன்னகை பூவே, கண்ணாடி பூக்கள், குட்டி பிசாசு, கருப்பன் முதலிய படங்கள் தமிழில இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்துல காயத்ரி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. படத்தை பார்க்கும் பொழுது இவர் இறந்திருப்பார் என்று நாம் நினைத்திருக்க உயிரோடு வரும் சீன் செம ட்விஸ்டா இருக்கும். ரசிகர்களால அந்த காட்சியை மறக்கவே முடியாது. இந்த படத்துல வரும் ஒரு நாள் ஒரு கனவு பாடல் காட்சியில ஹீரோவிற்கு மட்டும் இவர் தெரியும் அந்த சீனை நம்மளால சொல்லவும் முடியுமா? நம்மால மறக்க முடியாத பாடல் தானே இது. இப்பொழுது உங்களுக்காக கண்ணாடி பூக்கள் திரைப்படத்துல இருந்து தாயும் மகனும் உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: அது சரி. ஆமா, வசந்த் பக்கம் வந்தானா?
2: மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கணும், இந்த பக்கம் போறத பார்த்தேன். அம்மாவுக்கு பிள்ளைக்கு ஏதாவது சண்டே? அம்மா
1: அப்பா வரும்போது சண்டை போட சரியா இருக்கும். அதுக்குதான். ஓ அப்படியா,

0: கஷ்டப்பட்டோன்னு கோவத்தை காட்ட வேண்டாம். இப்போது சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுங்க, அப்ப வரும்போது மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
1: கனவுகள் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் கனவுகள் கண்டிப்பாக இருக்கும். கால சூழலில் கனவுகள் மாறி போகலாம், மறந்து போகலாம். ஆனால் நாம் கண்ட கனவு என்றும் நம் நினைவில் ஏதோ ஒரு இடத்தில் வலம் வரும் தானே. அப்படி வலம் வரும் ஒரு கனவு வாழ்க்கையில் என்றுமே மறக்க இயலாத வகையில் இருந்தால் நம் மனநிலை எப்படி இருக்கும்? மறக்க முடியாத ஒரு கனவை பற்றி இருவரும் சொல்கிறார்கள். நாமும் சற்று கேட்போமா இவ்விருவரின் கனவு என்னவென்று? பாடல் வருகின்றது கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம்.
3: பசியுடன் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை காவேரி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2001 இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் சமுத்திரம். இந்த படத்துல ராசாமணியாக 3 சகோதரர்களுக்கு பாசமிகு தங்கையாக உணர்வுகரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை காவேரி. அண்ணன்களின் மேல் அதீத பாசம் கொண்ட ராசாமணி அவர்கள் சொல்லும் மாப்பிள்ளையை மணந்து அதற்கு பிறகு பல இன்னல்களை அனுபவித்து ஒரு கட்டத்துல தன்னை வச்சுதான் தன்னுடைய சகோதரர்களை புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து மனம் கொதித்து திருமண பந்தத்தை உடைத்து நிறைவாத பெண்ணாக அண்ணன்களிடமே மீண்டும் தங்கையாக வராங்க ராசாமணி. அண்ணன் தங்கை பாசத்தை சொல்லும் படங்கள்ல இந்த படமும் ஒன்று. தங்கையாக அந்த கேரக்டருக்கு உயிரோட்டமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை காவேரி அவர்கள் சமுத்திரம் திரைப்படத்துல. சமுத்திரம் திரைப்படத்துல வரும் அழகான சின்ன தேவதை பாடலை மறக்க முடியுமா? பல சிஸ்டர்ஸோடைய ஃபேவரட்னே சொல்லலாம். இப்ப உங்களுக்காக சமுத்திரம் திரைப்படத்தில இருந்து உணர்வுகரமாக தன் அண்ணனிடம் பேசும் ஒரு தங்கையின் மனநிலையை வெளிப்படுத்தும் காட்சி வருது.
4: நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீங்க எவ்வளவு அவமானப்பட்டீங்க? நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடியும் பட்டீங்க. அவனுக்கு பொண்டாட்டியாவோ இந்த வீட்டுக்கு மருமகளாவோ இருந்தா நான் சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்னா உங்க தங்கச்சியா இருந்தா மட்டும் சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ உங்க பழைய தங்கச்சியா வந்திருக்கேன். என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, கூட்டிட்டு போயிடுங்க.
3: நாம் கேட்கும் பல விஷயங்கள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு பதில் ஒவ்வொரு மனிதரை பொறுத்து மாறுபடும். அதற்காக நாம் என்றும் கிடைக்காமல் போய்விடும் என்ற எண்ணத்தில் கேட்காமல் அமைதியாக இருந்துவிட்டால் நாம் ஏன் கேட்காமல் போனோம் என்ற சிந்தனையும் நம்மை பின்தொடரும். அந்த ஒரு காரணத்துக்காகவே மனதில் எந்த தடுமாற்றம் இருந்தாலும் கேட்டு விடுவோம், நம்முடைய ஆசையையும் வெளிப்படுத்தி விடுவோம். அப்படித்தான் எங்கும் தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன கேட்டார்கள்? கேட்டது கிடைத்ததா அல்லது கிடைக்காமல் போனதா என்பதை பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது அப்போ திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி.

0: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை காவேரி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை காவேரி அவர்கள் தன்னுடைய நடிப்பால ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திய படம் தான் காசி. இந்த படத்துல நடிகை காவேரி அவர்கள் காவேரி கதாபாத்திரத்திலே நடிச்சிருப்பாங்க. வாய்ப்பேசா மாற்றுத்திறனாளியாக இந்த படத்துல தோன்றியிருப்பாங்க. தன்னோன் மேல் கொண்ட காதலால அவனுக்காக எதையுமே செய்ய துணியும் காவேரி தீயவனால வஞ்சிக்கப்படுறாங்க. யாரிடமும் சொல்ல இயலாமல் தவிப்பவளுக்கு ஒரே ஆறுதல் நாயகனுடைய தங்கை மட்டும்தான். அவளும் ஒரு கட்டத்துல மறித்து போக தொடர் துன்பத்தால அல்லல் பட்டு சோகத்துடைய மறுபிறப்பாக வளம் வரும் காவேரி கதாபாத்திரத்துல தன்னுடைய நடிப்பால நம்மையும் கண்ணீர் சிந்த வச்சிருப்பாங்க நடிகை காவேரி. இந்த படத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த படம் முழுவதுமே இவருக்கு நேர்ந்த அந்த அவல நிலை யாருக்குமே தெரியாம போயிடும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீன்ல காவேரி காவேரிக்காக அழுவதா அல்லது தோழிக்காக அழுவதா அல்லது தன்னவனுக்காக அழுவதா என்று கண்ணீர் சிந்தும் அந்த நிறைவு காட்சி ரசிகர்களை உணர்வு குவியல்ல சிக்க வைக்கும். காசி திரைப்படத்தின் காவேரிய ரசிகர்களால என்றுமே மறக்க இயலாது என்பதுல யாதொரு சந்தேகமும் கிடையாது. இப்ப உங்களுக்காக அப்பு திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
2: இன்னும் கொஞ்சம் போட்டுக்கேன்.
1: உணர்வுகளாலும் உயிராலும் எண்ணத்தாலும் அனைத்தினாலும் இவனை ஆட்டி படைக்கும் மங்கை இவள். இவனுக்காக அவள் செய்யும் பல விஷயங்களால் இவனுடைய மனநிலை குதூகலமாக இருக்கின்றது. அந்த குதூகலத்துடன் அவள் மேல் தான் கொண்டுள்ள நேசத்தையும் வெளிப்படுத்துகின்றான் இவன். மங்கையை மனதில் சுமந்து கொண்டு இவன் சொல்ல வருவதுதான் என்னவென்று நாமும் சற்று கேட்போமா? பாடல் வருகின்றது உங்களுக்காக காசி திரைப்படத்திலிருந்து.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: உணவுக்கு பின் ஏற்படும் இறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை காவேரி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்துல மீனா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் மௌலி அவர்களுடைய மகளாக அனைவரின் மேலும் அன்பு செலுத்தும் மங்கையாக நடிச்சிருப்பாங்க. அப்பு திரைப்படத்துல நடிகர் விக்னேஷ் அவர்களுடைய காதலியாக தமிழ் தெரியா வேறு மாநில மங்கையாக பூஜா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. படத்துல பாத்தீங்கன்னா இவருடைய காதலுடன் இணைந்து பூஜாவும் மரணித்து போவாங்க. கண்ணாடி பூக்கள் திரைப்படத்துல ஒரு தாயாகவும் மனைவியாகவும் உணர்ச்சிகரமான நடிப்பை மீரா கதாபாத்திரத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை காவேரி. புன்னகை பூவே திரைப்படத்துல நித்யா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் நந்தா அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க. தோழியுடைய காதலை தட்டி பறிப்பவராக, உண்மையை நாயகனிடம் சொல்லாமல் முடிவில் குற்ற உணர்ச்சியில் தத்தளிப்பவராக தன்னுடைய நடிப்பா இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை காவேரி. தமிழ நிறைவாக 2017 வெளியான கருப்பன் திரைப்படத்துல நடிகர் பசுபதி அவர்களுக்கு மனைவியாக முத்து என்கின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை காவேரி. நடிகை காவேரி அவர்களுக்கு 2002 சிறந்த நடிகைக்கான நந்தி விருது வழங்கப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்காக புன்னகை பூவே திரைப்படத்திலிருந்து தோழிகள்

0: வரும் உரையாடும் ஒரு காட்சி வருது.
1: உங்க அப்பா இது வரைக்கும் உன்னை போடின்னு சொன்னதில்ல, இது உனக்கு தேவையா? சுமதியோட கால நீ பாக்கல, அந்த வழி உனக்கு தெரியாது. அதான் அவளுக்கே தெரியலையாமே, மனசுல அவன் பேரை நினைச்சாலும் வழி பறந்து போயிடுச்சான். அப்படின்னா அவன் என்ன குளோரோஃபார்மா? ரொம்ப கஷ்டம் நிதி, யாராவது கை கொடுத்தாலே 10 முறை வாஷ் பண்றியே ஏன்? இட்ஸ் மை ஹேபிட், மாத்திக்க வேண்டியதானே. பழகிடுச்சு, ஒரு சாதாரண ஹேபிட்டையும் உன்னால மாத்திக்க முடியல. ராஜுதான் லைஃப்னு சுமதி நினைச்சிட்டா, எப்படி மாத்திக்க முடியும்? லுக் மீரா, உலகத்துல ரொம்ப சீப்பா கிடைக்கிறது லவ் அட்வைஸ் தான். அது ரெண்டுமே எனக்கு தேவையில்லை.

0: சரியான ஹாபிட்டியே உன்னால மாத்திக்க முடியல. ராஜு தான் லைஃப்னு சுமதி நினைச்சிட்டா, எப்படி மாத்திக்க முடியும்?
1: லுக் மீரா, உலகத்துல ரொம்ப சீப்பா கிடைக்கிறது லவ் அட்வைஸ் தான். அது ரெண்டுமே எனக்கு தேவையில்லை. நீ வேணா பாரு, சுமதியோட லைஃப் எ பிக் குவெஸ்டின் மார்க்.
2: காதல் வந்து விட்டாலே காதலர்களை கட்டுப்படுத்த முடியாதல்லவா? அதுவும் காதலியின் விழி அசைவில் சிக்கி கொண்டால் அதிலிருந்து மீளவும் முடியுமா? அப்படி மீளாமல் சிக்கிக்கொண்ட இவனுடைய நிலையை பாடல் மூலம் நாமும் அறிய போகின்றோம். பாடல் வருகின்றது உங்களுக்காக, புன்னகை பூவே திரைப்படத்திலிருந்து.

போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

இணைப்பார விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 1984 செப்டம்பர் மாதம் 19 கேரளாவில பிறந்தாங்க நடிகை காவ்யா மாதவன். பாரம்பரிய நடனத்தை முறைப்படி கற்று தேர்ந்தவர். 75 படங்களுக்கு மேல மலையாளம் மற்றும் தமிழ்ல நடிச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக 1991 தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய இவர் ஹீரோயினாக மட்டுமல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடித்துள்ளார். தமிழ்ல இவர் காசி படம் மூலம் அறிமுகமானார். என்மன வானில், சாது மிரண்டா முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். என்மன வானில் திரைப்படத்துல நடிகர் விஜயகுமார் அவர்களுக்கு மகளாக, வாய்ப்பேசா மாற்றுத்திறனாளியாக நடிகர் ஜெயசூர்யா அவர்களுடன் நடிச்சிருப்பாங்க நடிகை காவ்யா மாதவன். இந்த படத்துல வரும் என்ன சொல்லி பாடலை பற்றி என்ன சொல்ல, பலரை மெஸ்பரைஸ் செய்த பாடல் அல்லவா இது. சாது மிரண்டா திரைப்படத்துல நடிகர் பிரசன்னா அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க நடிகை காவ்யா மாதவன். அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருது 2 வழங்கப்பட்டிருக்கு. எவ்விதம் சொல்வது, எப்படி சொல்வது, எந்த வார்த்தையை வைத்து சொல்வது என்று சொல்ல முடியாமல் சிக்கி தவிக்கின்றால் இங்கொருத்தி. காரணம் என்ன, அனைத்தும் காதல் தானே. காதல் கொண்ட மங்கையின் நிலையை நாமும் சற்று தெரிந்து கொள்வோமா? பாடல் வருகின்றது என்மன வானில் திரைப்படத்திலிருந்து.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தட்டுல சாப்பாடு, காதுல ஹெட்செட்னு இந்த மாதிரி நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை காவ்யா மாதவன் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். காசி திரைப்படத்துல நாயகனுடைய தங்கையாக லக்ஷ்மி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை காவ்யா மாதவன். அண்ணன் மேல பாசம் கொண்ட தங்கையாகவும் அவனை நேசிக்கும் மங்கைக்கு தோழியாகவும் நடிகை வடிவுக்கரசி அவர்களுடைய மகளாகவும் இந்த படத்துல வலம் வரும் கேரக்டர் தான் லக்ஷ்மி. ஏழ்மை நிலையால் ஏற்படும் இன்னல்களையும் குடும்ப உறுப்பினர்களால ஏற்படும் மனக்கசப்பையும் ஏற்றுக்கொண்டு தன்னை சுற்றியுள்ளவர்கள் மேல் அன்பு செலுத்தும் லக்ஷ்மி தன் அண்ணனுடைய நலனுக்காக தனக்கு நேர்ந்த கொடுமையை மறைக்கிறாங்க. தோழிக்கு ஆறுதல் சொல்பவர் தீயவர்களால தனக்கு நிகழும் நன்மையையும் ஏற்க முடியாமல் தவிக்க, மேலும் தன் குடும்பத்தை முன்னிறுத்தி தன்னை துன்புறுத்தவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாமல் மரணத்தை துணை என ஏற்கிறாங்க லக்ஷ்மி. வார்த்தைகளால வெளிப்படுத்த இயலா பல உணர்வுகளையும் தன்னுடைய நடிப்பின் மூலம் காசி திரைப்படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை காவ்யா மாதவன். காசி திரைப்படத்தை பார்த்தவர்களால லக்ஷ்மி கதாபாத்திரத்தை மறக்க முடியாது. அந்த காட்சிய பார்க்கும் பொழுதே நம்மளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இப்போ உங்களுக்காக காசி திரைப்படத்திலிருந்து அண்ணன் தங்கை இருவருக்கும் நிகழும் இயல்பான ஒரு உரையாடல் காட்சி வருது.
2: என்ன துணி இது? ஒரு புடியா ஒரு வருஷம் கூட உழைக்க மாட்டேங்குது.
3: துணி உழைக்காதமா, நாம தான் உழைக்கணும்.
2: நக்கலா, சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னா?
3: ஐயோ, இருந்தது ஒரே ஒரு நல்ல சட்டை, அதுவும் கிழிஞ்சிருச்சா?
2: கிழிஞ்சது உன் சட்டை இல்ல, நீ ரவுக்க. போன வருஷம் திருவிழாவில் நீ வாங்கி கொடுத்தது எத்தனை இடத்துல ஓட்டு போடுறது? கூட ஒரு ரவுக்க இருந்தா நல்லா இருக்கும்னே.
3: சரி, வாங்கிட்டு வரேன்.
2: மறந்துடக்கூடாது. சிவப்பு கலர்னா எனக்கு நல்லா எடுப்பா இருக்கும். பூ போட்டதோ பொட்டு

0: பூவு பொட்டு செவப்பு கருப்பு எனக்கு எல்லாமே இருட்டு தானம்மா.
1: எதையும் தொட்டு பார்த்தே துல்லியமா சொல்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே, உனக்கா தெரியாது.
2: உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
3: மகளிர் நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. காசி திரைப்படத்துல நடித்த நடிகைகளான காவேரி மற்றும் காவ்யா மாதவன் ஆகியோர்களை பத்தி இன்றைய ஷோல தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்கள் நினைப்பது நடக்காமல் போனாலும் நடப்பதை எப்பொழுதும் தெளிவான சிந்தனையுடன் அணுக முற்பட்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். இனி டிஎம் சௌந்தரராஜன் குரலில் ஆசை முகம் படத்திற்காக இதோ பாடல்.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயம்

புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் தாவரவியல் பூங்கா புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலை வாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தோடு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பெறுவதற்கு 50% பிந்தைய மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2026 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10/9/2026 புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன், படம் அன்புக்கரங்கள். இனி கேட்கலாம் என் அண்ணன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் எங்க ஒரு ராஜா படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். பாடல் கேட்கும் முன், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் தாவரவியல் பூங்கா புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை இயக்ககத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதும் இருப்பின் வரும் 10/9/2026 தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தத்துவ பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதோ சுமை தாங்கி படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு மகிழ்வது இனிய படப்பாடல்களைத்தான். பணத்தோட்டம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களின் பசுமையான நினைவுகளை கண்முன்னே காட்சிப்படுத்தியது சுகமான ராகங்களாக தத்துவ பாடல்களை கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். மதுரை மாவட்டம் திருவாதவூர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, பானாவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 4 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. காஞ்சிபுரம், காவேரிப்பாக்கம், திருத்தணை, கீழணை, ஸ்ரீபெரும்புதூர், மின்னல், பணப்பாக்கம், வாலாஜாபாத், ஷோலிங்கர், கள்ளன்றி, வந்தவாசி, செய்யாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ராணிப்பேட்டை, சேத்பட், வேலூர், ஹோசூர், சிங்கம்புணரி, கலவை, தானியமங்கலம், திருப்பத்தூர், திருக்கழுக்குன்றம், கேளம்பாக்கம், உத்திரமேரூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட், கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி அணை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சேலம் மாவட்டம் சந்தியூர், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர்,

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. 15 வினாடி. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கே எஸ் சித்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் முன் விளம்பரம்.
1: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
2: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஸ்மரவாரம் என்ற சதாசிவ பிரமேந்திரர் கிருதி, பகுதாரி ராகம், ஆதித்தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் இனி அலைபாயுதே என்ற ஊத்துக்காடு வெங்கடகவி பாடல், கானடா ராகம் ஆதிதாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியை. இனி ஜகதோதாரண என்ற புரந்தரதாசர் தேவர்நாமா காப்பி ராகம் ஆதி தாளத்தில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது
1: வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல்.
0: கலா கேந்திரா மூவிஸ் வழங்கும் எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் நாகேஷ், ஜெயந்தி, மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், ஸ்ரீகாந்த், சௌகா ஜானகி, மனோரம்மா, ஐயசா, எஸ் என் லக்ஷ்மி மற்றும் பலர். இசை வி குமார், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர்.
2: இந்த மாடிப்படி மாதம் எங்கே காணோம்? பாத்தேல மளிகை சாமான் வாங்கத்தான் போயிருக்கான். வேஷா இருக்கு, அதுக்கு இப்ப நேரமா?
3: மது மது பட்டக்க, மாது இன்னமா வரல,
2: நீயும் அவனுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிய.
3: தொடர்கத பிடிக்கணுமே
2: இப்ப, அதுக்குத்தான் ரொம்ப அவசரமா?
4: ஏ மாதுக்கண்ணா,
2: ஐயோ ஐயோ, மூஞ்சி மகனே சைக்கிள் கடவுளை கண்டேன் சினிமாவுல பட்டாப்புடி ஜெயராமன் மூஞ்சி கூட சோப பூசிட்டு வந்திருந்த மாதிரி.
4: பட்டா பிளேடுக்காக காத்துட்டு இருக்கேன்,
2: யாராவது பார்க்க போறா போங்க உள்ள. எப்ப வர்றேன் கடைக்கு போன? இவ்வளவு நேரமா
4: கூட்டம் சட்டு புட்டு வர முடியல. மருந்து வாங்கிட்டு செவ்வாய்க்கிழமை எந்த சலூன் திறந்திருப்பான்? அம்மட்டம் வராவதி சுப்பையன் கடை. மாது, பெங்களூர் இருந்து ட்ரெயின் எப்படா வருது? யார் தர வர்றாங்க? என் பொண்ணு பாரு, பேரு பாரு, ஊரு பெங்களூரு. குட்ரிப் ட்ரெயின் எத்தனை மணிக்குடா வருது? பெங்களூர் மெயில்னா 5:40 வருது. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் தான் 7:25 வருது. பட்டமாவே
2: அன்புக்கரங்கள் சினிமாவில சிவாஜி வர்ற மாதிரி பெரிய ஸ்டேஷன் மாஸ்டர் குடிமொழிக்கு போற மாதிரி கத்துறாடா மாது.
4: ஏ மாமி, ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொன்னா பத்தாதா? அதுதான் சினிமாவை சொல்லித்தான் சொல்லணுமா?
2: நேக்கு தோணித்து சொன்னேன், போகட்டும். பிளேடு வாங்கிட்டு வந்திருக்கியா
4: மாமி?
2: அவருக்குடா
4: மாது, அமாவாசை என்னைக்குடா? இத்தனை குடுத்துற இருக்கிற இந்த வீட்டுல பௌர்ணமி அன்னைக்கு கூட அமாவாசை தான். என்னைக்கு வெடிச்சு வந்திருக்குது? விளையாட அமாவாசை அன்னைக்குன்னு சொல்லு. வியாழக்கிழமை வந்து ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் போகுது, பிச்சமனு போட்டிருக்கான் பஞ்சாங்கத்துல. டேய் மாது, இன்னைக்கு காலை இருந்தா டைம் டேபிள் அவனை கேளம் பா. அவனுக்காக தான்டா உன்ன கேக்குறேன். காலேஜ் டைம் டேபிள், காலையில பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தியரி, அப்புறம் ஆர்கானிக் பிராக்டிகல்.
2: மாது மாது
4: தொடர்கானே, போன வாரம் கமலா தற்கொலை படிக்கிறதுக்காக பாட்டு மேல குதிக்கிறது தயாரா அடிக்கும் போது தொடர்ந்து போட்டான்ல?
2: கதையை சொல்லாத,
4: இந்த வாரம் குதிக்கல.
2: ஐயோ
4: போயிட்டே இருக்கா, தொடர்ந்து போட்டான். ஏய் கணவனே, உன் கணக்குல சிகரெட் தர மாட்டேங்கிறான். ஏண்டா என் கணக்குலன்னு கேட்ட? என் கணக்குல ஓபன் பண்ண மாட்டேங்கிறானே. மாது, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டேன், நானே சபாபதி சார் வீட்டுல கொடுத்துறேன். ஒரு தேங்க்ஸ் வரும், வாங்கி போட்டுக்கேன்.
5: சார் நான் காலேஜ் கிளம்பலையா? டேய் அவன் ஒன்றும் சாப்பிட்டு மாட்டான்டா.
6: சாருக்கு எங்கடா சாப்பாடு?
5: அவர் என்ன நம்மள மாதிரியா? அதான இருக்கிற இடத்துல இருந்து கையை நீட்டி ஒரு கூப்பாடு போட்டா தட்டுல சாப்பாடு.

0: மாது வந்திருக்கிறேன், நான் மாது வந்திருக்கிறேன்.
1: மாது வா, இந்த சோறு வடிக்கிறப்பா, கொஞ்சம் நேரம்
0: காலேஜுக்கு நேரம் ஆயிடுங்க.
1: உனக்கு வேற வயசு வடிச்சு போட்டுதான் இருக்கேன்.
0: நீங்க எங்க கொட்டுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தானே போடுறீங்க. சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு மண்ணெண்ண வாங்கணும், டின் எல்லாம் எடுத்து வைங்க.
1: சரி சரி, நீ போய் வாங்கிட்டு வரமா, நானா போவேன்.
0: மாது வந்திருக்கேன், நான் மாது வந்திருக்கேன்.
2: இவன் ஒருத்தண்டா, இங்கே தானே கிடக்குறேன். அப்புறம் என்ன, மாது வந்திருக்கேன், மாது வந்திருக்கேன்,
0: மாது வந்திருக்கேன்னு சொன்னா அம்மா புரியும்டா.
2: சரி, சோறு வேணும்னா அம்மா தாயே சோறு போடுவானு காண. பிச்சை எடுக்கிறதுல கௌரவம் இல்லடா.
0: கோபிநாத், நீ சொல்றது எப்படி தெரியுமாடா இருக்கு? நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணியை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கேன். நீ மேல நின்னுகிட்டு ஏண்டா மாது, இன்னுமா நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கா?
2: கோச்சுக்கிட்டாண்டா?
0: சிச்சி, இதுக்கெல்லாம் நான் கோச்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமை இருக்க மாட்டேன்டா.
2: என்னடா பெரிய நிலைமை, இன்னும் பிச்சை தலை எடுக்கிற
3: பிச்சை. என்னடா சொன்ன மாது, இன்னொரு அவனை ஏதாவது சொன்னேன், உன்னை அங்கேயே வெட்டி புதைச்சு போடுவான் படவன். ஏய், அவன் எல்லாருக்கும் இப்ப உடம்ப செருப்பா தச்சு போட்டு உழைக்கிறான்டா, அதனால அவனுக்கு சோறு போடுறாங்க, சாப்பிடுறான். அது மாத்திரம் இல்லடா, படிக்கிறான், பரீட்சைகளை பாஸ் பண்றான். உன்ன மாதிரி ஊர் சுத்ததுல உதவாக்குற ராஸ்கல் போட.
0: அவன் ஒண்ணு சொல்லாதீங்க சார்.
3: போட உடனே.
0: நல்லவன் சார் அவன்.
3: அலமேலு, மாது வந்திருக்கா பாரு, சுத்த உதவாக்குற பையன்.
0: இந்த வீட்டுல எல்லாருமே எங்கிட்ட வேலை வாங்குறாங்க, உங்களை தவிர. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்குறேன்.
3: மாது, எல்லா வேலையும் என்னாலே செய்திருக்க முடியுதுரா, அதனால நானே செய்திருக்கிறேன்.
0: உங்களால செஞ்சுக்க முடியாத வேலையே கிடையாதா?
3: இந்த உலகத்துல மனுஷனால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது.
1: அள்ளு தேய்க்கிற டூத் பேஸ்ட டியூப் விட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டியூப்புக்குள்ள போட முடியுமோ?
3: படவா ராஸ்கல்,
0: ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பார்த்து படவா ராஸ்கல்னு சொல்லலன்னா அன்னைக்கு எல்லாம் எனக்கு எதுவும் மாறி சார், சாப்பாடு இறங்க மாட்டேங்குது.
3: சாப்பிட சாப்பிட தலைமையில இன்னொரு சாதம் வேண்டா, பரவாயில்ல சாப்பிடா, வயிறு ரொம்ப சாப்பிடா. படவா ராஸ்கல்,
4: நீ என்னதான் சத்தம் போட்டாலும் சண்டை போட்டாலும் உன் கையால பட்ட சமையல் இருக்கு பாரு, வெகு பிரமாதம்.
5: இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல.
3: ஐயோ பட்டு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுது, மேனேஜர் வேற எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விடுவாண்டே.
0: சார், நான் காலேஜ் போயிட்டு வரேன் சார்.
4: மாதுகண்ணா, ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வாங்க.
0: டாக்ஸியா? இத கொண்டு வர.
5: இந்த இருமல் கிழ உயிரோடு இருந்துட்டே ஏன் இப்படி நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கு?
3: வயசு காலம்ன்றது எல்லாருக்கும் வரும்பா, நாம என்னைக்கு இப்படி இருந்துட போறது இல்ல. மார்க்கண்டைய மாதிரி
1: டாக்ஸி ரெடி.
4: சரி சரி, அடுத்துமா பட்டா வரட்டுமா?
3: நீ கூட்டிட்டு வந்த டாக்ஸி தான ஆபீஸ் போற, போற வழியில ஒண்ணு இறக்கி விட்டு போனா குறைஞ்சா
1: போயிடுவான்.
0: பாப்பாவுக்கு மருந்து கொடுத்த மறந்துட்டேன், மருந்து கொடுத்துட்டு அப்புறம் காலேஜ் போறேன்.
3: ஏழு நாளைக்கு ஒரு தடவை சோத்த போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஏழு தடவை வேலை வாங்குறாங்களே, போதா குறைக்கு இந்த இருமல் கிழமை வேற இவனா இழுத்து விட்டுட்டது.
0: சரி சார், நான் காலேஜ் போயிட்டு வரேன் சார்.
1: அப்பா மாது, மாது சாப்பிட்டா கண்ணா?
0: உங்களுக்கு என்ன வேணும்?
1: மிஷன்ல ரெண்டு படி கோதுமை கொடுத்தேன், அரைச்சு வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வந்துறேன்.
3: அவன் காலேஜ் போகணும், நேரமாச்சு, காலேஜ் போகட்டும்.
1: நான் என்ன காலேஜ் போக வேண்டாம், நான் சொல்றேன் நல்லா போகட்டுமே. நான் ஒருத்தான் அந்த கட்டடத்துல மாது கிட்ட வேலை வாங்குறேன்னா என்ன?
3: வர்றா, சண்டை பிடிச்சிக்கிட்டே இருங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன்.
1: நானும் தாண்டா உனக்கு சோத்தப்பட்டு வளர்க்கறேன். நான் குடும்பக்காரி, ஈவு இறக்கம் இல்லாதவ, மனசுல பற்றாதவமே இல்லாதவ.
3: அப்படியெல்லாம் நான் சொன்னனா?
1: உள்ளத்தை வச்சு பேசுறது தெரியாதா? நான் அவனை அடிப்பேன், கடைக்கு அனுப்புவேன். யாரு எச்சாடி கட்டு போனா உங்களுக்கு என்னங்க? நீங்க ஏன் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க? எழுந்து வாங்க. இனிமே உங்ககிட்ட ஒரு வேலை சொல்லலப்பா, உனக்கு வக்காலத்துக்கு தான் ஒரு கழுத்தை வச்சிருக்கேன். கொண்டா
0: சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார்.
5: மாது, மாது கண்ணா,
0: உங்களுக்கு என்ன வேணும்?
5: நோக்கி எப்படிதான் தெரிஞ்சது? மாதுன்னா மாதுதான், யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன வேணுங்கிறது நோக்கி எப்படிதா தெரியறது?
0: உங்க குரல்லயே தெரியறது.
5: ரெண்டு படி உளுத்தம் பருப்பு வேணும்டா, இட்லி கிடைக்கணும்.
3: இந்தாமா, சரி சரி, நமக்கு
0: ஏன் மாமி இப்போ காலேஜ் இருக்க, இத காலையில சொல்லிட கூடாதா?
5: செனிய முடிச்ச காலேஜே சாயங்காலம் வச்சுட்டா என்ன? மாதவ, கடைக்கு போறியா? எனக்கு கூட துணி எல்லாம் துவைக்கணுப்பா.
0: என்னது, துணி துவைக்கிறமா?
5: இல்ல மாது, சோப்பு வேணும்னு சொன்னேன். உடுத்தம் பருப்பு சோப்பு வேணுப்பா.
0: என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காவேரிமா இருக்காங்களே, அவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு.
5: ஆமா, அவளுக்கு என்ன?
0: அவ ரொம்ப அழகாம. இந்த காவேரி அம்மா இதே இடத்துல ஏழு எட்டு வருஷமா குடுத்து நடக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட வராத அந்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்குதாமே.
5: என்ன காரணமா இருக்கலாம்?
0: என்னவா இருக்கும்? உட்கார்ந்து யோசிப்போமே.
5: பெண்கள் சமாச்சாரம் உனக்கு ஏண்டா?
0: சரி, எனக்கு வேண்டாம்.
5: அப்ப போயேண்டா.
0: உங்களுக்கு துணி துவைக்க வேண்டாம்?
5: துணி துவைக்க வேண்டாம்.
0: உங்களுக்கு இட்லிக்கு மாவரைக்க வேண்டாம்?
5: அப்புறம் பாத்துக்கிறேன்டா.
0: அப்புறம் அப்போ வச்சேண்டா.
5: அந்த பொண்ணு பார்வதி பாத்தியா, எப்படி இருக்க? அவன் ரொம்ப அழகா இருக்காளே, நானே இன்னும் பாக்கலக்கா. என்னமோ கண்டிச்சு பட்டு போதும், மூடி மூடி மறைக்கிறாங்க.

0: இன்னும் அவளை காணுமே. இருங்க இருங்க,
1: நல்ல காரியம், நல்ல நேரத்தில் நடக்கட்டுமே.
2: கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
3: பேர் என்ன?
1: பாரு பாரு,
3: உன்னை கேட்கணும். உன் வேலையை பார்த்துட்டு போ. காவேரி அம்மா மாதிரி காரை கொடு பொப்பிய.
2: இந்த பொண்ணு நான் எங்கேயோ பாத்துருக்கேன்.
0: அவளை நீங்க எப்படி பாத்துருக்க முடியும்? அவ நேத்து தானே பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா.
2: கரெக்டடி, பெங்களூர்ல நம்ம ராமசாமியோட மச்சன் இருக்கணும் இல்லையோ?
0: ஐயா, அது பைத்தியம்னா?
2: ஆமாண்டி, அந்த பைத்தியத்தை பார்க்க நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில இந்த பொண்ணை பாத்துருக்கேன்.
0: ஆஸ்பத்திரிக்கு போனவர் பொண்ணையும் பாக்குறேன். சரி சரி, அதை நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். இப்ப விஷயத்த சொல்லுங்க.
2: அந்த ஆஸ்பத்திரியில இதுவும் ஒரு பைத்தியமா இருந்தது.
0: பைத்தியமா?
3: சரி சரி, கல்யாணம் நிச்சயம் பண்ற இடத்துல ஏதாவது அசம்பாவிதமா பேசி காரியத்தை கொடுத்துட்டு போறேன். நமக்கே இந்த வீண் வம்பு பேசாம இருக்கோம். மாது, இத கொஞ்சம் கேளடா. பாவம், இந்த பொண்ணு பெங்களூர்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தாளா? இவர் பார்த்தாரா? அதான் இதை உடனே வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்கோ. அந்த பாவம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னதுல என்னடா தப்பு?
4: இது என்ன தப்பு?
3: மூடி மூடி மறைச்சாங்களா? ஏ சார், உங்க பொண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது உண்மைதானா? சொல்லுங்க. ஏன் சார் மாற மாதிரி நிக்கிறீங்க?
4: கொஞ்சம் நீங்களாவது மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லக்கூடாது சார்.
0: பேஷா இருக்கே, பைத்தியம் பிடிச்சிருக்கிறது பொண்ணுக்கு பையனை சமாதானப்படுத்த சொல்ற
4: சார். கல்யாணம் ஆயிரம் காலத்து பையன், நாங்க மூணாவது மனுஷா, இத தலையிடலாமோ?
0: அடிப்பட்டு போல வாங்க.
4: நாம் எல்லாரும் படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. கெட்டது எதுன்னு பார்த்து அதுக்கு மாத்து தேடலாமே தவிர உதறி எறிஞ்சிடுறதுல நியாயமே இல்லை.
1: அதுக்காக கல்யாணத்தை வியாபாரமா நினைச்சு குறைகளை மறைச்சி தள்ளி உள்ள நினைக்கிறீங்களே, இதெல்லாம் மட்டும் நியாயம் இருக்கா?
4: மிஸ்டர் குமரேசன், அப்படியே நீங்க இதை வியாபாரமா நினைச்சாலும் வியாபாரத்துல வாங்க வர்றவனுக்கு தான் சார் 100 கண்ணு தேவை, விக்கிறவனுக்கு கண்ணு தேவையில்லை. அதுக்காக நான் செஞ்சது சரின்னு சொல்ல வரலப்பா. இருந்தாலும் இத வியாபார சூழ்நிலையில வச்சு பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன்.
1: ஷார்ட்டா சொல்றேன், 15,000 ரூபாய் பணம் கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்கும்.
4: வரச்சுனியப்பா, வரச்சுனியன்னு சொன்னா வியாபாரம் ஆயிடுமே. சார் சொல்றது அன்பளிப்பு. மிஸ்டர் குமரேசன், நான் உங்களுக்கு 5,000 ரூபாய் தந்து
0: ரொக்கமா 15,000 வேணும்.
4: 5,000?
0: 15,000
4: வேணும்னா ஒரு 1,000 ரூபாய் போட்டு 6,000 ரூபாய்
1: தந்துடுறேன்.
5: வேற என்ன முடியலையாப்பா? வியாபாரத்துல ஒன்னோ ரெண்டோ கூட போனாலும் பரவாயில்லப்பா, என்ன தள்ளி விட்டுடுங்க, தள்ளி விட்டுடுங்க.
4: பரு
6: என்ன
0: பாட்டும் கூத்தும் ஒரே மக்களும் ஆபீஸ் போனஸ் படமா?
6: 700 ரூபாய்.
0: ஐயோ, வந்துடுதா?
6: கைய நீட்டாத.
0: குடுங்களே, நான் எண்ணி பார்க்க மாட்டேனா?
6: நான் அப்பவே எண்ணி பாத்துருக்கே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி
0: நீங்களும் சமயத்துல தமாஷா பேசுறேன். டனால் தங்கவேறு மாதிரி.
6: சரி சரி,
0: நான் தான் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேனே, அதை இப்படி டெபிட் பண்ணுங்களேன்.
6: நானா?
4: மாது வந்திருக்கிறேன். நான் மாது வந்திருக்கிறேன்.
0: ஞாயிற்றுக்கிழமை
4: இல்லை.

0: என்ன தேய்ச்சிட்டு வேண்டாம் குளிக்காம்
1: கையில வாட்ச கட்டிட்டே என்ன தேய்ச்சிக்கிறியா? வாட்சில வாட்டர் ப்ரூஃப் பாத்திருக்கேன், இதென்ன ஆயில் ப்ரூஃபா? எடோ கரெக்டே.
0: யா வரந்து போய்
2: மாது, இ வாட்ச் என் பிராண சிநேகிதன் ஒராள் கொடுத்ததான.
1: என்ன மாதிரியா சிநேகிதனா?
2: அயாள் மரிச்சு போய்,
1: ஆனா நான் இன்னும் உயிரோடவே இருக்கிறேன். இல்ல
0: ஏடா மாது, லோகத்தில் ஏற்றும் நிலவதுக்குள்ள மூணு பொருள்கள் எந்த இடத்துல உண்டு? ஒண்ணு எந்த அம்மா, ரெண்டு எந்த இ வாட்ச்,
1: மூணு
0: எந்த மூளா.
3: என்னடா பண்றது? சரியான சமயத்துல கொண்டு வந்த தெரியும், எனக்கு நேந்திர பழம் ரொம்ப பிடிக்கும்.
1: வாழைப்பழம் வேண்டாங்கிற உண்டா
3: மாது? மாது இப்ப நீ என்ன செய்ற?
1: தட்டை கழுவிட்டு வாய்
2: கொப்பளிச்சுறேன். இத்தனை வேகத்தில் ஆறு
3: எடுத்தோம். ஐயோ
0: கையும் களவுமாய் பிடிக்கும்.
3: மாடிப்படி மாது இருக்கானே, அவன் ஏழைதான், ஆனாலும் கெட்டிக்காரன், சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தாமலா போயிடுவான்.
1: மாதுவுக்கு நடி புத்திசாலி பையன் தான், அவனுக்கு என்னங்கிற?
3: பேசாம இந்த மாது தலையில நம்ம பார்வை கட்டி வச்சுட்டா என்னன்னு எனக்கு தோணுது.
4: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு எதிர் நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
5: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
4: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை. தொடர்வது எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: இந்த வீட்டுல எனக்கு பள்ளம் தோண்ட பாக்குறாங்க. பள்ளமோ எந்த அது வரையும் ஞான அதை மூடும்.
1: நான் பள்ளத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா
0: நாயர், நீ எப்பாவது யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? எனக்கு காதலிக்க நேரம் இல்ல. போட்டே இதொக்க எத்தனை சோதிச்சோம்
6: நாயர். அந்த பார்வை என் தலையில கட்டுறதுல முடிவு பண்ணிட்டாங்கப்பா. காவேரி அம்மாவும் தர்மலிங்க சாரும் ரகசியமா பேசுறத நான் என் காதால கேட்டேன்ப்பா.
0: அவர் எங்கட முடிவு செய்யும்? முடியாதுன்னு போய் பாரு.
6: எப்படி முடியும் நாயர்? நான் என்ன இந்த வீட்டில் பெரிய மனுஷனா? காலையில் எந்திரிச்ச உடனே தட்டை தூக்கிட்டு வீடு வீடா போய் நின்று மாது வந்திருக்கிறேன், மாது வந்திருக்கிறேன்னு பிச்சை எடுத்து சோறு சாப்பிட்றேன். அவங்க முடிவை நான் மாற்ற முடியுமா? மறுத்து சொன்னா தான் ஒத்துக்குவாங்களா? நாயன்
0: மாது நான் இதை அனுமதிக்கல. இப்ப தன்னை போய் கண்டபிடிக்கும். காவேரி அம்மி கதற அடிக்கும்.
6: நீ ஏன் போய் சண்டை போடுறேன்? இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நானே ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன்.
0: எந்தாவது
6: பார்வை என் தலையில கட்டுறதுக்கு முன்னால நானே அந்த பொண்ணு மேல காதலை உண்டாக்கிக்க போறேன், என் ஆசைய வளர்த்துக்க போறேன். கஷ்டப்பட்டு எப்படியாவது வரவழைச்சுக்கிறேன். அவங்க என்னை ஏமாத்துறதுக்கு முன்னால நானே அவங்களை ஏமாத்த போறேன்.
0: அழண்டா மாது, வழி கிட்டியல்லோ. நினைச்ச காரியம் சுபமாய் முடியும். வலிய அதிர்ஷ்டக்காரனான நீ, நின்ற அதிர்ஷ்டம் ஆ பெண்ணுன்னு குணம் ஆயாலும் ஆகும்.
6: நாயர், நான் சொல்றதெல்லாம் சரியின் படுதா உனக்கு? அப்போ நான் இப்பவே காதல் பண்ண ஆரம்பிக்கட்டுமா?
1: கையும் களமா மாட்டிக்கிட்ட
0: எந்த ஹிருதயபூர்வமாய வாழ்த்துக்கள்.

0: என்ன சொன்னேன்? நீ அந்த பாட்டு பாடு.
1: இல்லைங்க, தப்பா நினைக்காதீங்க. உங்களை கலாட்டா பண்ண உங்க ரெண்டு பேரும் அந்த பாட்டை பாடல. இல்ல பாத்துக்கிட்டீங்க, இத பாருங்க. உங்களை எப்படியாவது சந்திக்கணும். இந்த பாட்டை பாடினா வருவீங்களோ சொல்லித்தான் அந்த பாட்டை பாடினேன்.
0: பாத்துக்கிட்டீங்க, இந்த பாட்டை பரதாமா இல்ல பயமாவா இருக்கு.
1: இருந்தது இப்ப குறையுது. நிறைய பேச பேசத்தான் குழப்பமே குறையும் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது பேசுங்க.
0: நான் பேசினாலும் பைத்தியங்கிறாங்க, பேசாம இருந்தாலும் பைத்தியங்கிறாங்க. நான் என்னத்த பேசுவேன்?
1: நிறைய நம்ம பேசி ஆனுங்க, வேற வழி இல்லைங்க. ஏதாவது பேசுங்களேன். நீங்க பிறந்தது வளர்ந்தது ஏங்க? நான் உன்னு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே?
2: கேளு மாது, கேளு.
1: அன்னைக்கு குமரேசன் பெண் பார்க்க வந்தப்போ ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீங்க இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துகிட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லலீங்க, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க.
2: பைத்தியம் சொன்னதும் இல்லாமே 15,000 ரூபாய் பணத்தையும் கேட்டா எனக்கு ஆத்திரம் வராதா?
1: ஆத்திரம் வரட்டும், கூடவே பாத்திரமும் வரணுமா?
2: சும்மா இருக்கும் போது பைத்தியம் சொன்னா பாத்திரத்தை விட்டு ஏறியதுல என்ன தப்பு?
1: தப்பு இல்ல, தப்பு இல்ல. அதுக்காக
2: இப்படிதான் மது
0: சுடு சொற்களையோ கேலி பேச்சுகளையோ என்னால தாங்கவே முடியறதில்லை. உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யறே ஏது செய்யறேன்னு கூட தெரியாம முரட்டுத்தனமா எதையாவது செஞ்சிடுறேன், கத்து பேசுறேன். அப்புறமா யோசிச்சு இப்படி செஞ்சுட்டோமேன்னு வருத்தப்பட்டு மனம் விட்டு அழுதுறேன். இது என் கூட பிறந்த குணமாவே இருக்கு, அதை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல.
1: நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் பொறுமை இழக்காம மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நாமளும் நடந்துக்கணும்.
0: மத்த பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாதே மது. 8 வருஷமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே அடப்பட்டு கிடந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறேன்.
1: அழாதீங்க, தயவு செய்து அழாதீங்க.
0: அழமாட்டேன், இனிமே அழவே மாட்டேன். ஆறுதலான வார்த்தைகள் எப்படி இருக்கும்னே தெரியாது எனக்கு. ஆறுதல இருக்கிறது நீ மட்டும்தான் மது.
2: மது என்ன மதிச்சு தினம் என் கூட பேசுவியா?
1: பேசி ஆகணுமே, அதுதானே என் திட்டமே.
2: நில்லு மது, பேசணும்னு பெரியப்படுற. பின்ன ஏன் வந்துட்டேன்?
1: இல்ல, இத்தனை குடுத்தல இருக்கிற இந்த வீட்டுல நான் எப்படி உங்களோட தனியா பேசுறது?
2: பேர் அடங்கினதுக்கு அப்புறம் பேசுவோம்.
1: அடங்குற வீடா இது? அதுவும் இல்லாம உங்க பேரு வேற சரியில்லை. பாரு பாருன்னா எல்லா பயிலும் பாப்பான.
2: இப்ப எப்படி கூப்பிட்டேன்?
1: பாட்டு பாடி.
2: அதே மாதிரி பாட்டு பாடி கூப்பிட.
1: ஆமா, அடி பாடி பைத்தியக்காரி.
2: பாத்தியா பாத்தியா, என்ன கூப்பிடுச்சாலும் பைத்தியத்தை கூப்பிடுறியே.
1: தப்பு தப்பு, இனிமே தவறி கூட நான் இந்த பாட்டை பாடி உங்களை கூப்பிடவே மாட்டேன்.
2: அப்ப வேற பாட்டு சொல்லு.
1: வேற பாட்டு எனக்கு தெரியாதே.
2: இந்த பாட்டை வச்சுக்கோமே.
1: வச்சுக்கோமே, எவன் விட்டு சொத்து வச்சுக்கோமே.
2: உன் கூட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் இந்த பாட்டு பாடுவேன், நீ வரணும். சரிதானா?
1: சரியா பாடுனா சரிதான்.
3: வீட்டுக்குள்ள வந்துட்டு போனேன்.
1: சிறப்பு.

0: பாருங்க, இந்த விளக்கு சத்தியமா சொல்றேங்க, நான் எடுக்கலீங்க.
1: உங்க ஆத்துல பணம் காணாம போயிடுதா? எங்க ஆத்துல என் மூக்குத்தி காணாம போயிடுது.
0: தன்னுடைய புத்தகங்கள் எங்கேயோ கொண்டு வச்சுட்டு இப்ப அதுவும் காணாம போச்சு சொல்றேன். என்னங்க, நான் தான் திருடி இருப்பேன் எல்லாருமே நினைக்கிறீங்களா?
2: நீ தான்டா திருடி இருப்ப.
1: இதெல்லாம் கேட்கறதுக்கு நாடியே இல்ல இந்த வீட்டுல.
0: இறங்க போடாது. அங்கடா பார்வை, நம்ம இவ்வளவு செக்
1: பண்ணுவோம்.
0: கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்
1: எப்படி சம்பாதிச்சேன்?
0: பெரிய
3: நாங்க எல்லாரும் சாட்சி, இவன் தான் திருடி இருக்கான்.
0: அத்தனை பேர் சொல்றோம், அப்புறம்
3: நீ
0: நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நூறு முட்டா ஒரு புத்திசாலி ஆகுமோ?
1: அவனுக்கு நீல வக்காலத்தை முரடன் முத்து, முரடன் முத்து.
3: அதானே உன் வேலையை பார்த்து தெரியும். போயா நீ உள்ளவோ? நான் போகணும். அல்லே பச்சை ஒண்ணு மாத்திரம் பரஞ்சேக்கா, எந்த மாதவரே ஆரங்கிலும் வல்லதும் செய்தார். யான் இந்த சுரங்கம் காட்டும், எல்லாரும் போய்க்கும்.
0: சுரங்கம் காட்டும். இந்த வீட்டுல அவளை கேட்கறதுக்கு ஆளாக
4: என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் தான் திருடி இருப்பேன், நீங்களும் நினைக்கிறீங்க. திருடுற பழக்கம் எனக்கு கிடையாது சார். எனக்கு பயமா இருக்கு, அப்படி பாக்காதீங்க சார். நான் சம்பாரிச்ச படம்தான் சார். எப்படி சம்பாரிச்சேன்னா உங்ககிட்ட மாத்திரம் சொல்றேன் சார். ராத்திரியில நான் தூங்குறதே இல்லை சார். வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் என் படுக்கையை தூங்குற மாதிரி சரி பண்ணிட்டு நேரம் லாண்டரிக்கு போவேன் சார். அங்க இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் எடுத்து துறையில கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் சார். முதுகுல சுமந்துகிட்டான்னு கேட்காதீங்க, என்னால முடியாது சார். வண்டி வச்சு எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் சார். ரொம்ப கஷ்டம் சார். அப்படி பாக்காதீங்க சார். அப்படி பார்த்தா மட வராஸ்கிறவங்களுக்கு ஏதாவது 50 ரூபாய் பணம் கேட்கற மாதிரி இருக்கு சார். 10 நாளா நான் தூங்குவே இல்லை சார். ஒரு நாளைக்கு எனக்கு 5 ரூபாய் தான் சார் கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு பரிசுக்கு பணம் கட்டாலும் 50 ரூபாய் சேர்த்து வச்சேன் சார். அதை வாயிட்டு போயிட்டாங்க சார். வாய் கொடுங்க சார், எனக்கு வேற யாருமே கிடையாது சார். நீங்க பாக்கிறத பார்த்தா மட வராஸ்கள் இது ஏண்டா அத்தனை பேர் மத்தியும் முன்னாடியே சொல்லலன்னு கேட்கற மாதிரி இருக்கு சார். எப்படி சார் சொல்லுவேன்? ஏற்கனவே எல்லாரும் எல்லாம் ஓசி ஓசிடுறாங்க. கழுத சுமக்கிற மாதிரி சுமக்கிறாரு தெரிஞ்சா எல்லாரும் என்ன கழுது கழுது படத்தை வாங்கி கொடுங்க சார். பரீட்சைக்கு பணம் கட்டியான சார். நாளைக்கு தான் சார் கடைசி தேதி. என்ன சார் இவ்வளவு சொல்ற, பேசாத இருக்கிறீங்க. வாங்கி கொடுங்க சார், படத்தை வாங்கி கொடுங்க சார். நான் திருட இல்லைங்கிறத நம்ப மாட்டீங்களா சார்?
3: மாது இதனாலெல்லாம் நீ திருட இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் மாது.
4: அப்போ
3: வெள்ளி டம்ளர் காணாம போச்சு, அது காணாம போச்சு, இது காணாம போச்சுன்னு பலராம சொன்ன போது நீ என்ன சொன்ன?
4: நாயர் வாட்ச விட்டுட்டீங்களேன்னு
3: சொன்ன. நீயே திருடி இருந்தா நாயர் வாட்ச விட்டுட்டீங்களே நீயே ஒரு நாள் சொல்ல மாட்டடா. அது ஒரு புத்தமுள்ள நெஞ்சத்திலிருந்து இந்த மாதிரி அப்பாவித்தனமான வார்த்தைகள் என்னைக்குமே வராதுடா, என்னைக்குமே வராது. பரீட்சைக்கு கட்ட வேண்டிய பணத்தை நாளை காலையில் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போடா, என்கிட்ட வந்து வாங்கிட்டு

0: யாரு?
1: பாரு.
0: ஓஹோ, நான் பார்க்க மாட்டேன். எதுக்காக கூப்பிட்டீங்க?
1: உட்காரு.
0: நான் உட்கார மாட்டேன்.
1: ஏதாவது பேசுவோமா?
0: யாராவது பாத்துட்டாங்கன்னா?
1: உன் கையில தான் புஸ்தகம் இருக்கே.
0: அட ஆமா, அதானே. எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு
1: பேசாம இருந்தா?
0: என்னத்த பேசுறது?
1: ஏதாவது பேசு.
0: சரி, சௌக்கியமா?
1: இதுதான் பேசுறதா?
0: பின்ன என்ன பாடுறதா?
1: நீ ஏதாவது பேசுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்.
0: ஓஹோ, ஏதாவது உங்களுக்கு
2: தூக்கம் இல்ல?
3: எல்லாரும் உன்னை திருடன்னு சொல்லி திட்டினாங்களே, அதே நினைப்புல எனக்கு தூக்கமே வரல மாதிரி.
0: நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா நான் உங்களை பத்தி நினைக்கவே இல்லைங்க. நீங்க என்ன விட வசந்துட்டீங்க.
4: மடி அடிக்காச்சு, நான் வரேன்.
0: வேணாம் சார், நீங்களா? அசிஷோ, உமரேசன் சாருடைய சட்டை. ஏன் சார் சட்டையா திருநீங்க?
5: மது, சத்தம் போட்டாதே. என்ன சார் இது? உனக்கு ஏதாவது நான் பணத்தை கொடுக்குறேன், என்ன காட்டி கொடுத்துறாதே. மது, உன்னை நான் தனியா கவனிக்கிறேன்ப்பா.
0: நீங்க என்ன கவனிக்கிறீங்க? இல்ல சார், நானே உங்களை கவனிச்சிட்டேன். வேற யாராவது பாத்திருந்தாங்கன்னா?
2: நல்ல காலம்டா மது, வாங்கிட்டு ஆப்பிட்டுருக்கான். வேற யாராவது இருந்திருந்தா என் மானவ மரியாதை கௌரவம் எல்லாம் ஒரு நொடியில தரமட்டம் ஆயிருக்கும். தயவு பண்ணி இவன் தான் திருடினாங்கிறத யாருகிட்டையும் சொல்லிடாதா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு பண்ணி யாருக்கும் தெரியாம இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்து வச்சுட்டு வந்து.
4: அட பாவி, கையும் கடமா பிடிச்சிருக்காங்கடா என் தம்பி வர்றாம. இப்ப என்ன சொல்ற? இந்த சட்ட திருட்டுக்கு என்ன சொல்ல போற?
6: என்ன அது புதுசா இருக்குது?
4: ஆமா ஆமா, புத்தம் புது சட்டை.
6: மாடியில இருந்த பெர்லின் சட்டை திருடிட்டான்.
2: ஆமா, எங்க அண்ணா சட்டை.
6: மாது சொல்லு, இப்பவாவது நடந்தத சொல்லு. கொஞ்சம் கூட குறைக்காம கூட்டாம மறைக்காம மாத்தாம நடந்தத சொல்லு.
0: ஆமா சார், இந்த சட்டைய நான் திருடிட்டேன்.
6: அப்போ இந்த டெர்லின் சட்டையை திருடினது நீதானா?
0: ஆமா சார், தெரியாம திருடிட்டேன்.
6: வெள்ளி டம்ளர், செயின், மூக்குத்தி, பணம் அத்தனையும் திருடினது நீதானா?
0: ஹா, 1000 வாட்ச் அதை விட்டுட்டீங்களே.
7: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
8: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா? நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
7: நேர்கள் இனி கேட்கலாம் எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: நீயானோ திருடியது? எனக்கு நம்பிக்கை இல்ல. எடுத்து லாடு பரையிடும். எடுத்து லாடு பரையிடும். இடம் எடுத்து லாடு பரையிடும்.
0: என்ன பண்ணி திருட? நான் தான் எடுத்தேன்.
5: இடம் இடம்
0: இனிக்காய்க்கு நான் நெந்துக்கு சந்தாரிச்சடா. இன்ன வரை நெஞ்சு நிமித்தி நின்ற நீ நாயரை
5: நீ தலை குனிய வச்சு எத்தனை நாணக்கேடு பட்டி.
2: எங்க மாமா பலராமம் பண்ண வேலை
0: அவர் ஒண்ணு பண்ணாதீங்க. மாது, என்ன
5: மன்னிச்சிடுறாபடியே?
0: மாது, நாயர் நான் பயந்ததெல்லாம் இருக்கா தெரியுமா? எங்க என் நாயருடைய நட்பை இழந்துருணுன்னுதாப்பா. உலகத்துல நண்பருடைய மரணத்தை கூட பொறுத்துக்கலாம், ஆனா நட்பின் மரணத்தை பொறுத்துக்க முடியாது நாயர்.
5: மாது, அவசரத்தில் நான் செய்த காரியத்தின் எந்த தண்டனையான அறியாமோ?
0: நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்காது இருந்தே வாட்ச். எனக்கு அருகதை இல்லாம
5: எந்த கையில் கட்டணும்?
0: பெயர் லோகத்தில் ஏற்றமும் விலைமதிப்பும் உள்ள 3 பொருள்கள் எந்த இடத்தில் ஒன்று ஞான அடிக்கடி பரையும் அல்லே.
5: ஆமா நாயர், ஒண்ணு

0: உன்னோட அம்மா, ரெண்டு இந்த வாட்ச், மூணு உன்னோட மூளை, எந்த மூளை எல்லாரும் இந்த மாது.
1: மாது, உனக்கு திருட்டு பட்டம் கட்டினதா கேள்விப்பட்டன.
2: அப்புறம் எல்லாம் சரியா போச்சுடா.
1: மாது, இங்க இருக்கிறவங்க யாருமே உன் பெருமையை சரியா புரிஞ்சுக்கலடா. அது நல்லா உணர்ந்தவர் நம்ம ப்ரொஃபசர் பசுபதி ஒருத்தர் தான்.
2: ஆமாடா,
1: அவர் வாங்கி கொடுக்குற புத்தகத்தை வச்சு தானே நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். அவருக்கு எப்படி என் நன்றியை தெரிவிக்கிறதுனே தெரியலடா. அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குடா. அவர் பெண் மைதிலிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவர் தீர்மானம் பண்ணி. அவர் மகளையா? எனக்கா? என்ன பாடு, புது சங்கடம். உன்னை பார்க்க அவர் இப்பவே வரப்போறார். அவர் இப்ப வர நேரமாச்சு. அவர் வரப்ப நான் இதுக்கு வர. விஷ் யூ ஆல் லக். மாது,
2: வாங்க சார், வாங்க சார்.
1: என்ன பாது?
2: என் காலேஜ் ப்ரொஃபசர்.
3: வணக்கம் சார். ப்ரொஃபசர் தானே? அப்ப இவர்கிட்ட நியாயம் கேட்கிறேன் சார். நான் ஒரு மாதிரி சார், பைத்தியம் சார். 10 வருஷமா சார் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கான் சார். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்ன வேற யாருக்கும் கல்யாணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யறாங்க. இது நியாயமா சொல்லுங்க சார். ஏன் சார், எங்க அம்மா அப்பா ஏன் சார் வேற மாப்பிள்ளை தேடணும்? இதோ வீட்லயே மாப்பிள்ளை இருக்கும்போது சார் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். ஆனா அந்த பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காத சார் கிடைக்காத சார். எத்தனை பேர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு, எனக்கும் நியாயம் சொல்லட்டுமே சார். இது நியாயமா? நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: அதே வந்து நியாயம் இல்லதான்.
3: அது போதும் சார் எனக்கு. இது நியாயம் இல்லைன்னு நீங்க ஒருத்தர் சொன்னா போதும். மாது, இது நியாயம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மாது
2: சார்,
4: இந்த நாயர் தான் சார்
1: பாய்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு பெரிய ப்ரொஃபசர் கிட்ட இப்படி நடந்துக்கிறது
3: எப்படி நடந்துட்டு?
1: பைத்தியம் மாதிரி.
3: ஏ, நான் பைத்தியம் தானே?
1: எந்த மாதிரி பைத்தியம் தான் தெரியல.
3: காரிய பைத்தியம்னு வச்சுக்கே. பைத்தியம் பைத்தியம்னு மத்தவங்க சொல்றத இப்ப எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவ்வளவுதான். புரியுதா?
1: இப்ப புரியுது.
3: என்ன புரியுது?
1: கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ்.

0: மனத்துல நிறைய விஷயம் இருக்குது, அத்தனையும் பாடுகிட்ட சொல்லணும் போல இருக்குது.
1: பரஞ்சிக்கும் மனசில் வச்சிருந்தா நீயும் அழிக்கும்.
0: செவ்வளவோ பேசணும்னு பார்த்தேன், பேச்சே வரல.
1: பேச்சு வரலங்க, லெட்டர் எழுதிக்கலாம்.
0: பழக்கம் இல்லையா, பேச வரல. அதனாலதான் எல்லாத்தையும் இந்த காயத்துல எழுதி வச்சிருக்கிறேன். இத குடுக்கறேன், எடுத்துட்டு போய் தனியா உட்கார்ந்து படிங்க, இங்க பிடிக்காதீங்க.
2: நாய குளிப்பாட்டி நடுவோட்டுல வச்சா இப்படி நான் நடக்கும்.
1: நாயின் எல்லாம் சொல்லாதீங்க ஐயா.

0: பசுவை கொண்டாடத்தான் செய்யணும். ஆனா அதே பசு தோட்டத்துல பூந்து பயிரை நாசம் செய்ய வந்தா அடிச்சுத்தான் விரட்டணும். அதைத்தான் நாம செய்யணும்.
1: அவர் வாயாலே அப்படி சொல்லிட்டாரு, இன்னும் என்ன அடுத்து வரட்டுங்க கழுவி.
2: அயோக்கிய பயலை, இனிமே ஒரு நிமிஷம் உடங்கி இருக்க கூடாது. மூட்டை முடித்தல கட்டிட்டு வெளியில போ.
3: திடீர்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க.
2: நான்
3: போயிட்டு வரேன் சார். நானே அப்பா அம்மா இல்லாத அனாத சார். ஆனா இப்ப அனாத மாதிரி வெளியே போற சார், வெளி தெரியாம போற குழந்தை மாதிரி போயிட்டு இருக்கேன் சார். நான் போயிட்டு வரேன் சார். என் ஃப்ரெண்டு நாயர் இப்ப வீட்டுல இல்ல, வந்த உடனே சொல்லுங்க நாயர் நீ மேல இருக்கிற மாவு உனக்கு மேல போயிட்டான்னு சொல்லிடுங்க சார்.
0: இன்னும் நின்னு பேசிட்டு இருக்க வெக்கமா இல்ல உனக்கு?
1: இருமல் டக்கு நின்னுடுத்த. என்ன அந்த கிழத்துக்கு என்னமோ அழுத்து போல இருக்கே.
0: தாத்தா என்ன இருமவே மாட்டார், அவர் காலம்

0: பெரிய தண்டனையை கொடுத்தாதீங்க
1: சார். நான்
0: போயிட்டு வரேன் சார். நானே அப்பா அம்மா இல்லாத அனாத சார். ஆனா இப்ப அனாத மாதிரி வெளியே போற சார், வெளி தெரியாம போற குழந்தை மாதிரி போயிட்டு இருக்கேன் சார். நான் போயிட்டு வரேன் சார். என் ஃப்ரெண்டு நாயர் இப்ப வீட்டுல இல்ல, வந்த உடனே சொல்லுங்க நாயர் நீ மேல இருக்கிற மாவு உனக்கும் மேல போயிட்டான்னு சொல்லிடுங்க சார்.
2: இன்னும் இங்க நின்று பேசிட்டு இருக்க வெக்கமா இருந்தா உனக்கு.
3: இருமல் டக்கு நின்னுடுத்தே, என்ன இந்த கிழத்துக்கு என்னமோ அழுத்து போனிருக்கே.
2: தாத்தா என்ன இருமவே மாட்டார், அவர் காலம் முடிஞ்சு போச்சு.
1: சரி சரி, நீ ஒண்ணும் வீட்டை விட்டு வெளியே போக வேணாம், ஆக வேண்டிய காரியத்தை கவனி.
0: உன்னை மன்னிச்சிட்டோம்டா, போடா. தாத்தா வீட்டுல உள்ள எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போனேன், ஆனா உங்ககிட்ட மட்டும் சொல்லிக்க மறந்துட்டேன். அதனாலதான் நீங்க எங்கிட்ட சொல்லிக்காமலேயே போயிட்டீங்களா தாத்தா? இருமல் தாத்தாவை அடக்கம் பண்ணி ஆகணும், இப்ப நாலு ஆள் வேணுமே.
4: சார் சார்,
2: என்ன
4: இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் தனியலன்னு நினைக்கிறேன்.
2: கோபம் என்னடா? கோபம் என்ன? ஒரு குடம் பால்ல ஒரு துணி விஷம் கலந்துட்டாலும் அப்புறம் அந்த பால் உபயோகப்படாது.
4: சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், நான் லவ் லெட்டர் எழுதுனேன்னு உண்மைதான். முதல் பரீட்சை, உங்க கால விழுந்து நமஸ்காரம் பண்றேன், ஆசீர்வாதம்
2: பண்றேன்.
4: கும்பிட வந்திருக்கிற இப்படி மூச்சு அடிச்ச மாதிரி கடவுள் சாத்திட்டு போட என்ன சார் அர்த்தம்? எவ்வளவு பெரிய சார் நீங்க படவ ராசுகள் போட அவங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு எங்க கூட என்ன சார் உங்களுக்கு? ஐயோ பரீட்சைக்கு டைம் ஆயிட்டாரு சார். சார் சார் கடவுளை தாங்க சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். உங்க வீட்டு வாசல்ல விழுந்து நமஸ்காரம் பண்றேன், உங்க மாதிரி சார்ல.
2: மது என்னடா?
4: என்னவா
2: மனசு கேட்கலடா, கால விடு, நான் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன்.
0: வேண்டாம் சார்.
4: பரீட்சைக்கான நடக்க முடியாத அளவுக்கு கால ரத்த வர்ற மாதிரி அடிச்சுட்டாங்க சார்.
0: பரீட்சை டைம் வந்து சார், அரை மணி நேரம் தான் சார் இருக்கு.
2: நீ பரீட்சை தானடா எழுதணும், உன்னை பரீட்சை ஹால் வரல இந்த தோல்ல தூக்கிட்டு போய் பரீட்சை எழுத வைக்கிறடா.
0: சார் மூச்சை புடிச்சு பரீட்சை எழுதிட்டு.
2: வெரி குட்
0: சார். மாது வந்திருக்கு, மாது வந்திருக்கு.
2: நீ சாப்பிடணும்ல கொஞ்சம். மாது வந்திருக்க, மாது வந்திருக்க.
3: என்னங்க இது நீங்க தட்டு வச்சுக்கிட்டு?
2: நம்ம மாதுவுக்கா? நான் கேட்டேன், அதுல என்ன தப்பு? போடு போடு, சாப்பிடலாமா? இன்னைக்கு என் கையாலேயே ஊற்ற சாப்பிடு.
4: சார் நான் பாஸ் பண்ணிட்டேன். குமரேசன் சார் நான் பாஸ் பண்ணிட்டேன்
0: சார், நான் பாஸ் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் சார்.
2: அது அது இனிமே அப்படி கூப்பிடக்கூடாது. மிஸ்டர் மாது பிஎஸ்சி, வாங்க சார் வாங்க.
4: சாரா என்ன சார் இது? என்ன போய் சாருங்கிறீங்க? வடவா ராஸ்கல்னு கூப்பிடுங்க சார்.
2: இனிமே ஒண்ணு அப்படி கூப்பிட முடியாதப்பா.
4: சார் என்ன சார் இதே வடவா ராஸ்கல்னு கூப்பிடுங்க சார்.
2: நீ பெரிய ஆள் ஆயிட்ட, கிராஜுவேட் ஆயிட்ட, பட்டதாரி, இனிமே ஒண்ணு அப்படி கூப்பிட கூடாது.
4: ஐயோ அப்படி கூப்பிடறதுன்னா தெரியல சார, தயவு செய்து கூப்பிடுங்க சார்.
2: நான் கூப்பிட மாட்டேன்
4: சார். கூப்பிட வச்சுட்டேன்னா
2: என்கிட்ட சவால் விடாத, நான் உனக்கு முன்னால பிறந்தவன்
4: சார். உங்க வாயால வடவா ராஸ்கல்னு நான் கூப்பிட வைக்கிறேன் சார்.
2: உன்னால அது முடியாது.
4: பாக்கலாமா?
2: பாக்கலாமா?
4: பாக்கலாம். பாக்கலாம்.
3: பாஸ் பண்ணிட்டேன். குடிக்கலையா? குடிக்குதுடா. எல்லாம் நாங்க போட்ட சோறுதான். ஆமா இத பாரு மாது, கொஞ்சம் முறுக்கு ஒருத்தர் புளிஞ்சு வச்சிருக்க, இத மொட்டை மாடியில எடுத்துட்டு போய் காய வைப்பா. காக்கா எங்க தொந்தரவு சகிக்க முடியல, கொஞ்சம் காக்கா வரட்டு.
4: என்னங்க எங்க பிரபலிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறாங்க.
3: வாத்தியார் என்ன ஓடியா போயிடுறாரு? வெயில் ஓடி போகண்டா.
4: அதுக்கு இல்லைங்க, இந்த நேரா சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சொல்லிட்டு அஞ்சே நிமிஷத்துல வந்து அப்புறம் காக்கா வரட்டு.
3: நாங்க தான் உனக்கு சோத்த போட்டு வளர்த்தோம்.
2: நல்லா போட்டு சோறு, லோகத்துல கிட்டாத்த சோறு. மாது ஏன் பறையின்னு போடும்.
3: மாது

0: நான் சொல்றேன், நீ போய் காக்க வரட்டா.
1: அது போடா
0: செய்யறவனே கெடுக்கிறேன். என்ன வேலை வேலை? நீ இருக்கிற தைரியத்துலதான் ஓடி போயிட்டானா? வரட்டவன் கால ஒடிச்சு
2: போடுறேன். வெரி குட், வெரி குட், ஐ அம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
3: டெல்லியில இருக்கிற இந்த வேலைக்கு மாதம் மனு போட சொல்லுங்க சார்.
2: ஓ, அதுவா? அதானே பெரிய ஆபீஸ் வருது, நிறைய சம்பளம் கிடைக்கும். மாகாணத்திலே முதல் மாணவனா நீ பாஸ் பண்ணிருக்க, உனக்கு கிடைக்கல. அப்படி அப்ளை பண்ண, அப்ளை பண்ண
3: சார். என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே முடியாது சார்.
1: சார், சார், நீங்க இந்த வீட்டுல தான் குடியிருக்கிறீங்களா?
3: எந்த அவசியம்?
1: நான் கோலாலம்பூர்ல இருந்து வர்றேன். இங்க யாரோ ஒரு அநாத பையன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அவனை தேடி வந்திருக்கிறேன். என்னோட

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எதிர் நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள். முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எதிர் நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: ஒன்னும் புரியல, பட்டு நேக்கு ஒன்னும் புரியல.
2: கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் தான். நீங்களும் குழந்தைய 6 வயசுல அனாதையா விட்டுட்டு போயிட போறேடா?
1: நான் போமே வரண்டி பட்டு போமே வர போறது.
2: அம்மாடி ராதாத்தி கண்ணு, கோடீஸ்வரனை கட்டிக்கிட்டா என் பொண்ணு கோடீஸ்வரி. என்னடி பேசாம இருக்கிற?
1: காக்கா வரட்டும் வந்திருக்கே.
2: நீ ஏண்டா கண்ணு காக்கா வரட்டணும்? நான் இருக்கேன் இங்க பாரு, சூட் கேஸ் உனக்குதான். துணிமணி எல்லாம் கள்ளி பெட்டியில போடலாமா? காயா பிடிச்சதாது குழந்தைய. என்னதான் தாய் பேசினாலும் பெத்த மனசு கேக்குமா? கோலம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்.
1: நமக்கு இருக்கா? இருக்கு இருக்கு. இது தெரியாதா உனக்கு? காலேஜ்ல எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க.
3: சில பேரு தேனா பேசுவாங்க, அதெல்லாம் நம்பாத.
4: வணக்கண்ணா, இந்த டைம் பே நோக்கிதான் வச்சுக்கோ. எப்படி இருக்க?
1: உங்கள மாதிரியே இருக்கு. எனக்கு எதுக்கு சார் டைம் பீஸ்?
4: அண்ணா டைம் ஸ்டாப் சேஞ்சிங், காலம் மாறிண்டே இருக்கு. டைம் இஸ் பிரஷர், அதை வீணடிக்க கூடாது.
2: மாது ராத்திரில பெட்ரூம் விளக்கு வச்சு படிச்சா கண்ணு கட்டு போகும்.
1: அதுக்கு
2: டேபிள் லைட். அப்புறம் இந்த ஜாங்கிரி எங்க வீட்டுல செஞ்சது. ஆமா, இந்த ஜாங்கிரி மாதிரியே உன் வாழ்க்கையும் இனிமே இனிப்பா இருக்க போகுது. மாது அந்த லெட்டர் விஷயத்துல நான் நடந்துகிட்டத மனசுல வச்சுக்காத. இப்போ நான் அந்த லெட்டர் தினமும் படிக்கிற தெரியுமா? ஏன் அப்படி பாக்குற? அப்படி பாக்காத, எனக்கு வெக்கமா இருக்கு.
3: ஒரு வயசு பையன் தனியா இருக்கப்படாது, விவசாயே கிடையாது இந்த வீட்டுல.
2: இந்த வகை காப்பி நீ நிறைய சாப்பிடணும்.
5: ஒரு பட்டவாரி கட்டாந்தரையா படுப்பா? அட்லீஸ்ட் அவன் படுத்துறதுக்கு ஒரு தலைவாரி வேணாம். எல்லாம் வயிற்றுக்கே கொடுக்குறீங்களே, தலைக்கு ஒண்ணு கொடுக்க வேணாம். இந்த வெடிய வெடிய போட்டு தூங்க எந்த பய கேட்க போறான். ஆனா இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன், எனக்கு விளம்பரம் வேணாம். என்ன மட்டும் மறந்துடாத மாது பெண்ணா. வேணும்
2: ட்ரெயின் வந்துட்டு போயிட்டேன்.
5: என்ன பெரிய பாத்தியா, நான் வரேன் கோலாலம்பூர்.
2: என்னங்கது கோலாலம்பூர்? அதெல்லாம் இருக்கட்டும் டா.
3: மாது இது எங்க வீட்டு காப்பி, உனக்கு என்னென்ன வேணுமோ அதை கூச்சப்படாம கேளு. நீ எனக்கு சொந்த புள்ள மாதிரி. உலகத்துல தாயை தவிர வேற ஒண்ணுமே இல்லடா. பஞ்சகரின் உலகம் எது மாது இருக்கா? அதுல என்ன மட்டும்

0: காபிய கீபிய குடிச்சு உடம்பு கெடுத்துறாதப்பா. பிளாஸ்க் நோக்குதான் வெந்நீர் தினம் போட்டு வச்சிருக்கேன், உடம்பு பாத்து. என்னங்க என்னது அதுன்னு அதுக்குள்ள தாய மறந்துட்டியடா. கண்ட கண்டமா குடுக்கறதெல்லாம் காணாத மாதிரி குடிக்கிறதா நீ? என்ன சொன்னேன்? கண்ட கண்டவாடா நாங்க. நீ குடிடா, குடிக்காதடா, வாய் தரடா, ஆய மூடுறா, முழுங்கடா.
1: ஐயோ மாதவு புறையேறிச்சா.
0: ஐயோ மாதவுக்கு புறையேறிச்சா. ஐயோ ஜனம் கொண்டாங்க. ஐயோ பாவம் துடிக்கிறானே, சீக்கிரம் தண்ணி கொண்டாங்க.
1: இதோ தண்ணி, இதோ தண்ணி,
2: இதோ தண்ணி.
0: சீக்கிரம் கொடுக்கோ. நான் தான் கொடுப்பேன், நான் கொடுக்கப்படாதா? எனக்கு தெரியுது நீங்க ஏன் இப்படி ஓடி ஓடி மாதவுக்கு உபச்சாரம் பண்றேன்னு.
1: அடிப்பாவி மாதவிய சொந்த புள்ள மாதிரி,
0: அடிப்பாவி மாதவியம் கூட பிறந்தவ மாதிரி. என்ன என்ன என்ன இங்க தண்டை? எல்லாரும் நான் கொடுக்கறேன் மாதவுக்கு தண்ணி. நீ என்னடி கொடுக்கறது? ஒரு வயசு பொண்ணு அவனை தொட்டு கிட்டு சித்தி வெக்கமல்ல உனக்கு.
3: ஆபத்து பண்ண பாவம் இல்ல. உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும். டி
0: என்ன கதை?
3: அதான் ஜாங்கிரி கதை. மானம் கிட்ட ஜென்மம்.
0: இப்ப யாருங்க மானம் கிட்ட கிடக்குறா? பொழைய பொழைய பேசி ஜாங்கிரி கொடுத்தவா? நீ வாய் அடைக்கு பேசி.
1: என்னது என்ன நாயின் அடிச்சு வரட்டலாங்க? இப்ப இவங்களே குறைச்சுக்கிறாங்க. ஏ
4: மாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப இந்த வீட்டுல பல தெய்வங்கள் இருக்காங்கன்னு ஒத்துக்கிறேன்ப்பா.
1: எப்படி சார்?
4: குடுக்கிற தெய்வம் கூரையத்தான் பிச்சு குடுக்கும் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற தெய்வங்கள் ஒன்னொன்னா எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு குடுத்துருக்காம இருக்க.
2: ஆமா சார். சாசா இது அன்னைக்கு பரிட்சை கட்டுறதுக்காக பணம் குடிச்சிக்கல, இந்தாங்க 50 ரூபீஸ் கேஷ்.
4: ஓஹோ மாது, உனக்கு யாருமே கொடுக்காத போது நான் கொடுத்தேன், அதை எல்லாரும் கொடுக்கும் போது திருப்பி கொடுத்து என்ன இன்சல்ட் பண்ணாத.
2: இன்சல்ட் பண்றேன்னு தெரியுது இல்ல? அப்புறம் பேசாம போனா எப்படி?
4: பேசாம போகாம
2: அத ஒரு தரம் சொல்றது.
5: நோக்கம் பணர கெட்டு போய் ஒரே நேரத்தில் எல்லா மனுஷரும் தள்ளவராய்.
2: உன்ன தவிர நீதான் ஒண்ணுமே கொடுக்கல.
6: யான் ஒண்ணும் கொடுத்தல்ல. அல்லே இடம் இது அத்தரையும் யாராட கொடுத்தது?
5: நீ கொடுத்தியா?
0: ஆபீஸுக்கு கொண்டு போறதை அவங்கிட்ட ஏண்டி கொடுத்தேன்னு ரத்த கண்ணீர்ல எம்மாறாதா கத்துற மாதிரி ஒரே கத்தல கத்துறாடா. பேசாம இதை எடுத்துட்டு போய் அவர் மூஞ்சில எரிஞ்சு விடுறேன்டா.
5: மூஞ்சிலிய மறந்துடாதீங்க.
4: இதெல்லாம் வரும்போது நான் சந்தோஷப்படல, அதுக்காக போகும்போது நான் வருத்தப்படல சார். மாது, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
7: நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. அந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டார்.
1: மாது, நிலைக்கு கிட்டிய ப்ராப்பர்ட்டி அத்தனையும் எந்த ஆயி? நான் வெளியில் போய சமயத்து என்ன நடந்தோம்?
8: என்ன நடந்தோம்? எல்லாம் உன் கூடவே நடந்தோம்.
1: சரி, இப்ப நான் வந்தது
8: உன் வாட்ச் திருப்பி வாங்கி போறது தானே?
1: நான் இவட வந்தது வாட்ச் வாங்கறல்ல. நீ டெல்லிக்கு போக ரிட்டர்ன் டிக்கெட் தரானா?
8: ஏன்னா இவ்வளவுதான் சொல்றேன். ஏன்பா திடீர்னு ஒரு பொய் சொல்லி இப்படி ஒரு விளையாட்டு
1: விளையாண்டேன்? இது எந்த விளையாட்டு அல்ல? ஓயாது ஒழியாது சதா சர்வகாலமும் ஜோலி செய்கின்ற நினைக்க குறைச்ச திவசம் ரெஸ்ட் தரணும்னு பாரு தீர்மானிச்சு.
8: பாருவா
0: பாருவா பாருவா. அவ சிரிச்சா அடிக்க போறான்னு அர்த்தம்.
8: அனாவசியமா அவங்களையே கூப்பிடுறீங்க. ஏமாந்து போனதுல அவங்களும் ஒருத்தர் தானே.
0: ஏண்டி எல்லாம் ஓவேல தானா? பெத்த தாய்கிட்டே உன் பித்தல எடுத்த காட்டுறிய நீ? பைத்தியம்
8: அதானே?
1: பைத்தியம் பைத்தியம்.
4: நிறுத்துக்கோ நிறுத்துக்கோ. யார பார்த்து பைத்தியம் தெரிய? கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல உங்களை எல்லாரையும் பம்பரமா சுடல விட்டாரே. சுழல்றீங்களே, நீங்க பைத்தியமா இல்ல சுழட்டி விட்டாரே அந்த பால் பைத்தியமா?
9: சார், ஏற்கனவே நடந்து போன சம்பவத்தெல்லாம் மறந்துடுங்க. நான் கூட பார்வை தப்பா இட போட்டுட்டேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு
10: பண்ணிட்டேன். தம்பி, நீ என்ன சொல்ற? இன்னொரு வாட்டி சொல்லு.
9: நான் எப்பவுமே எதையும் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். அதுவும் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவேன்.

0: இவ்வளவு நாளா நான் தான் பாட்டு பாடி உன்னை கூப்பிட்டேன்.
1: இன்னைக்கு நானா உங்களை கூப்பிடுறேன். முடிவு நெருங்கிட்ட கட்டத்துல.
0: ஆமா, இனிமேல எதுக்கு பயம்? தைரியமா முடிவு எடுக்க வேண்டியதுதானே.
1: முடிவு எடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மறந்துடும்.
0: மறந்துடே, அவ்வளவு சுலபமா சொல்லிட்டியே. உன்னை எப்படி என்னால மறக்க முடியும் மாதவ்?
1: என் வாழ்க்கையில் ஆஸ்பிரேஷனா நினைச்சிருந்த உன்னை இன்ஸ்பிரேஷனா மாத்திட்டேம்மா. உத்தியோக விஷயமா நாளைக்கு நான் டெல்லி போறேன். குமரேசனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்க போற.
0: அவ்வளவுதானா?
1: ஆமா போற.
0: எனக்காக நீ ஒண்ணு செய்யணும் மாது.
1: நானும் காலகாலத்துல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதானே?
0: இல்ல மாது, இல்ல. நான் உன்னை மறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் நீ என்ன மறக்க கூடாது. நான் குடியிருந்த உள்ளத்துல குடியேற எந்த பொண்ணுக்கும் உரிமை கிடையாது. வேற எந்த பொண்ணு உள்ளத்துல இருக்க முடியாது, இருக்க கூடாது, இருக்கவும் விட மாட்டேன்.
2: கல்யாண நேரத்துல பொண்ணு காணாம போயிட்டாளா என்ன?
3: சும்மா ரெண்டி
4: பொண்ணு தடுங்க, பொண்ணு தடுங்க.
0: என்ன மாப்பிள்ள ரெண்டு வார்த்தை பேசணும், பேசு. ஏ மிஸ்டர், நான் ஒரு பைத்தியம் சொல்லி அதுக்காக 15,000 ரூபாய் பணம் கேட்டேன்ல.
5: இப்ப கேக்கலையே?
0: அப்ப கேட்டியா இல்லையா?
5: ஆமா கேட்டேன்.
0: இவ பைத்தியம், அதனால இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தேன்னா உன்னை நேர்மையானவன்னு ஒத்துக்குவேன். ஆனா 15,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா பைத்தியத்தோட வாழ்க்கை நடத்துறதுக்கு நீ தயாரா இருந்த இல்லையா? இப்ப நான் சொல்றேன், நீயும் ஒரு பைத்தியம் தான், பண பைத்தியம். உன் கூட நான் வாழ்க்கை நடத்தணும்னா 15,000 ரூபாய் பணம் நீ எனக்கு கொடுக்கணும். பணத்தை வச்சா இப்ப கல்யாணம் நடக்கும். என்ன
5: சொல்றேன்?
0: 15,000 ரூபாய் தரியா? என்ன
5: சொன்ன?
3: என்னம்மா இதெல்லாம்?
0: ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்குதான் பட்ட பேர் ஒண்ணு இருக்கு, பைத்தியம்னு. பைத்தியம் மாதிரி நடந்து அவனுக்கு பால் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன்ப்பா. இது தவறாப்பா?
3: தவறில்லம்மா.
5: பெத்த மகளை இப்படி அடிச்சு கொள்ள, இந்த மாதிரி பெண் உயிரோடுக்கிறத விட செத்து தொலைகிறதே மேல. பெத்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட தன் லட்சியம் பெருசுன்னு நிரூபிச்சுட்டான். இனிமேல் அவளை அடிக்க அவன் அனுமதிக்க மாட்டான். அனுமதிக்க மாட்டேன். நிறுத்தா, சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் சுமை. அப்படியா? சுமக்கிறவனுக்கு தான் தெரியுமா சுமை? அப்ப இந்த சுமையை நான் சுமக்கிறேன்டா, நான் சுமக்கிறேன்டா. சம்மதமா? நிமிஷமே அவளை நான் தத்து எடுத்துக்கிறேன்டா.
1: மனசு ரோகடிக்கணும்ன்றதுக்காக நான் அப்படி சொல்லல திருமணிக்கும். பாருவுக்கு நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன், பெரிய இடத்துல நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றேன். டேய், நீங்க யாருமே மாதுவை சரியா புரிஞ்சுக்கலடா. நாளைக்கே வரப்போறான், பெரிய உத்தியோகத்தோட வரப்போறான். அவனுக்கு பார்வை கட்டி வச்சிடலாம் சொல்றடா. சரின்னு சொல்றா? சரின்னு சொல்றா? சரிடா, அந்த அறிவு எனக்கு இல்லாம போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இதனால் வரைக்கும் கொண்டாட்டி சொல்றபடி எல்லாம் ஆடிட்டு இருந்தேன் பாரு, அது பெரிய தப்பு நினைக்க நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. கவலைப்படாத,
5: என் மாது எப்படி வரப்புறம் பாரு.
1: நமஸ்காரம் சார், எனக்கு வேலை கிடைச்சி போச்சு.
5: சம்பளம் எவ்வளவுடா?
1: 800 ரூபாய் சார்.
0: 800 ரூபாயா?
5: என்ன தேடுற
1: சார்? கல்யாண பொண்ணுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், அதை உங்க முன்னாலேயே கொடுத்துலாம்னு இருக்கிறேன்.
5: சரி, கல்யாண பொண்ணுக்கு நீ பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாலே உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கறேன், வாங்கிக்க.
1: சார், பார்வோட கல்யாணம் என்னாச்சு?
0: வணக்கம் பொருள் நின்றுடு.
5: டேய், பொருளை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டா என் பொறுப்பு விட்டுரு, வாங்கிக்க.
1: சார், அவசரப்படாதீங்க சார், இப்ப நான் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கேன் சார்.
5: என்ன மாது?
1: நான் டெல்லி போயிருந்தப்போ என்ன நடந்தது? அங்க ஒரு பஞ்சாபி பொண்ணை பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டேன் சார். அது என்ன காரியம் செய்து வந்திருக்கிறேன்? நான் சொன்னா நீ கேப்பேன்னு தர்மலிங்கத்துக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேனே, நான் என்ன
0: செய்வேன்? நான் கடைசியா உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் குடியிருந்த உன் மனசுல வேற எந்த பொண்ணுக்கு இடம் இல்லைன்னு சொன்னேனே, இதுக்காகத்தான் சொன்னேன்.
1: புரியும்படியா சொல்லிருக்கலாமே பாரு.

0: என்ன மன்னிச்சிருங்க சார், நடந்ததுமா நடந்து போச்சு. என்னோட விருப்பத்தை உங்க விருப்பமா நினைச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அதுக்காகத்தான் சார் நான் இவ்வளவு தூரம் ஓடோடி வந்திருக்கிறேன். கொஞ்சம் இருங்க சார். நமஸ்காரம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார்.
1: வெக்கப்படாதடி,
0: அது ஹிந்திங்க.
1: ஓ நமஸ்தே கரோ
0: கரோ.
1: ஐயோ இது ஆம்பளை என்ன,
2: ஒரு நிமிஷத்துல ஒரு கணக்கு கணக்கு தேடா படவா ராஸ்கல்.
0: உங்க வாயால என்ன படவா ராஸ்கல் கூப்பிட வச்சுட்டா பாத்தீங்களா? நேரம் பாச்சு, நேரம் பாச்சு. முதல்ல கல்யாணத்துல நடத்துவான் வா மனவரைக்கு.
2: ஐயோ என் கல்யாணம் மனவரையா? மாடிப்படிக்கு கேளுடா, எல்லாரும் அங்க வாங்க.
3: நேர்கள் இதுவரை கேட்டது
4: வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல்.
3: கலா கேந்திரா மூவிஸ் வழங்கிய எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெயந்தி, மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், ஸ்ரீகாந்த், சௌகா ஜானகி, மனோரம்மா, ஐஎஸ்ஆர், எஸ் என் லக்ஷ்மி மற்றும் பலர். இசை வி குமார், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5 மணி. பொன்மாலை பொழுது. ஆமையர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மலர் என்ற தலைப்பிலான பாடல்களை தான் கேட்டு மகிழவிருக்கிறோம். மலர்கள் என்றாலே அதன் அழகு, வாசனை, மென்மை இவை அனைத்துமே பெயர் பெற்றதாகத்தான் இருக்கும். அதிலும் சில மலர்கள் பேசக்கூடியதாமே, எப்படி பேசுகிறது என்று பார்க்கலாம்.

நேரம் இப்போது 5:10. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இடம்பெறும். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மலர் என்ற தலைப்பிலான பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். மலரோடு உறவாடிய பின்பு அந்த மலரை நலமா என்று விசாரிக்கிறது ஒரு ஜீவன்.

மலரை நலம் விசாரித்த பின்பு அந்த மலரை ஒரு வார்த்தை பேச சொல்கிறது. எது தெரியுமா? பூங்காற்று.

மலர்களை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். அவர்களின் கற்பனை கேற்றவாறு ஒவ்வொரு கவிஞர்களும் அந்த மலர்களுக்கான மகத்துவத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு இனிய பாடல் உழைக்கிறது.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இதுவரை மலர் என்ற தலைப்பிலான பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக மரியான் படத்திற்காக விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. பலதரப்பு கட்டமைப்பில் திறம்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டது. இந்தியா பெல்ஜியம் பிரதமர்களின் சந்திப்பை தொடர்ந்து இன்று இரு நாடுகளுக்கும் இடையே புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, சைபர் குற்றங்கள் மற்றும் ராஜ்யத்துறை பயிற்சி தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைக்கும் உத்தேசம் குறித்து பூர்வாங்க ஆவணம் ஒன்றும் இறுதி செய்யப்பட்டது. இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட அறிக்கையில், கொந்தளிப்பான உலக சூழல் காரணமாக உணவு, எரிபொருள் மற்றும் பொருள் விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் வளர்ச்சிதான் புதிய வாய்ப்புகளுக்கான உலகின் நம்பிக்கை ஒளியாக திகழ்வதாக கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: முதல் உலகப் போரின் போது பெல்ஜியத்தில் ஆயிரக்கணக்கிலான இந்திய ஜவான்கள் துணிச்சலுடன் போரிட்டு உயிர் தியாகம் செய்ததை இரு நாடுகளும் எப்போதும் நினைவில் கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். பொதுவான ஜனநாயக மாண்புகள், சந்தை பொருளாதாரம் மற்றும் மக்கள் நிலையிலான தொடர்புகளால் இரு நாடுகளும் இயற்கையான கூட்டாளிகளாகவே திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தாம் பெல்ஜியம் சென்றதை தொடர்ந்து இருதரப்பு உறவுகளில் கணிசமான முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். இந்தியாவும் பெல்ஜியமும் இணைந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் உலகின் மிகப்பெரிய பசுமை அமோனியா ஆலை ஒன்றை நிறுவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். செமிகண்டக்டர் துறையில் பெல்ஜியத்தின் நிபுணத்துவமும் இந்தியாவின் பெருமளவு சந்தை வாய்ப்புகளும் இணைந்து அற்புதங்களை படைக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டார்.
0: 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவர் இன்று காலை புதுடெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி சமாதியில் மலரஞ்சலி செலுத்தினார். அவருடன் சேர்ந்து இந்தியா வந்துள்ள பெல்ஜியம் பாதுகாப்பு அமைச்சர் திரு தியோ பிராங்கனை புதுடெல்லியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் உயர்நிலை பயணங்கள் மூலம் இருதரப்பு உறவுகளை விஸ்தரித்துக் கொள்ள இரு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பில் பரஸ்பர ஒத்துழைப்பிற்கு அவசியம் இருப்பதையும் இவர்கள் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு சார்ந்த ராஜ்யத்துறை செயல்பாடுகள் குறித்த ரக்ஷா ஆவணத்தை வெளியிட்டார். அடுத்த 10 ஆண்டுகளில் உலக நாடுகளுடன் இந்தியா எட்ட வேண்டிய பாதுகாப்பு கூட்டாண்மை உடன்பாடுகள் குறித்த விரிவான செயல் திட்டமாக இந்த ஆவணம் அமைந்துள்ளது. பாதுகாப்பு சார்ந்த இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பின் வலுவாக்கம், கூட்டு ராணுவ பயிற்சிகள் மூலமான பாதுகாப்பு திறன் மேம்பாடு, நட்பு நாடுகளுடன் சிறந்த பாதுகாப்பு
2: பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @ஆர்என்யூ புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நடப்பு நிதியாண்டில் இந்தியா 7.8% வளர்ச்சியை எட்டியதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி இருப்பதாக மத்திய தொழில் வணிக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை நன்கு பயன்படுத்திக் கொள்வது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தொழில் துறையினருக்கான தேசிய பயிலரங்கில் அவர் உரையாற்றினார். உலக சந்தையில் முக்கிய பங்களிக்கும் பெரிய ஏற்றுமதி நாடாக இந்தியா மேம்பட வலுவான பாதை ஒன்றை வகுத்து கொடுக்கும் வகையில் இந்த வரியில்லா வர்த்தக உடன்பாடுகள் அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசுக்கும் பல்வேறு துறைகள் தொடர்பான ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் ICT அகாடமி சார்பில் இன்று நடைபெற்ற BRIDGE 26 என்னும் 72வது மாநாட்டை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தொடக்கி வைத்தார். செயற்கை நுண்ணறிவு, கல்வி மற்றும் பொருளாதார தலைமை என்ற கருப்பொருள் அடிப்படையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் பொறியியல் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் AI வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரை குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ், குவாண்டம் மற்றும் பசுமை தொழில்நுட்பங்கள் நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்றவை என்றும், உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகம் உள்ள புதுச்சேரியை இத்தகைய தொழில்நுட்பங்களின் நிர்வாகத்திற்கான வாழும் ஆய்வகமாக மேம்படுத்த முடியும் என்றும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தமது உரையில் கூறினார். தகவல் அளிப்பது மட்டுமே கல்வியின் நோக்கமல்ல என்றும், சிந்திக்கும் திறன், படைப்பாற்றல் மற்றும் பொறுப்புணர்வை மாணவர்களுக்கு வழங்குவதே எதிர்கால கல்வியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் பாடத்திட்டத்தின் வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் தொழில்துறையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகளை இம்மாநாடு ஆராய வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் கேட்டுக்கொண்டார்.
0: காரைக்கால் டாக்டர் கலைஞர்

கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு வரும் 8-9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. 8 தேதி செவ்வாய்க்கிழமை வணிகவியல், தமிழ், ஆங்கிலம், பொருளாதாரம் மற்றும் வேதியியல் பிரிவுகளுக்கான கலந்தாய்வும், மறுநாள் புதன்கிழமை கணிப்பொறி அறிவியல், இயற்பியல், தாவரவியல், விலங்கியல், கணிதம் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கான கலந்தாய்வும் தரவரிசை பட்டியல் அடிப்படையில் நடைபெறும். இதற்கு அழைக்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகள் தங்களின் பெற்றோர்களுடன் அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் சேர்க்கை கட்டணத்தை எடுத்து வந்து கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் திருவாதவூர் உள்ளிட்ட இடங்களில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சட்டக்கல்லூரி மாணவர்கள் தவறு செய்தால் அந்தந்த கல்லூரி நிர்வாகத்தினர் தங்களின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கலாமே தவிர சட்டக்கல்லூரி மாணவர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்திய வழக்கறிஞர் சங்கத்திற்கு இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது இந்திய வழக்கறிஞர் சங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பான சர்ச்சை குறித்த விசாரணைகளின் போது தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜோய் மால்யா, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இவ்வாறு உத்தரவிட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்க்க உலக அளவில் விரிவான அணுகுமுறை தேவை என்பதை இந்தியாவும் பெல்ஜியமும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பெல்ஜியம் பிரதமரை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்குமிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இந்தியா 7.8% வளர்ச்சியை எட்டியதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றியிருப்பதாக மத்திய தொழில் வணிக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் நிர்வாகத்திற்கான வாழும் ஆய்வகமாக புதுச்சேரியை மேம்படுத்த முடியும் என துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:20. காற்றலையில் கலந்து இந்த மாலை வேளையில் பக்தி மனம் வீச வருகிறது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இந்த மாலை பொழுதை அலங்கரிக்க காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசிக்கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:33:25. மனோரஞ்சித நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் சௌமியா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலியுக வரதன் என தொடங்கும் சின்மையா சகோதரிகள் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றிரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துகள் இடம்பெறும். எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் வழங்கும் உரை நிகழ்ச்சி ஜனையஞ்சல். இரவு 8:02 முதல் 8:58 வரையிலும் மீண்டும் இரவு 9:30 முதல் 11:05 வரையிலும் அதன் பின்னர் 11:10 முதல் 11:45 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில நேரடி வர்ணனைகளை டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இருவரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இதனிடையே இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:00 மணி 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். ஆயிரத்தி 215 KHz முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வீட்டு மாடி தோட்டம் அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உயிருக்கு நிகரான நீர் வளம் காப்போம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய்வாட வளரிளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 நகர்வுலா 8:02 8:30 தகவல் தளம். நாளை காலை 9:00 மணிக்கு அரங்கிசை ஊரப்பாக்கம் எஸ் கார்த்திக் அவர்கள் நகஸ்வர இசை கேட்கலாம். கடம்பத்தூர் கே எம் சரவணன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 மணிக்கு இலக்கியம் பேசுவோம்

சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 12 மணிக்கு விடியலை தேடி நாடகம். எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றுமினியவை, 2:35 சேர்ந்திசைப்பாளர் பயிற்சி சென்னையஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5 பொன்மாலை பொழுது காதலி என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், கால்நடைகளை தாக்கும் நோய்களும் தவிர்க்கும் வழிமுறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மைய கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலை, 10 அகில பாரத பிராந்திய மற்றும் மெல்லிசை இடம்பெறும். 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே நாளை காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்க மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நிகதியே. விண்வெளி ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர். குழந்தைகள் மற்றும் இளையோரின் மனநல பிரச்சனைகள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநல மருத்துவத்துறையின் இணைப்பேராசிரியர் டாக்டர் எம் அவின் அவர்கள். நாளை மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 7:00. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக தர்மதுரை படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் இப்போது 7:05. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இடம்பெறும். திரை இசையில் அடுத்ததாக தங்கலான் படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.
1: கிழக்கே வெளுத்திடுச்சு, கீழ்வானம் மின்னிடுச்சு.

0: கலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச்

0: செய்திகள். சீஷெல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டின் பேரவைத் தலைவர் அஸ்ரல் எர்னஸ்டாவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாடாளுமன்ற செயல்பாடுகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நாடாளுமன்ற செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பிரச்சினைகள் மூலம் உணவு எரிசக்தி உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.8% எட்டி சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையே ஜனநாயக அடிப்படையில் பொருளாதாரத்திலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் காக்கிநாடாவில் இரு நாடுகளும் இணைந்து உலகிலேயே மிகப்பெரிய பசுமை அமோனியா திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவும் பெல்ஜியமும் இணைந்து செயல்படுவதற்கு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர் இந்தியா பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற தில்லி ஹரியானா உத்தரப்பிரதேச சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மாநில அரசுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய் மால்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வாகன உற்பத்தி துறை 22,75,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சென்ற நிதியாண்டில் வாகன ஏற்றுமதி 24% அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாலை பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறிய அவர், வாகன உரிமங்களை வழங்க பல்வேறு நெறிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாகன ஓட்டுநர்கள் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை தொடர்ந்து மீறினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி எச்சரிக்கை விடுத்தார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் கற்கும் ஆர்வம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் திட்டத்தின் கீழ் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் சார்பில் அரியலூரில் செயல்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஞ்ஞானி திரு மகேஸ்வரன், இந்த செயல் விளக்கம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என கூறினார்.
1: இது வந்து நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் புதிய முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஆய்வகங்களாகவும் அட்டல் டிங்கரிங் லேப் இருந்தது. அறிவியல் திறமையை சின்ன வயசுலேருந்தே பள்ளி குழந்தைகள்லேருந்தே ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முறையில் ஜிக்யாசா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆரம்பித்தாங்க. இதோட வந்து ஆராய்ச்சி மையாவில் பாப்புலர் 7 விஞ்ஞானிகள் மற்றும் மத்திய இதுலேருந்து வந்திருக்கிறோம். அந்த அதோடு இல்லாமல் குழந்தைகளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் சில எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணி காமிச்சிருக்கோம்.
0: விஞ்ஞானிகள் அளித்த செயல் விளக்கங்கள் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
2: சென்னையிலேருந்து சயின்டிஸ்ட் குழுவினர் வந்தாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களே எல்லாமே எங்களுக்கு புரியுது. அவங்க இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காட்டினாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து காயினை வச்சு எல்இடி லைட் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காட்டினாங்க. சோடியம் ஹைட்ராக் லிக்யூடை வச்சு செஞ்சு காட்டினாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் நாங்கள் அந்த இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இந்த பள்ளி பருவத்திலே நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் நாங்கள் ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை அறிவியல் அறிஞராகவோ நாங்கள் வருவோம்.
0: ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி வசதிகள் வழங்குவது தொடர்பாக இந்திய ராணுவம் டேராடூனில் உள்ள ஒருங்கிணைந்த மருத்துவ கல்லூரி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை அளிக்கப்படும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மழை வெள்ளம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். கங்கை ஆற்று ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தாழ்வான இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக பார்வையிட்டார். பீகாரில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாட்னா, வைஷாலி, நாலந்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுபர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாவோ தோமோ ஜூனியர் இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் சிண்டல்லா தாஸ் சுதீர்த்தா முகர்ஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சித்தாலே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன் விளம்பரம்.

0: अटल पेंशन योजना मोदी जी की तीर्माणम।
1: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தாவரவியல் பூங்கா புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தோடு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பெறுவதற்கு 50% பிந்திய மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2026 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுச்சேரி பிராந்திய சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் https://agri.py.gov.in என்ற இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை இருப்பின் வரும் 10ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் தோட்டக்கலை இயக்கத்திடமிருந்து புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுக்கை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுக்கை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஒட்டுள்ளப்பட்டது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் https://agri.py.in என்ற இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை இருப்பின் வரும் 10ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பசுந்தொழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசீடியாவை வேலிமரவாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசீடியாவில் கிளரிசீடியா செஃபியம், கிளரிசீடியா மெகுலேடா என 2 வகைகள் உண்டு. இதில் 2ஆம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமற்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலிமரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும் என்று அறிவித்திருக்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடி ஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் ந படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஏழு மணி 30 நிமிடம்

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, பால் கொண்டாந்துருக்கேம்மா, பாத்திரம் கொண்டாயே.
5: இதோ வாரேக்கா. என்னக்கா இன்னைக்கு இம்புட்டு லேட்டாக வந்திருக்கீங்க?
4: அதை ஏன் கேட்குற புள்ள, வர வழியில் சைக்கிளு பஞ்சர் ஆகிடுச்சு, அதை ஒட்டிட்டு அப்புறமா தான் கொண்டு வரேன். அதுதான் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு புள்ள. என்ன பண்ணுறது, நான் ஒத்தால கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன்.
5: அச்சோ பாவங்கா நீங்கள். ஏங்க்கா, உங்கள் மகன் தான் படிப்பை முடிச்சுட்டு இப்போ வீட்டில் தானே இருக்கிறதா சொன்னீங்க? ஒத்தாசைக்கு சத்த கூப்பிட்டுக்க வேண்டியது தானே?
4: ம், நீ வேற. நான் கூட எத்தனையோ முறை கேட்டுட்டேன் புள்ள. சில நேரத்தில் பால் கறவை அதிகமாக இருக்கும். இப்போ வீடு வீடாக பால் கொடுத்தது போக மிச்ச பால் இருக்கும், அதை கொண்டு போய் சொசைட்டியில் ஊற்றிட்டு வாடானா அதுக்கே போகமாட்டான். அவனா வீடு வீடாக வந்து பால் கொடுக்க போகிறான்.
5: அதுக்கு இல்லைக்கா, நீங்கள் ஒத்தால கடந்து கஷ்டப்படுறீங்கல்ல, அதுக்கு தான் கேட்டேன்.
4: நீ சொல்கிறதுலாம் சரிதான் புள்ள. ஆனால் அவன் சுயமாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் என்ன மாதிரியான தொழில் தொடங்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
5: ஏங்க்கா, யாராவது கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் காலைவாங்களா?
4: என்ன முத்தழகு சொல்கிற?
5: நீங்கள் கறவை மாட்டு பண்ணையே வச்சுருக்கீங்க, கறவையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன?
4: முத்தழகு, எனக்கு ஒண்ணுமே புரியல.
5: அக்கா, புரியற மாதிரி சொல்றேன். பாலை மதிப்பு கூட்டி பால் பொருளா விற்பனை செஞ்சு ஒரு தொழில் முனைவோரா உங்க பையன் வர முடியும்?
4: முத்தழகு, எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல.
5: எல்லாம் புரியும், இவங்க சொல்றத கேட்டா.
4: யாரு முத்தழகு?
5: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
6: இந்தியா ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு நாடாக தெரிந்து வருது. வேளாண்மை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரை அடைஞ்சாச்சு. ஈவன் பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பால் உற்பத்தியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தியில் வந்து தண்ணீரை நம்ம அடைஞ்சாச்சு. இவ்வளோ உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சாலும் உற்பத்தி பண்ண விவசாயிகளுக்கு அதுக்கான விலை கிடச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்திய ஆராய்ச்சி கழகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் ஈவன் காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா 15-40% வர இழப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இழப்பே வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து ரொம்ப குறைக்கிறதா இருக்குது அப்படின்னு தரவுகள் சொல்கிறாங்க. இன்றைக்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏன் தயாரிக்கணும், தொழில் முனைவோரம் ஏன் உருவாகணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுல நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்றதுல மதிப்பு கூட்டலாம் என்ன, அது வந்து அறிவியல் பொருளாதார அணுகுமுறையில் எப்படி செயல்படுது. இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னோடனே ஒரு நார்மலாக போய் ஒரு பெண்கள்கிட்டையோ இல்லை விவசாயிகள்ட்டையோ எல்லார்ட்டையும் யதார்த்தமாக கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிப்பு கூட்டப்பொருள்னா சமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அல்லது மதிப்பு கூட்டல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வேளாண் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்தின் ஒரு நடைமுறையாகும். முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேளாண் விளைபொருள் அல்லது கால்நடை விளைபொருள் அல்லது மீன்வளம் சார்ந்த விளைபொருளோட பொருளாதார மதிப்பு, ஊட்டச்சத்தின் தரம், பயன்பாட்டு வசதி, சேமிப்பு களம், உணவு பாதுகாப்பு, சந்தைப்படுத்துதலுக்கான திறன் மற்றும் இதனுடைய சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பம் சேர்ந்த ஒரு செயல்முறையை தான் நம்ம மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இந்த மதிப்பு கூட்டலில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, மதிப்பு கூட்டலுக்கு பிறகு சுத்தம் செய்தல், தரம் பிரித்தல்,

அளவு சார்ந்த அடிப்படையில் வகைப்படுத்துதல், தோல் நீக்குதல், நறுக்குதல், உலர்த்துதல், நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்துதல், பதப்படுத்துதல், பாதுகாத்தல், பொதிக்கட்டுதல் மற்றும் சரியான பெயரிடுதல் ஆகியவை இந்த சந்தைப்படுத்துதலில் முக்கியமாக இருக்கும். இதோடு சேர்த்து ஒரு எளிமையாக சொல்லணும், ஒரு விவசாயிக்கு புரியுற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயி உற்பத்தி செய்த ஒரு மூலப்பொருளை நுகர்வோருக்கு விரும்பும் விதமாக ஒரு தரமான பாதுகாப்பான ஒரு விளைபொருளை தயாரித்து கொடுப்பதான் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி உலக லெவலில் பார்த்திங்க அப்படின்னா உணவு மதிப்பு சங்கிலி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபார்ம் டு ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உணவு மதிப்பு சங்கிலி முறையில் ஒரு விவசாயி விளைவித்து அந்த விளைவித்ததுக்கு அப்புறம் அவருடைய நுகர்வோர், அதாவது அவருடைய அவர் உணவு அருந்தும் இடத்துக்கு போகிற வரைக்குமே அந்த உணவு மதிப்பு சங்கிலியை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு. அந்த நடைமுறைகளை தான் இன்றைக்கி உலக நாடுகள் வந்து முக்கியமாக கவனிச்சிட்டு வர்றாங்க. அதை இந்த மதிப்பு கூட்டல் மூலமாக தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை நம்ம அடைய முடியும் அப்படின்னு தரவுகளும் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மதிப்பு கூட்டலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் மதிப்பு கூட்டணும். ஒன்று, இங்கே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம், இங்கே இருக்கிற இந்த விளைபொருளில் இருக்கிற ஊட்டச்சத்தை எடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம சரி விதமாக கொடுக்கறதுல நமக்கு தொய்வு இருக்குது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே விளைவிக்கிற அந்த விளைபொருளுக்கு கரெக்டான விலை கிடைக்கல அப்படின்னு ரெண்டு சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து ஒரு தரமான கையாளுதல் முறையை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. தரமான தரம் பிரித்தல், போதிய சேமிப்பு கிடங்கு வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, அதே சேமிட்டு இப்போன்னா குளிர்சாதன வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, போதுமான போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, உடனடியான சந்தைப்படுத்துவதற்கான முறைகள் எங்குமே இங்கே முழுமையாக கடைபிடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு கூட்டு சங்கிலி வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரி, ஒரு மதிப்பு சங்கிலி உருவாக்குறது மூலமாக, அதாவது மதிப்பு கூட்டப்பட்டல் உருவாக்குறது மூலமாக என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, உடனே வந்து ஒரு நாளைக்கே ஒரு பொருளினுடைய மதிப்பு அதிகரித்து நாளைக்கே விவசாய விலை பொருட்கள்லாம் விலை அதிகரிச்சிருமான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை மதிப்பு இழப்பு ஏற்படுறதுனால என்ன காரணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பொருள், அந்த பொருளுக்கான இழப்பு எப்படி, அந்த பொருள் இழக்கிறது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு விவசாயின் உழைப்பு அதில் இருக்குது, அதனுடைய முதலீடு இருக்குது, அதனுடைய நீர் இருக்குது, மின்சாரம் இருக்குது, இயற்கை வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால அந்த பொருளாதாரத்தினுடைய, அதாவது இந்திய பொருளாதாரத்தினுடைய பாதிப்பும் அதில் இருக்குது. ஒரு பொருள் அதனுடைய ஒரு இழப்பு ஏற்படும் போது, அது லாபகரமாக மாறாத பொழுது, அதுக்கான விலை கிடைக்காத போது, அதனுடைய இழப்பு அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த பாதிப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஈடுபடலாம். மதிப்பு கூட்ட வழிகளை மாற்றுறதுக்கான வழிகள் என்ன, சாதாரணமாக ஒரு பால் இருக்குது, அந்த பாலை ஒரு பால் பவுடராக நம்ம ரெடி பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு பெரிய மதிப்பு கூட்டலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பால் இருக்குது, அந்த பால்லேருந்து ஈரப்பதத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஒரு பாலில் ஈரப்பதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3-4% வரை அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனுடைய வாழ்வாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள்லேருந்து அதிகபட்சம் காய வச்சு வச்சிங்கன்னா 2 நாளுக்கு வரைக்கும் வரலாம். அதே வந்து அந்த பாலை இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஈரப்பதத்தை எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து 90%லேருந்து 4% அந்த ஈரப்பதம் குறைஞ்சி அதனுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடருக்கு 1 வருடம் அல்லது 2 வருடம் வரை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுதான் வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல். பாலோட விலை வந்து எவ்வளோ இருக்குது, பால் பவுடரோட விலை எவ்வளோ இருக்குது, 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான வாய்ப்புகளை நம்மளாலே உருவாக்குறதுக்கான முடியும். இது பாலில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது, பழங்களில் பண்ணலாம். பழங்கள்லேருந்து ஒரு தக்காளியை எடுத்துட்டிங்கன்னா ஒரு தக்காளியிலேருந்து உடனடி தயார் நிலை பானம் தயாரிக்கலாம், தக்காளியிலேருந்து ஒரு சாஸ் தயாரிக்கலாம், தக்காளியிலேருந்து இதே மாம்பழத்துலேருந்து மாம்பழ ஜாம் தயாரிக்கலாம், ஜெல்லி தயாரிக்கலாம், உடனடி தயார் நிலை பானம் தயாரிக்கலாம். இந்த மாதிரி பல வகைப்பட்ட பொருட்களை நம்மளால் இதிலிருந்து நம்மளால் உருவாக்க முடியும். இந்த மதிப்பு கூட்டல் அவசியத்தில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மதிப்பு கூட்டலில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை மட்டுமே நம்ம குறைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம். கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம நாட்டுக்கு இந்த மதிப்பு கூட்டல் வேணுன்றப்ப, இதெல்லாம் உயரும் பொழுது ஒரு நாட்டினோட வளர்ச்சியும் இதில் அதிகரிக்குது. பழங்கள் காய்கறிகள் மட்டும் நம்ம இல்லை, வேளாண் விளைபொருட்களை முக்கியமானதுன்னு நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி ரகங்கள். இப்போ சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி ரகங்கள்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து செறிந்து காணப்படுது. இப்போ காலந்தொட்டி நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டச்சத்து செறிந்து அதை அன்றாட வாழ்க்கையில் உண்டு வாழ்ந்ததுனால தான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் சரி அவங்களுடைய உடல்நிலையும் சரி ரொம்ப பெருமையாக பேசப்படுது. அப்போ இந்த ஊட்டச்சத்து செறிந்து காணப்படும்னா நார்ச்சத்து அதிகம், புரதச்சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து, கால்சியம்
துத்தநாகம் அனைத்து வைட்டமின்களும் செறிந்து காணப்படுவதனால இது வந்து ஒரு சிறுதானியங்கள் இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக அமையும். இப்போ இதோடு சேர்த்து மதிப்பு கூட்டப்பட்டுகளை என்னென்ன தயாரிக்கலாம் அப்படின்னா உணர்நிலை கஞ்சி கலவை தயாரிக்கலாம், அதுக்கப்புறம் இட்லி மற்றும் தோசை கலவை மாவு தயாரிக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய நூடுல்ஸு பாஸ்தா இப்போ அட்வான்ஸ்டாக வர்ற அந்த ப்ராடக்ட்டுமே நம்மளால் இதிலேருந்து ரெடி பண்ண முடியும். அடுமனை பொருட்களாகிய குக்கீஸ் தயாரிக்கலாம்.

பிஸ்கட்ஸ் தயாரிக்கலாம். இந்த மாதிரி எளிமையாக எல்லாருமே விரும்பக்கூடிய பொருட்களை நம்மளால் உருவாக்க முடியும். இது மட்டும்தான் இதில் தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வளர்ந்து வரும் இந்த சமூகத்தில் என்றால் அன்றாட வாழ்க்கையில் ஓடிட்டுருக்குறோம். உடனடியாக எனக்கு ஒரு சாப்பாடு வேணும், உடனடியாக நான் கேட்டவொன்னு எனக்கு கிடைக்கணும் அப்படின்றப்ப ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க ரெடி டு குக் அண்ட் ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க, உடனடியாக தயாரிப்பு உணவு, உடனடியாக உண்ணக்கூடிய உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகளையுமே இதில் தயாரிக்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி சொல்லுவாங்க, உளுந்தங்களி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கேப்பக்களி சொல்லுவாங்க. இதிலிருந்து தயாரிக்கிற உணவை நம்ம உடனடி உணவாக தயார்

உணவுகளையுமே இதில் தயாரிக்கும்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி சொல்லுவாங்க, உளுந்தங்களி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கேப்பக்களி சொல்லுவாங்க. இதிலிருந்து தயாரிக்கிற உணவை நம்ம உடனடி உணவாக தயாரித்து ஒரு முறையான ஒரு சந்தைப்படுத்தல் மூலமாக கொண்டு போகணும் அப்படின்னா அதனுடைய மதிப்பை வந்து நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லை, இப்போ கீரை வகைகள் இருக்குது, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்குமே கீரை வகைகள் டெய்லி நம்ம சாப்பிடணும். அப்போ தினமும் கீரை வகைகள் கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கீரை வகைகள் இல்லை, முருங்கைக்கீரை இருக்குது, பசலைக்கீரை இருக்குது, இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாத்தையும் தினமும் கொடுத்தா சாப்பிடுவோன்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த கீரை வகைகளை குழந்தைகளை சாப்பிட வைக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து நோய் அதிகமாக வருது, இந்த மாதிரி வைட்டமின் அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டெய்லி சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரையை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் விதவிதமான உணவுப் பொருட்களை கொடுத்துடலாம். இப்போ கீரையை ஒரு மிட்டாயை தயாரித்து குழந்தைகிட்ட கொடுத்துடலாம். கீரை சாப்பிடுதுன்னு தெரியாமல் அது கீரை சாப்பிட வைக்கணும். ஒரு கீரையை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜெல்லி மிட்டாய் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த மாதிரி மிட்டாயை நம்ம தயாரித்து கொடுக்கலாம். இல்லை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி என்ன நூடுல்ஸ் பிடிக்கும், இல்லை குழந்தை அன்றாடம் சாப்பிட்ற ஒரு உணவு ஒரு மிக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹார்லிக்ஸ் பவுடராக இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு டெய்லி நம்ம ரெடி பண்ணுற உணவு முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு அது தெரியாமலே அந்த உணவை சாப்பிட வைக்கலாம். அப்போ நான் இந்த இதில் மெயினாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறையா உணவுப் பொருட்கள் அதாவது உணவு பலகாரங்கள் தயாரிக்கலாம், உணவு பாண்டங்கள் தயாரிக்கலாம், நிறைய வகையான உணவுகள்னு போகும்போது ஒரு எளிமையாக நம்மளால் நிறைய வகை உணவுகள் மூலமாக நம்ம இந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள் விதவிதமாக தயாரித்தாலும் குறைந்த செலவில் தயாரித்தாலும் அந்த தர நிர்ணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர நிர்ணயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உணவு பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா, உணவுப் பொருளின் வெற்றி சுவையில் மட்டும் இல்லை, அதே இதில் இருக்குன்னா பாதுகாப்பு, தரம், நம்பகத்தன்மை இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு தரமான உணவுப் பொருளை நுகர்வோர் விரும்பும் விதமாக கொடுக்குறதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுப் பொருள் உறுதி செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, சுத்தமான உணவுப் பொருள் இருக்கணும், சுகாதாரமான தயாரிப்பு இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பான பதப்படுத்துதல் இருக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா, அந்த உற்பத்தி பண்ணும்போது அந்த உற்பத்தி பண்ணுற இடமாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் எந்த இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறேன் அப்படின்ற இடமாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லுவாங்க GMP அப்படின்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல உற்பத்தி நடைமுறைகள். இன்னொன்று சொல்லுவாங்க GHP சொல்லுவாங்க, குட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல சுகாதார நடைமுறைகள். எந்த இடத்துல நான் பொருளை தயாரிக்கிறேன் அந்த இடம் எப்படி சுகாதாரமாக இருக்குது, எந்த முறையில் நான் தயாரிக்கிறேன் அந்த முறைகள் எப்படி நான் பாதுகாப்பானதாக இருக்குது, இது எல்லாமே நான் எதை வைத்து நான் நிர்ணயிக்கணும் அப்படின்னா, இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தோட வழிமுறைகள் வகுத்திருக்காங்க. அந்த வழிமுறைகளை வந்து நான் வந்து பயன்படுத்தி தான் இந்த உணவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நான் தயாரிக்கணும். இந்த தர நிர்ணய ஆணையத்தோட சான்றிதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தர நிர்ணயத்தின சான்றிதழ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவுப் பொருட்களை தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, தயாரிப்பினுடைய பெயர் இருக்கணும், ஊட்டச்சத்து என்ன, அந்த தயாரிப்பில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு தெரிஞ்சிடணும், தயாரிப்போன தேதி, காலாவதியான தேதி, எந்த தொகுதிக்கு கீழே இது வருது, அது போக இந்த தர நிர்ணய ஆணையம் ஒரு வந்து ஒரு எண் வணங்குவாங்க, அதாவது FSSI நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணை வந்து நான் அதில் பதிவிடணும், கட்டாயம் பதிவிட்டுருக்கணும். இதுக்கடுத்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சந்தைப்படுத்துதல். இந்த சந்தைப்படுத்துதலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பு வெற்றி அதன் உற்பத்தியில் மட்டும் இல்லை, அது சந்தைப்படுத்துதலும் இருக்குது. தயாரிப்பின் தரம், சரியான விலை, வாடிக்கையாளர்களின் தேவை, நல்ல சேவை, இவை எல்லாமே இந்த விற்பனையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சந்தைப்படுத்துதல் அடங்கும். இந்த சந்தைப்படுத்துதலை நம்ம முதலே தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சந்தைப்படுத்துதலில் முறையான பேக்கேஜிங், பிராண்டிங் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணால், உழவர் சந்தைகள், வேளாண் கண்காட்சிகள், அது போக வந்து பார்த்திங்கன்னா உழவர் உற்பத்தி நிறுவனங்களுடைய கடைகள், அது போக வந்து கூட்டுறவு அமைப்புகளுடைய விற்பனை நிலையங்கள், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம். இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் மதிப்பு கூட்டல் மூலமாக தொழில்நுட்பத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்குறாங்க, அறிவியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகள், மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு எளிமையாக புரியும் விதமாக சொல்லித்தராங்க. இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண், கால்நடை, மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அவங்களுக்கு செயல் விளக்கங்களோடு வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குறாங்க. ஒரு விவசாயியோ ஒரு தொழில் முனைவரோ எங்களை வர்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, சார் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து இதுக்கடுத்து எங்கே வந்து தர நிர்ணய ஆணையம் எங்கே இருக்குது, அதுக்கு தரநிலை சான்றிதழ் எப்படி வாங்குறதுனாலும் நம்மளே தரநிலை சான்றிதழ் நம்மளே வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஊட்டச்சத்து பகுப்பாய்வு பண்ணணும்னா ஆய்வகங்களை நம்ம அணுகி ஆய்வகங்களை நம்ம வந்து அவங்க கூட இணைக்கிறோம், எளிமையாக அவங்க அந்த ஆய்வகங்கள் மூலமாக அந்த தர நிர்ணயம் பார்த்துக்கிறதுக்கு.
இது போக ஒரு பேக்கேஜிங் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை இணையதளத்தில் நான் பொருளை விற்கணும் அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். புதுசாக வர்றாங்க அப்படின்னா தொழில் திட்டங்கள் நம்ம வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் விரிவான திட்ட அறிக்கையை நம்ம தயாரிச்சுக்கணும், டிபிஐன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்தை ஆய்வு, விலை நிர்ணயம், எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக வந்து விலை நிர்ணயம் பண்ணி அந்த பொருளை மார்க்கெட்டோட சந்தையோட நிலவரம்

0: தெரிஞ்சு அதனுடைய மதிப்பை அதிகரிக்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள், மானியம், வங்கிக் கடன் எப்படி பெறுறது, அதுக்கான விழிப்புணர்வு வழங்குகிறோம், அதுக்கான வழிகாட்டுதலையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இணையவழி சந்தையில் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான சான்றிதழ் எப்படி வழங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணால் மட்டுமே தான் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். அப்போ ஒரு ஒரு விவசாயி இருக்காரு, ஒரு தொழில் முனைவர் இருக்காரு, ஒரு பெண்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே எங்கே வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மதிப்பு சங்கிலியில் எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு உதவி செஞ்சு அதை வழிமுறைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்துறோம். இப்படி உயர்த்துறது மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரமும் உயரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு தலை எது வாலி எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: நல்லாவே புரிஞ்சுது புள்ள. ஏன் வீட்லேயே தொழில் தொடங்கிறதுக்கு வழிவகையை வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் பாரு.
1: அக்கா, இந்த தகவலை முதல்ல உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் சொந்த காலில் நின்று சுயமாக தொழில் தொடங்க இந்த தகவல்கள் உதவிகரமாக இருக்கும்.
2: ஆமாம் முத்தழகு, அதான் தொழில் தொடங்க பயிற்சி, கடன் உதவி இப்படி எல்லாமே செஞ்சு தராங்களே, அப்புறம் என்ன கவலை? முதல்ல இந்த தகவலை அவங்கிட்ட சொல்கிறேன், நான் வாரேன்.
1: அக்கா இருங்க, இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்குது, அதையும் கேட்டுட்டு போங்க.
2: அது என்ன புள்ள அப்படி முக்கியமானது?
1: அதுவும் உங்களுக்கான தகவல்கள் தான், உங்கள் கால்நடைகளுக்கான தகவல் தான்.
2: புரியலையே புள்ள.
1: புரியும்க்கா, இதை கேட்டா எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பற்றி நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க.
3: நம்ம வாழ்கின்ற இந்த பூமியில 71% நீர் சொல்லப்பட்டுள்ளது, மிச்ச 29% மட்டும்தான் நிலமாக இருக்கிறது. நீர் சூழ்ந்த இந்த பகுதியில் வந்து பசிபிக் ஓசன் சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடல் பெரும்பகுதி ஆக்கிரமித்துள்ளது. இந்த பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் நிகழக்கூடிய காலநிலை மாற்றங்கள் உலகத்துள்ள எல்லா இடங்களும் தாக்கக்கூடிய நம்ம இந்தியாவையும் தாக்கக்கூடியது. இயல்பான காலநிலை மாற்றமாக இருந்தால் ஒரு பாதிப்பு இருக்காது. இயல்பான காலநிலை மாற்றம் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை நம் 0 என்று கணக்கெடுத்துக் கொள்வோம். இந்த டிகிரி இயல்பாக இருக்கும்போது ட்ரேட்வின் சொல்லக்கூடிய வர்த்தக காற்று அப்படி கிழக்கிலிருந்து மேற்காக நகலும். அப்படி பண்ணும்போது இந்த கடலினுடைய வெப்ப காற்றை அப்படியே மேற்கு நோக்கி சென்று கொண்டு விடும். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த இயல்பான நிலையை விட சப்போஸ் 1 டிகிரி கம்மியாகி -1 டிகிரி அப்படின்னு ஆச்சுன்னா ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்திற்கு லானினா என்று கூறுவோம். லானினா அப்படின்னு சொன்னால் இது குளிர்ச்சியாக நிலை. அது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம இந்தியாவில் வந்து காலநிலை மாற்றத்தில் அதிக மழை பெய்ய வச்சு வெள்ளம் மற்றும் புயலை ஏற்படுத்திவிடும். இதே இது 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாச்சுன்னா அதை வந்து எல் நினோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல் நினோ அப்படின்னா வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக ஆகிறது. வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த ட்ரேட் விண்டோட வெலாசிட்டி வந்து கம்மியாயிரும். அதனால கிழக்கு நோக்கி வெப்ப காற்று போக ஆரம்பிக்கும். அதனால கிழக்கு நோக்கி பசிபிக் ஓசனுக்கு மேலேயும் வந்து வெப்பமண்டலம் ஏற்படும். அதனுடைய தாக்கம் நம்ம இந்தியாவில் வந்து வறட்சியை ஏற்படுத்தும். வளங்கள் எல்லாம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், கால்நடை வளர்ப்பு பாதிக்கப்படும். அதற்காக என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எல்நினோ கண்டிஷனால வந்து மான்சூன் வந்து எராட்டிக்காக இருக்கலாம், அல்லது வந்து பொய்த்து போகலாம், அல்லது குறைவாக இருக்கலாம். அதனால என்னாகும், கிரீன்ஃபார்ட் அவைலபிலிட்டி கம்மியாகிடும், ஃபீடோடைய காஸ்ட் வந்து அதிகமாயிரும், மில்கில் வந்து கம்மியாயிரும், மில்கோட காஸ்ட் அதிகமாயிரும், அனிமலுடைய ப்ரொடக்டிவிட்டி மொத்தமாக குறைந்துவிடும். கடும் வெப்ப அலை வீசும், வெயில் அதிகமாச்சுன்னா அப்ப என்னாகும், வெப்ப ஏற்சி வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் ஏற்படும். வெப்பம் இருந்துச்சுன்னா கால்நடைகளால் உணவு உட்கொள்ளும் திறன் வந்து குறைஞ்சிவிடும். உணவு உட்கொள்ளும் திறன் குறைந்தா உற்பத்தி திறனும் குறைந்துவிடும். அதனால தீவன பற்றாக்குறை ஏற்படும். மேய்ச்சல் நிலத்திலையும் வரப்போறங்களில் இருக்கக்கூடிய புல் கூட கிடைக்காம போய் வறண்டு போகும்போது கால்நடைகளுக்கான பசுந்தீவன தேவை பூர்த்தி செய்ய இயலாது. அதனால வந்து சந்தையில் கிடைக்கக்கூடிய பொருளை வாங்கி போட தேவைப்படும். சந்தையில் வந்து டிமாண்ட் அதிகமாதனால விலை உயர்ந்துவிடும். அது வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையாக அமையும். அடுத்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். மழை இல்லைனா தண்ணி இருக்காது, நீர் ஆதாரங்கள் எல்லாம் வறண்டு போயிடும். குளம், குட்டை, ஏரி எல்லாமே வந்து நீர் ஆதாரம் படிப்படியாக குறைஞ்சி கால்நடைகள் வந்து நீர் தேவைக்காக ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அதனுடைய அப்போ எனர்ஜி ஃபுல்லாக வந்து அந்த நீரை தேடி அலைவதிலிருந்து ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகிவிடும். விரைய மாறினால வந்து உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படும். ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய வெப்ப அயற்சி ஏற்படும். வெப்ப அயற்சி ஏற்படும் போது

0: என்னன்னு பாத்தீங்கன்னா கால்நடைகள் வந்து அதிகமா மூச்சரிக்கும், நாக்க தொங்கு போட்டுட்டு மூச்சு வாங்கிட்டே இருக்கும், வானீர் வழிஞ்சிட்டே இருக்கும், தீவனம் வந்து எடுக்க தோணாது, அதனால வந்து தீவனத்தை உட்கொள்ளும் அளவு குறைஞ்சிரும், அதனால சோர்வா காணப்படும், செயலற்ற தன்மை இருக்கும், டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சர் எலிவேட் ஆகி வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். பொதுவாக கால்நடையின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமே பாதிக்கப்படும். இப்ப இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணனா, முதல்ல கொட்டகையை வந்து நல்ல காற்றோட்டம் உள்ள மாதிரி வச்சிருக்கணும், போதிய நிழல் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கணும். அதுக்காக என்ன பண்ணனா, கொட்டகையை ஒட்டி ஒரு 10 அடி தூரத்துல வந்து குறு மரங்களை நட்டு வச்சிட்டோம்னா காற்று வந்து அந்த குறு மரங்கள் வழியாக வரும்போது கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக இருக்கும், அதனால வெப்ப அயற்சியை தடுக்கலாம். ரெண்டாவது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் போகும்போது கொட்டகையுடைய மேற்பரத்துல வந்து காஞ்சி போன தட்டைகளையோ அல்லது வைக்கோலையோ போட்டு அதுல பீரியாடிக்காக தண்ணி ஊத்திட்டே வந்தோம்னா அப்ப வந்து அதனுடைய வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க முடியும். காற்று வந்து எப்போதுமே வந்து சுத்தமான காற்று அடர்த்தி அதிகமாக இருக்கும், அது ஒரு வழியா வரும். அது உள்ள வந்து சுவாச காற்றோட சேர்த்து அது ஃபவுலியர்னு சொல்லக்கூடிய கெட்ட காற்றா மாறும்போது வெப்பம் கம்மியாகி மேல் நோக்கி சென்றுட்டு இருக்கும். இயற்கையா நடக்கக்கூடியது. இந்த உள் வரக்கூடிய அழியில வந்து நம்ம கோணி பைய வந்து கட்டி அதுல தண்ணியால் நினைச்சிட்டு இருந்தோம், பீரியாடிக்கு நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த வழியா வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர்ந்த காற்றா உள்ள போகும், அப்ப வந்து நமக்கு வெப்ப அயற்சி குறையும். வெப்பம் அதிகமான காலங்களில் கால்நடைகளுக்கு வந்து தாது உப்பு கலவையும் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா வேர்வை மூலமாக சோடியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து இழப்பு ஏற்படும், அதை ஈடு செய்ய எலக்ட்ரோலைட் தாது உப்பு கலவையை நம்ம வந்து கொடுக்கணும். வெயில் அதிகமான காலங்களில் என்ன பண்ணா வந்து ஆடு மாடுகளை பகல் நேரங்களில் மேய்ச்சல் அனுப்பக்கூடாது, அதிக காலை வேலை அல்லது மாலை நேரங்கள் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து வெயில் கம்மியாக இருக்கும், தீவனம் உட்கொள்ளும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் உற்பத்தி குறைஞ்சிரும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பசுந்தீவனங்களை பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். பசுந்தீவனம் அப்படிங்கிறது என்னன்னா கால்நடைகளின் ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்ய ரொம்ப குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய தீவனம். இதுல வந்து வைட்டமின் ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சத்து இருக்கு. இந்த சத்து தான் வந்து சினை பிடிப்பதற்கு, சினை தங்குவதற்கு, பால் உற்பத்திக்கு எல்லாமே முக்கியமானது. பசுந்தீவனம் கம்மியாக போச்சுன்னா வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படும். அதனால என்ன பண்ணா, அதிகமாக கிடைக்கக்கூடிய மழைக்காலங்களில் நம்ம வந்து சைலேஜ் அல்லது ஊறுகாய்ப்புன்னு சொல்லக்கூடிய முறையில வந்து பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, பசும்புள்ள ஒரு காட்டு போகாத சூழ்நிலையில வந்து சேமித்து வச்சிருப்பாங்க, அது வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்வளவு குறுகிய காலத்தில் அதை வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சைலேஜ் பண்ணதுக்கு உகந்த தீவன பயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் நல்லதா இருக்கும், அல்லது கோ4 கோ5ன்னு சொல்லக்கூடிய கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் இல்லை, அது வந்து நன்றாக இருக்கும். ஏன்னா தடிமான தட்டை இருக்கும், அதனால வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாப்புன்னு சொல்லக்கூடிய ஜூஸில் நிறைய நன்மை பயக்கும் கிருமிகள் பெருகி சீக்கிரமே வந்து அந்த பசுந்தீவனத்தை பதப்படுத்தி விடும். கூடுதலாக நம்ம வந்து 1% அளவில் வந்து உப்பும் 2% அளவில் சர்க்கரையும் சேர்த்து பண்ணும்போது கூடிய 21 நாட்களுக்குள்ளாக அந்த பசுந்தீவனமானது பதப்படுத்தப்பட்டுவிடும். கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அதில் செறிந்து காணப்படும். மலைப்பாங்கான இடத்துல வந்து எப்போதுமே வந்து ஈரப்பதம் அதிகம் இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து தீவன சேமிப்பு முக்கியம். தீவனத்தை சேமிப்பில் வந்து கலப்பு தீவனத்தில் வந்து 14% மேலே வந்து ஈரப்பதம் போச்சுன்னா அதை வந்து பூஞ்சை வளர்ந்துவிடும். அதனால் வந்து சேமித்து வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் கலப்பு தீவனத்தை. நம்ம தண்ணி மழை பெஞ்சு வந்துச்சுன்னா வடிகால் வசதி ஏற்படுத்தி வச்சிருக்கணும், சாக்கடை மாதிரி எது தேங்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கொட்டகை சுற்றி ஏதாச்சும் சேர்ந்துருந்துச்சுன்னா, சேறு மாதிரி இருந்ததுன்னா அதில் நடந்து போகும்போது அந்த கால்நடைகளுக்கு குழம்பு அலைகள் நோயில் அல்லது பூஞ்சை தொற்று மூலம் ஈஸியாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கணும். வேற என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா, நீர் ஆதாரங்களை வந்து மேம்படுத்த வேணும். ஏரி குளங்கள் குட்டைகள் இருக்கு இல்லையா, மழைக்காலத்துக்கு முன்னாடியே வந்து டீசில்ட்டின்னு சொல்லக்கூடிய தூர்வார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுட்டோம், ஆழப்படுத்தி வச்சுட்டோம்னா நீர் தேங்கும் திறன் அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து வறட்சி காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெய்யக்கூடிய மழை நீரை வந்து சேமித்து அதை வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியா மாதிரி நாடுகளில் விவசாயம் கால்நடை வளர்ப்பும் பெரும்பாலும் பருவமழையை நம்பித்தான் இருக்கு. மழை சரியான கணத்தில் பெய்யலனாலும் இல்லை அளவுக்கு அதிகமாக பெய்தாலும் ரெண்டுமே விவசாயிகளுக்கு பெரும் சிக்கலை தரும். எனவே காலநிலையில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றம் கூட விவசாய உற்பத்தியும் கால்நடை வளர்ப்பையும் மிகவும் பாதித்து பொருளாதார இழப்பை ஏற்படும். அதனால் இயற்கை பேரிடர் காலங்களை எதிர்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கால்நடைகளை காப்பீடு செய்து கொள்வது மிகவும் அவசியம். வானிலைத்துறை மற்றும் எல்நினோ சதன் ஆசிரியன் தொடர்பான கால்நிலை முன்னெடுப்புகளை அவ்வப்போது கவனித்து அவர்கள் சொல்லும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தால் கால்நடைகளை நன்றாக பாதுகாக்க முடியும். கால்நடை மருத்துவ ஆலோசனையுடன் அந்த ஊரில் எப்போ தடுப்பூசி என்ன தடுப்பூசி பண்ணணும், தடுப்பூசி முறையாக போட்டுக்கணும், குடற்புள் நீக்கம் பண்ணணும், பயோசெக்யூரிட்டி மெசர்ஸை கட்டாயமாக பண்ணி உயிர் பாதுகாப்பு முறைகளை கட்டாயம் பின்பற்றி நோய் கண்காணிப்பு திட்டத்தை பின்பற்றி வந்தோம்னா கால்நடைகளின் வளர்ப்பு நன்றாக இருக்கும். இதன் மூலம் நம்ம பரிந்துரை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாட்களுக்கு முன்னாடி போதிய அளவு இருப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். சப்போஸ் நம்மகிட்ட கிடைக்கல, பக்கத்து மாவட்டத்திலாம் கிடைக்கணும், பக்கத்து மாவட்டத்திலிருந்து கொள்முதல் செய்து கொண்டு வந்து நம்ம இடத்துல வந்து வச்சுக்கணும். அது பணியாளர்களுக்கு கிடைக்கும்போது பார்த்துக்கொள்ள வேண்டும். மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்யக்கூடிய கூடலூர் போன்ற பகுதியிலிருந்து விவசாயிகிட்டிருந்து வைக்கோல்களை வாங்கி சேகரிக்க வேண்டும். அந்த வைக்கோல்களை கட்டுக்களாக்கி வைக்கக்கூடிய முறையை வந்து மக்கள்கிட்ட பழக்கப்படுத்தணும். கால்நடை தீவன வங்கிகளை நிறுவனம். வாட்டர் பேங்க் அப்படின்னா அதுல எல்லா சீட்ஸும் கிடைக்கணும், எல்லா ஸ்லிப்ஸும் கிடைக்கணும். கிளைமேட்டுக்கு உகந்த அனைத்து தீவன பயிர்களினுடைய விதைகள் மற்றும் கரணிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். முடிஞ்ச மாற்றங்கள் பண்ணி வாட்டர் நர்சரி ஒன்னு போட்டு வச்சு சாப்ளிங்ஸ் கொடுத்தோம்னா இன்னும் நம்ம வந்து பசுமையின உற்பத்தியை அதிகரிக்க முடியும்.
1: என்ன பட்டக்கா, எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பத்தி நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அது என்னமோ ஒன்னு சொல்லுவாங்களே, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, அது மாதிரி இருக்கு.
1: சரியா சொன்னீங்கக்கா. கால்நடைகள் நல்லா இருந்தாதான் கறவை நல்லா இருக்கும், கறவை நல்லா இருந்தாதான் உங்க பையன் நினைச்ச மாதிரி தொழில் முனைவாரா உருவாக முடியும். அப்போ அதுக்கு இவங்க சொன்ன இந்த தகவல்களை உங்க கால்நடை பண்ணையில கண்டிப்பா கடைபிடிச்சிருங்க.
2: சரியா சொன்ன முத்தழகு. இவங்க சொன்ன இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என் பண்ணையில தவறாம செஞ்சிடுவேன். என் கால்நடைகள் ஆரோக்கியம் தானே எனக்கு முக்கியம்.
1: இப்போ உங்களுக்கு கால்நடைகளை நல்லபடியா கவனிக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு, உங்க பையன் தொழில் தொடங்குறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு. இனி நீங்க ஒத்தால கஷ்டப்பட தேவையில்லை. இனி வர நாள் எல்லாமே ரெட்டிப்பான சந்தோஷம்தான் உங்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
9: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. இந்தியாவிற்கும் பெல்ஜியத்திற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்த்த இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. செமிகண்டக்டர், மருந்து உற்பத்தி, பாதுகாப்பு உற்பத்தி, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி உள்ளிட்ட துறைகளை ஒத்துழைப்பு வாய்ப்பு அதிகமுள்ள துறைகளாக இரு நாடுகளும் இனம் கண்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்க் டி வேவருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. இந்தியா பெல்ஜியம் பிரதமர்களின் சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, சைபர் குற்றங்கள் மற்றும் ராஜ்ய துறை பயிற்சி தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின.

0: பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைக்கும் உத்தேசம் குறித்து பூர்வாங்க ஆவணம் ஒன்றும் இறுதி செய்யப்பட்டது. ராஜ்யத்துறை முயற்சிகள் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் உலக நாடுகளுடன் இந்தியா எட்ட வேண்டிய பாதுகாப்பு கூட்டாண்மை உடன்பாடுகள் குறித்த ரக்ஷா ஆவணத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார். இந்திய இராணுவத்தின் தென்மண்டல தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிரிபேக்கர் பொறுப்பேற்றுள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவரான அவர் ஏற்கனவே கிழக்கு மண்டல மலைப்பகுதி பிரிவு, சிக்னல் படைப்பிரிவு மற்றும் சிறப்பு உளவு பிரிவின் தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார். தமிழக சட்டமன்றம் மற்றும் தலைமை செயலகத்திற்கு சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வளாகம் 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் இன்று தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது குறித்து மாநில மாசு கட்டுப்பாட்டு குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள 4 நிமிட விழிப்புணர்வு குறும்படத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். எல்இடி திரையுடன் கூடிய வாகனங்கள் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இக்குறும்படத்தை திரையிட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை இனி ஆட்டநேர் இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இணைய வழி ஒளிபரப்பான நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பில் இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் தொடக்கமாக ரம்மி படத்திற்காக டி வி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் 8:12. திரை இசையில் அடுத்ததாக குக்கு படத்திற்காக சி என் ரோல்டன், திவ்யா ரமணி பாடிய பாடல்.

நேரம் 8:23:15. திரையிசையில் அடுத்ததாக ஐ படத்திற்காக பாடலொலிக்கிறது ஹரிச்சரண், ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

திரை இசையில் அடுத்ததாக ஜிவி பிரகாஷ்குமார், சைந்தவி, வைக்கம் விஜயலட்சுமி குரல்களில் ஒலிக்கும் பாடலின் படம் திரி

0: நேரம் இப்போது 8:49. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஸ்வரூபம் படத்திற்காக கமலஹாசன் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா.
2: ஆயா மாயா
1: ஆயர்தம் மாயா நீவா.

0: திரை இசை கேட்டீர்கள். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில நேர்முக வர்ணனைகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ மரபுகளில் புது இரத்தம் பாய்ச்சிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் கடினமான தருணங்களிலும் விவேகமான முடிவுகளை மேற்கொள்ளும் ஊக்கத்தை மனித குலத்திற்கு வழங்கும் நிரந்தர ஊற்றுக்கண்ணாகவே திகழ்வதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இந்தியாவிற்கும் பெல்ஜியத்திற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்த்த இரு நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வேவருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. இந்தியா பெல்ஜியம் பிரதமர்களின் சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, சைபர் குற்றங்கள் மற்றும் ராஜ்யத்துறை பயிற்சி தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைக்கும் உத்தேசம் குறித்து பூர்வாங்க ஆவணம் ஒன்றும் இறுதி செய்யப்பட்டது. இந்திய இராணுவத்தின் தென்மண்டல தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுள்ளார். தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவரான அவர் ஏற்கனவே கிழக்கு மண்டல மலைப்பகுதி பிரிவு, சிக்னல் படைப்பிரிவு மற்றும் சிறப்பு உளவு பிரிவின் தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார். தமிழக சட்டமன்றம் மற்றும் தலைமை செயலகத்திற்கு சென்னையில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய வளாகம் 1200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் இன்று தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது குறித்து மாநில மாசு கட்டுப்பாட்டு குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள 4 நிமிட விழிப்புணர்வு குறும்படத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று வெளியிட்டார். எல்இடி திரையுடன் கூடிய வாகனங்கள் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இக்குறும்படத்தை திரையிட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi and Belgian counterpart Bart De Wever call for stronger strategic partnership. Belgium backs India's fight against terrorism. India and Belgium sign pact on defense cooperation, agree to double bilateral trade in next 5 years and enhance cooperation in fields of semiconductors, critical minerals and advanced technologies. Commerce and Industry Minister Piyush Goyal hails MSMEs for achieving 7.8% GDP growth in previous quarter. Heavy rain and release of water from barrages cause floods in 23 districts of Uttar Pradesh. Prime Minister takes stock of situation in Varanasi. External Affairs Minister Dr. S. Jaishankar calls on Ukrainian President Volodymyr Zelensky. Kyiv welcomes Prime Minister Modi's call to end Russia-Ukraine war. And in women's cricket, Group A match underway between India and Hong Kong in 2020 Asia Cup in Dubai. And now the news in detail. India and Belgium today reaffirmed their commitment to deepening trade, investment and economic cooperation. Prime Minister Narendra Modi

நேரம் இப்போது 9:45. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மீரா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேரம் இப்போது 10 மணி. இணைய வழி ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையில்

நேரம் இப்போது 10:18. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் அண்ணன் படத்திற்காக TM சௌந்தரராஜன் S. ஜானகி பாடிய பாடல்.

நேரம் இப்போது 10:26. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரிய இடத்து பெண் படத்திற்காக TM சௌந்தரராஜன் பி. சுசீலா பாடிய பாடல்.

நேரம் இப்போது 10:41. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசையில் அடுத்ததாக படகோட்டி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

எண்ணம் வரும் வரும் வரும். ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா.

0: தீண்டுதே.
1: துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை மகளிர் டி ட்வெண்ட்டி போட்டி குறித்து ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: that it impacts many nations of the global south in a variety of ways, leading to fuel, fertilizer and food shortage. Describing India as a global power, Ukrainian Foreign Minister Andrei Sybiha said his country welcomes Prime Minister Narendra Modi's call to attend the ongoing conflict between Ukraine and Russia. President Draupadi Murmu has extended greetings to the citizens on the eve of Janmashtami. In her message, the president said that the life and teachings of Lord Krishna breathe a new life into cultural and philosophical heritage of India. Meanwhile, the city of Lord Krishna, Mathura, Vrindavan, is decked up for the grand celebration tomorrow on the occasion of Janmashtami. According to our correspondent, preparations are in full swing at Mathura, Vrindavan ahead of Janmashtami, with over 5 lakh devotees expected to visit the city. In badminton, India's ace shuttler Kidambi Srikanth will face Hong Kong's Lee Shuk Yui tomorrow in the men's singles quarterfinals at the China Masters Super 750 in Shenzhen. Srikanth beat Canada's world number 9 Victor Lai 21-18-21-19 in pre-quarterfinals today. In women's cricket, India women defeated Hong Kong by 137 runs. India had set a target of 194 for Hong Kong in their second Group A match in the 2020 Asia Cup at Dubai International Stadium in UAE tonight. And that's the end of this news bulletin.
1: Akashvani Puducherry, Nerumipodu, 11:10. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளையும் அதன்பின் நடைபெறும் கலந்துரையாளர்களையும் இனி டெல்லியிலிருந்து அன்றுசை கேட்கலாம். இணைய வழி ஒளிபரப்பான நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. டாக்டர் சிவா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் இப்போது 11:30. இதுவரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையிலான ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனைகளை டெல்லியிலிருந்து அன்று செய்கிட்டீர்கள். இப்போட்டியில் இந்திய அணி 137 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:44 இதே அலைவரிசையில் தொடங்கும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் நேரம் 11:31. வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.